0: ரேம்சார மந்திர சர்வஸ்வ ரேம்கார பரசௌக்கியத.
1: அருள்மணி மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது ஸ்ரீ மூகாம்பிகா ஸ்தோத்திரம், சூலமங்கலம் சகோதரிகளின் குரலில்

அருள்மணி மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது நவக்கிரக பாடல்களில் சூரிய தேவா என தொடங்கும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.

5:54 இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 4 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆடி மாதம் 10 2026 ஜூலை மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமை. குமரி பண்பலை 101.1 நேயர்கள் கேட்கலாம்.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம்

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வெளிப்படையான மற்றும் தொழிலாளர்களை மையமாக கொண்ட நடைமுறைகள் மூலம் 30 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த சேவைகள் சார்ந்த குறைபாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. காவிரி மற்றும் மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போரில் வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களுக்கான வெறிநோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு செய்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:02. இன்றைக்கு நம்ம குமரி பண்பலை 101லிருந்து என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒலிபரப்பாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இதோ நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 10:55 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் 8:00 மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:02 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் இரா அனுராதா அவர்கள். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் கேட்கலாம். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை கேட்கலாம். பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும் இடம்பெறும். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம் தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். இன்று காலை 8:30 ஹார்கில் வெற்றி தினம் சிறப்பு நேர்காணல். பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். இன்று காலை 8:00

55க்கு சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 9:02 3-in-1 இடம்பெறும். நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நிகழ்ச்சிகளையோ தவறாம கேளுங்க. இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

0: studies in Romania, reflecting the growing academic and people-to-people ties between India and Romania. And in squash, top seed Anahat Singh has scripted history by becoming the first Indian to clinch the World Junior Championships. Anahat defeated Egypt's Rukhaya Saleem 3-0 in the girls' singles final of the World Junior Championships at Niagara-on-the-Lake, Canada. Union Minister Mansukh Mandaviya congratulated Anahat Singh after winning the title. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். உலகில் மக்கள் விரும்பி தேடுவது இன்பம், ஆனால் அவர்கள் விரும்பாமலே வருவது துன்பம். இன்பமும் துன்பமும் இணைந்ததே வாழ்க்கை. இன்பத்தை விரும்பும் மனிதன் அதற்கு துணையாக பொருளீட்ட முற்படுவது உலகியல். இதில் ஏற்படும் இன்னல்களை குறுக்கீடுகளை எதிர்கொண்டு சமாளித்து தன் கடமைகளை ஆற்றி வெற்றி பெறுவான். அதனால் வரும் இன்பத்தையும் அடைவான். மனிதன் மட்டுமல்ல, உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்துமே இன்ப நாட்டத்தை உடையவை என்றும் சொல்லலாம். தேனி கொட்டும் என்று தெரிந்தும் தேன்கூட்டை கலைத்து அதை கொட்டுவதை பொறுத்து கொண்டு தேனெடுத்து சுவைத்து மகிழ்தலை சொல்லலாம். தாய் 10 மாதம் குழந்தையை பெற்றெடுக்க சொல்லொணா துன்பங்களையும் தாங்கினாலும் குழந்தை பெற்று அதனுடைய முகத்தை பார்க்கும் நேரத்தில் அடையக்கூடிய இன்பம், இந்த இன்பங்களுக்கெல்லாம் ஈடு இணை கிடையாது என்று சொல்லலாம். துன்பங்களில் பல வகை உண்டு. பொருள் இல்லாமை, நோய், உறவுகள் இழப்பு, வறுமை, முதுமை போன்றவற்றால் துன்பம் ஏற்படும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பம் உண்டு என்பார்கள். இன்பமும் துன்பமும் கலந்தும் இணைந்தும் கைகோர்த்து கொண்டு வரும் இத்தகைய வாழ்வில் குழந்தை பெறும் வரை துன்பம், பெற்றதும் மகிழ்ச்சி, பிள்ளைகளின் வளர்ச்சியைக் கண்டு மகிழ்ச்சி, கல்வி கற்பிப்பதில் மகிழ்ச்சி, திருமணம் நடத்தி வைக்கையில் மகிழ்ச்சி, அவர்களை அலுவலகத்தில் பொது வாழ்வில் பொறுப்பில் புகழடையும் பொழுது மகிழ்ச்சி என பல்வேறு துன்பங்களுக்கிடையே மகிழ்ச்சி அடைவது உலகத்து இயற்கை. பல்வேறு துன்பங்களை தாண்டி மதி நுட்பத்துடன் மன துணிவுடன் குறிக்கோளை நோக்கி பாடுபட்டு எப்படி செல்கிறான், வெற்றி கொடியை எப்படி நாட்டுகிறான் என்று நினைக்கும் பொழுது மனித உணர்வின் பலம் தெரிய வருகிறது. ஒவ்வொருவருக்கும் தான் வாழ்ந்தால் மட்டுமே போதாது, அனைவருமே இன்புற்று வாழ வேண்டும் என்ற பெருநோக்கு வேண்டும். சான்றோர் கூறிய அறிவுரைகளை கேட்ட மன்னர்கள் நல்லாட்சி புரிந்து குடிமக்களின் நலனை காத்தார்கள் என்கிறது நம்முடைய பழமையான இலக்கியங்கள். இயற்கையும் அறிவும் போட்டி போட்டுக் கொண்டு நம் கண்முன்னே வளர்ந்திருக்கிறது அழகு. இன்பம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என வியர்க்கிறான் கவிஞன். எண்ணற்ற துன்பங்களுக்கிடையில் பெறுகின்ற இன்பத்தால் இயல்பையும் இயற்கையின் பேர் ஆற்றலையும் உணர்ந்து செயல்பட முடியும். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்கிறார் அப்பர் பெருமான். ஒரு பக்கம் துன்பம் அழகாக, மற்றொரு பக்கம் மகிழ்ச்சி சிரிப்பு, இதுதான் வாழ்க்கை. இதை உணரும் பக்குவம் வேண்டும். எந்நிலையிலும் மனம் கலந்த நிலையை பெறுவது அரிது, இருப்பினும் அதை பெறும் மன உறுதி உடையவராக இருத்தல் வேண்டும். மன உறுதி தளர்ந்தால் மன வலிமை குன்றும். மன வலிமை குன்றினால் செயலின்மை தோன்றும். அது பல்வேறு இழப்புக்கும் தொல்லைகளுக்கும் துன்பத்திற்கும் நம்மை ஆளாக்கும். இவற்றையெல்லாம் தவிர்க்க துன்பம் கண்டு துவளாத நிலையை பெறுதல் வேண்டும். இன்பத்தில் மயங்கி அறிவை இழக்காமல் இன்ப துன்பத்தை சரிசமமாக பார்க்கும் நிலையை அடைதல் வேண்டும். சோர்வில்லாமல், காலம் தாழ்த்தாமல், விடாமுயற்சியுடன், ஆர்வமும் செயலாற்றும் திறனும் கொண்டு துணிவுடன் செயல்பட்டால் அடுக்கடுக்காக வரும் துன்பங்களும் தெரித்து ஓடும் என்று சொல்லலாம். இன்னாத அம்மை இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே என்கிறார் பக்குடுக்கை நக்கனியார். இனியவற்றை இனிமையாக காண்பதை காட்டிலும் இன்னாதவற்றை இனிமையாக காணுதல் வேண்டும் என்கிறார். இன்னாத அம்மை இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே, இந்த இயல்பை உணர்ந்து இன்னாதவற்றையெல்லாம் இனிமையாக கண்டு வாழ்க்கையில் இனிமையை அடைவோம். எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. திசையெட்டும் தமிழ் மணம் வீசும் தெய்வ புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை குரள முதமாய் கேட்கும் நேரம் இது.

0: அறிவு நலத்தால் சிறந்து விளங்கும் அறிவாளர்கள் பொதுப்பெண்டிரின் இழிந்த அழகை தேட மாட்டார்கள். குறள் எண் 915 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: பொது நலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர்.
0: அறிவு நலத்தால் சிறந்து விளங்கும் அறிவாளர்கள் பொதுப்பெண்டிரின் இழிந்த அழகை தேட மாட்டார்கள். குறள் எண் 915

இதுவரை பண்பலை 101 குறளமுதம் கேட்டோம். இசையால் இறைவனை மனதார வணங்கும் நேரம் இது. நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் பக்தி மனம் வீச வருகிறது. குமரி பண்பலை 101 பக்தி மாலை. பக்தி மாலையின் முதலில் SB பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: பக்தி மாலையில் இனி கேட்கலாம் கே பி சுந்தரமாள் பாடிய பாடலை.
1: பழ நீ முருகா.

0: நாளே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
1: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
0: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
3: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
4: நம்ம குமரி பண்பலை 101 பக்தி மாலை கேட்டுட்டு இருக்கோம். பக்தி மாலையில் இனி வருவது எஸ் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:45 மத்திய நீதி மற்றும் சட்ட அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். குமரி பண்பலை 101 பக்தி மாலை கேட்டுட்டு இருக்கோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து RR ஸ்ரீரஞ்சினி பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
2: இனிமையான காலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிறைவாக இடம்பெறும் பாடலை பாடியவர் நாகூர் இ.எம். ஹனிஃபா.

0: நேயர்கள், இதுவரை நமது குமரி பண்பலை 101 பக்தி மாலை கேட்டோம்.
1: கல்லடிகள் பட்ட போதும் எங்கள் பெருமானே, கல்லடிகள் பட்ட போதும் எங்கள் பெருமானே.
0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் புதுமை கண்டுபிடிப்புகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், குறைந்த செலவில் சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வது போன்ற நடவடிக்கைகள் மருந்து உற்பத்தி துறையை இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக உருவெடுக்க செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி, பொது பெயரிலான மருந்து உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் இந்தியா உலகின் மிகப்பெரிய நாடாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகள் நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் உலகின் நம்பகத்தன்மை கொண்ட நாடாக இந்தியாவை நிலைநிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக புதுதில்லியில் மருந்து உற்பத்தி தொடர்பான மாநாட்டை திரு J.P. Nadda தொடங்கி வைத்தார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மக்களுக்கு தடையின்றி பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆழ்துளை கிணறுகள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளின் பயன்பாட்டை கண்காணிக்க வேண்டும் என்றும், பழுதடைந்த குடிநீர் குழாய்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல்டா மாவட்ட விவசாய சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து உரிய முடிவை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கர்நாடக அணைகளில் போதிய அளவு தண்ணீர் இருந்தும் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரை உரிய நேரத்தில் வழங்காத கர்நாடக மாநில அரசின் செயல்பாடுகள் கண்டனத்துக்குரியது என்று கூறியுள்ளார். காவிரியில் தமிழகத்திற்குரிய தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தி தஞ்சையில் அடுத்த மாதம் 1 பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய்

ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் கூவம், அடையாறு, கொசஸ்தலையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய், ஒக்கியமடுவு போன்ற வடிகால்களும், வேளச்சேரி, புழல், நாராயணபுரம், ஆதம்பாக்கம், கோவிலம்பாக்கம் ஏரிகளும், முட்டுக்காடு போன்ற முகத்வாரங்களும் தூர்வாரி பராமரிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருநிறுவனங்கள், தன்னார்வலர்களின் பங்கேற்பு நீர்நிலைகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இம்மாவட்டத்தில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மரம் வளர்த்தல் குறித்த நிகழ்ச்சி வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பசுமை தத்துவம் முன் முயற்சியின் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை அனைத்து மாவட்டத்தில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மரம் வளர்த்தல் நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பள்ளி வளாகங்களில் மாணவர்கள் மரக்கன்று நடுதல், நீர் ஊற்றுதல் மற்றும் பராமரித்தல் பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். சிறப்பாக பங்கேற்கும் மாணவர்களுக்கு பசுமை பேட்ச்கள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றனர். இளம் மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இதன் நோக்கமாகும்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகத்தில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். ஸ்பெயினில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் கவலையளிப்பதாக உள்ளது என்று மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. சீனாவின் குவாண்டாங் நகரில் வீசிய நோல் சூறாவளி காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் 340,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை 66,00,000 பேர் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைலாஸ் மான்சரோவர் புனித யாத்திரையை நிறைவு செய்த யாத்ரீகர்களின் 5வது குழு நாதுலா பாதை வழியாக சிக்கிம் மாநிலம் கேங்டாக் வந்தடைந்துள்ளனர். ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களுக்கான வெறிநோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மரம் வளர்த்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் நலத்திட்ட முகாம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ருக்கையா சலமை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இது அவரது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 17.5 ஓவரில் 129 ரனுக்கு ஆட்டம் இழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார்.

0: மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:55. இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்,
2: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜி மார்ட் ஃபர்னிச்சரின் மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ், எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், இஎம்ஐ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
3: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
4: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். நெற்பயிரில் துத்தநாகத்தின் அவசியம் குறித்த அறிவிப்பு. நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் துத்தநாகம் மிக முக்கியமானது. பயிர் வளர்ச்சிக்கு தேவைப்படும் இன்டோல் அசிட்டிக் ஆசிட் போன்ற பயிர் ஊக்கிகளை உற்பத்தி செய்ய துத்தநாகம் உதவுகிறது. இலைகளில் பச்சையம் உற்பத்தி மற்றும் ஒளி சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. தூர் விடுதலையும் கதிர்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கிறது. நெல்லில் துத்தநாக குறைபாடு ஏற்பட்டால் பயிரின் அடி இலைகளில் நடுநரம்பு பகுதி வெளுத்து காணப்படும். அடி இலைகளில் பழுப்பு நிற திட்டுகள் ஏற்பட்டு இலை அளவு சுருங்கிவிடும். பயிர் வளர்ச்சி குறைந்து பதர் போல காட்சியளிக்கும். பொது பரிந்துரையாக ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் அல்லது மக்கிய தொழு உலத்துடன் கலந்து அடியுரமாக இட வேண்டும். தவறும் பட்சத்தில் நடவு செய்த 30 முதல் 45 நாட்களுக்குள், அதாவது முன்பருவ வளர்ச்சி காலத்தில், 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். அல்லது 1 கிலோ துத்தநாக சல்பேட்டை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து நடவு செய்து 30 முதல் 45 நாட்களுக்குள் இலை மீது தெளிக்க வேண்டும். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரத்தில் ஈரப்பதம் இருக்கும்போது தெளிக்க வேண்டும். இலைகளின் கலவை எளிதாக ஒட்டிக்கொள்ள கஞ்சியை பயன்படுத்தி தெளிக்கலாம். வேளாண் விரிவாக்க மையத்தில் விற்பனை செய்யப்படும் நெல் நுண்ணூட்ட கலவையை ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து நெல் வயலில் இடுவதன் மூலம் துத்தநாக குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம் என வேளாண்மை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். வேளாண் சார்ந்த வானிலை. இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒரு முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி வீதம் வேர்வழியாக அளிக்க வேண்டும். மரவழியில் மாவுப்பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த மீன் அமில சோப்பை 1 லிட்டர் தண்ணீரில் 25 கிராம் வீதம் தெளித்து தெளிக்க வேண்டும். மிளகு நாற்றங்காலில் வேர் அழுகல் நோய் தாக்காதவாறு முன்கூட்டியே மெட்டாக்சிலுடன் மாங்கோசப் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் வீதம் தெளிக்க வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருப்பதால் வாழை மரங்களுக்கு ஊன்று அளிக்க வேண்டும் என தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை 9:45 மத்திய நீதி மற்றும் சட்ட அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சி

0: வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. வட்டார செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. தூய்மை பணியாளர் மற்றும் அவர்கள் குடும்பத்திற்கான அரசு சேவைகள் வழங்கும் சிறப்பு முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமை. கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள பொதுமக்களின் தேவையை நிவர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தோபாளை ஊராட்சி ஒன்றியம் தடிக்காரன்கோணம் ஊராட்சிக்குட்பட்ட வாளையத்து வயல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களின் நலன் கருதி தாட்கோவின் சார்பில் நபார்டு திட்டத்தின் கீழ் 2.26 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 6 வகுப்பறைகள் மற்றும் ஆய்வுக் கூடத்தின் பணிகளை நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டார். பணிகளை விரைந்து முடித்து மாணவர்களின் பயன்பாட்டுக்கு கொண்டுவர துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டார். மேலும் இப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் கேட்டறியப்பட்டது. அவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். தொடர்ந்து வெள்ளாம்பி பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் ஆய்வு மேற்கொண்டு குழந்தைகளுக்கு கற்பிக்கும் முறை மற்றும் வழங்கப்படும் உணவுகள் குறித்து பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். மகளிர் திட்டத்தின் கீழ் 13 சுய உதவி குழுவினருக்கு 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் கடன் உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் சுய உதவி குழுவினரால் அமைக்கப்பட்டிருந்த நல்ல மிளகு, கிராம்பு உள்ளிட்ட நறுமணக் கன்றுகளை பார்வையிட்டார். இப்பொருட்களை உலக அளவில் சந்தைப்படுத்த மகளிர் திட்ட இயக்குநர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தொடர்ந்து மலைவாழ் சுய உதவி குழுவினரின் கைவினைப் பொருட்கள் பார்வையிடப்பட்டன. மேலும் அருமநல்லூர் பகுதியில் ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் நடைபெற்று வரும் கட்டிடப் பணிகளையும் நேரில் பார்வையிட்டார். நடைபெற்ற ஆய்வில் மகளிர் திட்ட இயக்குநர், வளர்ச்சி அலுவலர்கள், துறை அலுவலர்கள், மாணவ மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட வட்டவிளை சமுதாய நலக்கூடத்தில் தூய்மை பணியாளர் மற்றும் அவர்கள் குடும்பத்திற்கான அரசு சேவைகள் மற்றும் சிறப்பு முகாம் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர், நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர், உதவி ஆட்சியர் ஆகியோர் முன்னிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பேசுகையில், தூய்மை பணியாளர்களின் பணி என்பது மிகவும் முக்கியமான பணியாகும். அனைத்து பகுதிகளையும் நம் மாநகராட்சியின் அனைத்து இடங்களிலும் குப்பை தேங்காமல் செயல்பட்டு அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு தேவையான பல்வேறு உதவிகளை ஒரே இடத்தில் பெறும் வகையில் இந்த முகாம் நடத்தப்படுகிறது. அதன் அடிப்படையில் உதவித்தொகைகள், உயர்கல்விக்கான வங்கிக் கடன் வசதிகள், கட்டுமான தொழிலாளர் நலவாரிய சலுகைகள் மற்றும் காப்பீட்டு உரிமை கோரல் என பல்வேறு சேவைகளுக்கு விண்ணப்பித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் எனவும் கூறினார். தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பாகவும் உரிய கருவிகளை பயன்படுத்தி மட்டுமே அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மேலும் இந்த சிறப்பு முகாமினை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர், மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர், மண்டல தலைவர், மாநகராட்சி உறுப்பினர்கள், துறைசார் அலுவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வட்டார செய்திகள் கேட்டோம்.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: போன் 233-066.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:45 மத்திய நீதி மற்றும் சட்ட அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலமா? ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான

0: மாத்திரையில மூட்டமாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: நேரம் இப்பொழுது காலை 7:05. நாம கேட்டுட்டே இருக்கிறோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
4: தம்பி சிவா வீட்டுல உண்டுமா? தம்பி ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பான் போலுக்க, ஆளை காணலையே. தம்பி உண்டுமா? தம்பிய பாக்கதான் வந்தேன். என்னை மூடிட்டு கிடக்காரா? இன்னும் எந்திக்க இல்லையா? ஏ இவ்வளவு விழிப்பா இருந்ததுக்கு பிறகும் இன்னும் அந்த நடைமுறையா?
5: என்னம்மா தண்ணியாரி ஊத்த, உறங்க விடுறியா? நிம்மதியா?
4: தம்பி உன் வீட்டுல தூங்கிட்டு கிடக்க அப்படின்னாப்பா சொன்ன, நீ என்னப்பா டவுல வச்சு தலையில தொடத்திக்கிட்டு வெளியே வர? குளிக்க போயிருந்தியா?
5: என்ன உங்களால நிம்மதியா தூங்க விடுறாளே, தண்ணியை கோரி ஊத்திட்டானே தலையோட.
4: உன தண்ணியை கோரி ஊத்தக்கூடிய அளவுக்கு தூக்கம் என்னத்துக்குப்பா?
5: எல்லாம் உங்க பரப்புரைதானே. நேத்துக்கு 2 வரை பரப்புரை பண்ணிருக்கீங்க, எல்லாம் குறிப்பெடுத்துட்டு வந்ததுனுடைய தாக்கம் தாம்னே. ஏன உங்களுக்காவது சுக்காப்பி அப்பப்போ வந்துட்டு இருந்து நாங்க காஞ்சிட்டுலே இருந்தோம்.
4: தம்பி இப்ப அதெல்லாம் இருக்கட்டு, இப்ப நான் உள்ளுக்கு வந்தா டீ கிடைக்காது போலுக்கப்பா. உன் மனைவி வேற கோபத்துல இருக்கான்ல சொல்ற.
5: வீட்டுக்குள்ள வாங்கண்ணே.
4: வீட்டுக்குள்ள வான்னு கூட ஒரு வார்த்தை சொல்லல. தம்பியை எங்க ஆவேசமா உள்ளுக்கு போனதான் பார்த்த, தம்பிக்கு தலை பூரா குடத்துல இருந்து தண்ணிய கோரி ஊத்தி தம்பி தொடத்திட்டு இருக்கிற. வரலாமாப்பா, அடி எடுத்து வைக்கலாமா?
5: ஏ தைரியமா வாங்கண்ணே. ஏய் அங்க என்னத்தமா போட்டு உடைக்க?
4: அது உங்க வீட்டுல உடையலப்பா, வீட்டுக்குள்ள நான் அடி எடுத்து வைக்கிறேன் பாரு. உடனடியா வெளிய போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தப்பா அது.
5: ஏன அப்படி எல்லாம் இருக்காதுண்ணே, கை தவறி இருக்கும்னே. அங்க பாருங்க பிஸ்கட்டு டீயும் எவ்வளவு பணிவா கொண்டு வந்துட்டு இருக்கா.
4: ஏ தம்பி நான் தான் தப்பான கண்ணோட்டம் போட்டேன், இது என்னப்பா பிஸ்கட் வித்தியாசமா இருக்கு?
5: முதல்ல சாப்பிட்டு பாருங்கண்ணே.
4: பழைய எங்க பாட்டி காலத்துல தவிட உருட்டி தந்த ஞாபகம் இல்லப்ப வருது.
5: எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி மாதிரி பேசிட்டு தெரியுறீங்க, இது தெரியாதல்ல உங்களுக்கு.
4: என்னப்பா எதுக்கு எதை கொண்டு முடிச்சு போடுங்க? எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது கட்டாயமா? பிஸ்கட் என்ன பிஸ்கட் அப்படின்னு கேட்டேன்னா விதாண்டவாதமா பேசுற? இது எதுல உருவாகினது அதை சொல்லு.
5: நான் காளான் வளர்ப்பு பத்தின பயிற்சிக்கு போயிருந்தோம்னே, அங்க காளான் வளர்ப்புல அனுபவபூர்வமான ஒரு பெண்மணி வந்திருந்தாங்கண்ணே.
4: அப்படியா?
5: ஆமாண்ணே, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் அங்க வந்திருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு பாக்கெட் கொடுத்தாங்கண்ணே.
4: பாரு அந்த இடத்துல நான் இல்லாம ஆயிட்டேனப்பா.
5: எல்லாரும் ஒரு பார்சல் வாங்கிட்டு போறாங்க, எங்க அண்ணன் வந்திருந்தா ஒரு 6 வாங்கி இருப்பாரு அப்படின்னு நினைச்சோம்னே.
4: சரிப்பா பார்சல் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட காளான் சாகுபடி பத்தி நான் நுணுக்கமா பல தகவல்களை தெரிஞ்சுக்கணுமாப்பா. தம்பி உனக்கு உதவி பண்ணலாமா?
5: ஏ எல்லாம் உங்ககிட்ட படிச்ச நுட்பங்கள் தாம்னே, அவங்க சொல்ல சொல்ல அப்படியே கைபேசியில பதிப்பிடி வச்சிருக்கோம்னே.
4: காளான் வளர்ப்பு பத்தி, காளான் வளர்ப்புக்கேற்ற சூழ்நிலைகள் பத்தி, காளான்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதை சமாளிக்கக்கூடிய விதம், அரசு சார்ந்த திட்டங்கள், மதிப்பு கூட்டி மதிப்பா வாழ்றது, எல்லா தகவலும் சொல்றாங்களாப்பா?
5: ஆமாண்ணே எல்லா தகவல்களும் சொல்றாங்கண்ணே.
4: ஏ தம்பி அங்க மேசைய பாரு, இட்லி அனல் பறக்க, அது உனக்கா எனக்காப்பா?
5: உங்களுக்கு பார்வை ஏதாவது குறைபாடு இருக்கா?
4: என்ன பார்வை குறைவான்னு, உன் வீட்டுல வந்து நான் உத்து உத்தாப்பா பாக்க முடியும்?
5: உங்களுக்கும் எனக்கும் 2 வச்சிருக்கே, மேசைய நல்லா பாருங்க.
4: ஆமா
5: ஏனே சாதா 3 இட்லி 4 இட்லி தான் நான் சாப்பிடுவேன், நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டாமே.
4: என்ன புரிஞ்சுக்கிடது? உன் வீட்டுல இட்லியை வைக்கிறாங்க, நான் என்ன புரிஞ்சுக்கிடது?
5: சாதாவே உங்களுக்கு 20 இட்லி எல்லாம் அப்படியே உள்ள போயிரும், இன்னைக்கு வேற காளான் சட்னி வச்சிருக்கானே.
4: காளான் சட்னியாப்பா?
5: ஆமாண்ணே.
4: தம்பி அந்த அலைபேசியில பதிவு பண்ணி வச்சிருக்கத கேக்குறதுக்கு முன்ன, புதுமையான சட்னிங்கிற வாசனை வேற இழுக்குது, இட்லி வேற அனல் பறக்குது, சாப்பிட்டுகிட்டே அலைபேசிய ஒண்ணு பதிவு பண்ணத அப்படியே ஆன் பண்றியாப்பா? கேட்டுகிட்டே சாப்பிடுறேன்.
5: பாரு மனுஷருக்கு யோகா அப்படிங்கறது என்னத்த சவுட்டிட்டு வந்தாருன்னு தெரியலையே, அதுவும் 5 இட்லி 10 இட்லியா 28 இட்லி திம்பாரு. அதுக்கு பிறகு காளான் சாகுபடி பத்தி இதுவரைக்கும் அவருக்கு தெரியாத தகவலை அலைபேசியில பதிவு பண்ணி வச்சிருக்கோம், அத கூட போட்டு காட்ட போறோம். நம்ம பணி இதோட முடிஞ்சு, நாளையில இருந்து மனுஷன் ஒவ்வொரு நாளும் காளான் சம்பந்தமா ஒவ்வொரு இடங்கள்ல போய் பரப்புற ரீதியா 10,000 சொல்லி நோட்டை எண்ணுவாரு. சொல்லி கொடுத்த நம்ம ஏமாளி ஆயிருவோமே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:10. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அவத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
3: இந்த கலக்கலான மார்னிங் சூப்பரா கொண்டு போகிறதுக்காக யார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: சிவதாரணி.
3: சிவதாரணி, எங்க இருந்து வரீங்க?
4: கீழப்பா.
3: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கீங்க. இவ்ளோ அழகா மேக்கப் பண்ணி விட்டது யாரு?
4: அம்மா.
3: அம்மா மேக்கப் பண்ணி விட்டாங்களா? அவங்க பேர் என்னம்மா?
4: மகேஸ்வரி.
3: அப்பா பேர் என்ன?
4: சிவகுமார்.
3: நம்ம சிவதாரணி வந்து என்ன சொல்லணும்னு ரெடியா இருக்கீங்க?
4: பாட்டு பாடுவ.
3: பாட்டு பாட போறீங்களா? இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தாங்க?
4: சசிமா.
3: சசிமா சொல்லி கொடுத்தாங்களா? சரி, பாடுங்க.

0: பையனான் சொல்லலாம், ஓ சொல்லலாம், ஓம பொடி தின்னலாம், அவ்வனான் சொல்லலாம், அவ்வை பாட்டி பார்க்கலாம்.
1: சரி, இதுல வந்து எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளா சொல்லிருக்கீங்க, இதுல உங்களுக்கு எதை பிடிக்கும்? ஓமபொடி பிடிக்குமா? சரி, நீங்க வந்து வீட்டுல வந்து சமைக்கலாம் செய்வீங்களா?
0: தோசை சுடுவீங்களா?
1: சரி, உங்க அம்மா சமைக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன சாப்பாடு சொல்லுவீங்க? பூரி பிடிக்குமா? சரி, நிகழ்ச்சியில அடுத்து என்ன சொல்ல போறீங்க தாரணி?
0: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதச்சே உலகு கச்சதனல் ஆய்வயன் கொல் வாளறிவன் நச்சால் தொல்லாரேணி மலமிச ஏகினால் மானடி சேர்ந்தால் இளமிசை நீந்து வாழ்வார் தலக்குவமே இல்லாதான் தாசேந்தா கல்லா மனக்கவலை மாச்சல் அறிந்து கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தா தாளை வணங்கா தலை பிறவி பிறங்கணன் நீந்துவர் நீந்தார் இவனடி சேராதான்.
1: சூப்பரா வந்து திருக்குறள் சொல்லிருக்கீங்க. சரி, நம்ம சிவதாரணி பெரிய பொண்ணா வளர்ந்த பிறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்
1: ஆக போறீங்களா? இதனால உங்களுக்கு இந்த ஆசை?
0: ஊசி போட்டு மருந்து கொடுக்க.
1: ஊசி போட்டு மருந்து கொடுக்கையா? சரி, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
2: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
3: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
2: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
3: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக்கும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று 8:00 சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
6: சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
7: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.

0: பாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சிரியாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் பழம்பெரும் வாய்ந்த சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடிய தருணம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், சார்நாத் தலம் அமைதி, ஞானம் மற்றும் கருணையின் அடையாளமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தலம் நாட்டின் தத்துவ பாரம்பரியத்தையும் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வையும் உணர்த்துவதாக அமைந்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த தலம் சேர்க்கப்பட்டுள்ளது நாட்டின் நாகரீக மரபுகளுக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் என்று திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள சார்நாத் தலம் உலக பாரம்பரிய பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது நாட்டின் கலாச்சார பெருமையை எடுத்துரைக்கும் வகையில் உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பகவான் புத்தருடன் இணைந்த நாட்டின் பழம்பெருமை வாய்ந்த கலாச்சார மரபுகளை பறைசாற்றும் வகையில் இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். புத்தரின் போதனைகள் பெருமளவிலான மக்களை சென்றடைய செய்வதற்கு இது வழிவகுக்கும் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழிலாளர் அமைப்புகள் மூலம் தொடர் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய பணியாளர் மற்றும் பொது குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அஞ்சலக ஊழியர்கள் கூட்டமைப்பு பிரதிநிதிகளுடன் நேற்று அவர் கலந்துரையாடினார். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர், வெளிப்படையான மற்றும் தொழிலாளர்களை மையமாக கொண்ட நடைமுறைகள் மூலம் 30 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த சேவைகள் சார்ந்த குறைபாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறினார். பொது நிர்வாக நடைமுறைகள் பொறுப்புணர்வு குறித்த நேரத்தில் முடிவுகளை மேற்கொள்வது, நிலையான நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷிக்கு கல்வியமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. திரு தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அவருக்கு இந்த கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வகையிலும், இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு ஏதுவாக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ள வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த மசோதாவை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா மக்களவையில் அறிமுகம் செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரயில்வேக்கு சொந்தமான நிலங்களில் அத்துமீறி திடக்கழிவுகள் கொட்டப்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை தூய்மைப்படுத்துவதற்கான விரிவான செயல் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ரயில்வே இணையமைச்சர் திரு சோமண்ணா வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கட்டிட கழிவுகள் உட்பட குப்பைகளை அகற்றி தூய்மையான பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ரயில்வே நிலங்களில் குப்பைகள் மற்றும் திடக்கழிவுகளை கொட்டுபவர்களுக்கு அபராதம் விதிப்பது கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்கு

0: காலத்திற்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1999 நடந்த கார்கில் போரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடுருவலை முறியடிக்க இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் விஜய் நடவடிக்கையை நினைவுகூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாத்த வீரத்தையும் போற்றும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி லடாக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். கார்கில் போரில் இந்திய தியாகம் போற்றுதலுக்குரியது என்று முன்னாள் கேப்டன் சுகுமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: கார்கில் வார் டைம்ல நான் கேப்டனா 2121 ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் கார்கில் இருந்துச்சு. அப்போ அதுல ஜாயின் பண்ணேன். நிறைய பலிதியாகம் பண்ணி நம்ம கடைசியில கார்கில் போரை வந்து அந்த 26 ஜூலை 1999 பெரிய வெற்றி பெற்றோம். கார்கில் திவசான இன்னைக்கு இந்திய ராணுவத்தை சேர்ந்த இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சர்விங் சோல்ஜருக்கும் ரிட்டையர்டான வெட்டரனுக்கும் மிகப்பெரிய சல்யூட்.
1: இந்த போரில் இந்திய ராணுவத்தின் சார்பில் பங்கேற்றதை பெரும் பாக்கியமாக கருதுவதாக முன்னாள் ராணுவ அதிகாரி திரு சுந்தரம் எமது செய்தியாளரிடம் கூறினார்.
3: இன்னைக்கு வந்து 27வது கார்கில் திவஸ் ஆர்சி கேண்டீன் சேர்ந்து நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து 50th Parachute ரெஜிமெண்ட்ல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 99 எங்களோட டாஸ்க் வந்து கிடைச்ச வந்து ஏர்போர்ட் செட் சொல்லி நல்லபடியா இது கிடைச்ச பெரிய பாக்கியமா கருதுறேன்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், குஜராத், கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திர கடலோரப் பகுதிகள், கிழக்கு மத்திய பிரதேசம், மேற்குவங்கம், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், ராஜஸ்தான் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் பரவலாக இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 சூறை காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் மழை குறைந்துள்ளதை அடுத்து வெள்ளநீர் தேங்கியுள்ள தாழ்வான பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் இதுவரை 52% அளவிற்கு மழை பொழிவு பதிவாகியுள்ளதாகவும் இதன் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் நீரின் அளவு குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதனிடையே அம்மாநில வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சிரியாவில் டமஸ்காஸ், டேர் எல் ஜோர் இடையேயான நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 உயிரிழந்துள்ளனர். 12 அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இந்த நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த 2 நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்து நடந்த இடத்தில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்நாட்டு ராணுவ ஹெலிகாப்டர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஈரான் நாட்டைச் சேர்ந்த நீதிபதிகள் மீது ஐரோப்பிய யூனியன் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் கண்டனத்துக்குரியது என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய யூனியனின் வெளியுறவு விவகாரங்களுக்கான உயர் பிரதிநிதி திரு காஜா கல்லாஸ் புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்திருப்பது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. மஸ்கட்டில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 3-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தான் அணியை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் உலகக்கோப்பை இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டிக்கு இந்திய ஆடவர் அணி தகுதி பெற்றுள்ளது. ஒமானில் நடைபெற்ற மகளிர் இறுதிப் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன்

0: உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சிரியாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25 நிமிடம். விளம்பரங்களை தொடர்ந்து சேவை செய்திகள் கேட்கலாம்.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: போன் 233-066.
4: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
8: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
9: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
10: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
11: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை 9:45 மத்திய நீதி மற்றும் சட்ட அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
12: நாகர்கோவில்
13: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டிஜிமார்ட்னா சொல்ல வேணும். டிஜிமார்ட்டில் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர், எல்இடி ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70% வரை தள்ளுபடி. மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு தள்ளுபடி. இசிஎம்ஐ மற்றும் அட்டகாசமான பரிசுகள். உங்கள் மனம் கவர்ந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்க நம்ம டிஜிமார்ட்டுக்கு வாங்க. இடம் ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட்டக்கலை.
14: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28 தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் 4 வரை. இடம்
15: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
1: சேவை செய்திகள் கேட்கலாம். கோட்டாறு அருள்மிகு ஸ்ரீ முத்தீஸ்வரர் சமேத ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் கொடை விழாவில் இன்று காலை 8 தீப ஆராதனை, நாளை அதிகாலை 4:30 கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், மித்ருஞ்சன ஜபம், தன்வந்திரி ஹோமம், நவக்கிரக ஹோமம், மூல மந்திர ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், பூர்ணாகுதி, காலை 7 கலசாபிஷேகம். அதங்கோடு காட்டுவிளை ஐயா வைகுண்டர் தர்மபதி அகில திரட்டு அம்மானை திரியேடு வாசிப்பு இந்திர வாகன பவனி திருநாளில் இன்று முற்பகல் 11:30 பணிவிடை, பால் நியமித்தல், உச்சிப்படிப்பு. இன்று மாலை 3 பணிவிடை, 4 அகில திரட்டு அம்மானை திரையேடு வாசிப்பு. இன்று மாலை 6:30 நாளை காலை 5 உகப்பெருக்கு. நாகர்கோவில் புனித அல்போன்சா திருத்தல ஆலய திருவிழாவில் இன்று காலை 7:30 திருப்பலி, மாலை 6 புனித அல்போன்சா சிறப்பு நவநாள், 6:30 ஆடம்பர கூட்டு திருப்பலி, நாளை காலை 6 திருப்பலி.

கலம்பாரி கலைக்கழகத்தின் 40ஆம் ஆண்டு மாவட்ட கலை போட்டிகள் நாகர்கோவில் ராமவர்மபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறுகிறது. மாணவ மாணவியர்களுக்கான பல்வேறு போட்டிகளில் இன்று காலை 9:30 முதல் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான பரதநாட்டியம் இடம்பெறும். நேயர்கள், இதுவரை நமது குமரி பண்பலை 101.1 சேவை செய்திகள் கேட்டோம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:31. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம். இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வாரு மந்திரியாரி, உம் வருகைக்காக தான் காத்திருந்தேன்.
0: அப்படியெனில் இன்று நமக்கு ஏதோ வேலை வைத்திருக்கிறார் மன்னர்.
1: மந்திரியாரி, உமக்கு இன்று ஒரு முக்கிய வேலை காத்திருக்கிறது.
0: அதுதான் தெரியுமே.
1: என்ன தெரியுமா, என்ன கூறினீர்?
0: இல்லை மன்னா, என்ன வேலை என்று கூறினால் சட்டுப்பட்டு அதை முடித்துவிட்டு அடுத்த அரசவை வேலைகளை கவனிக்கலாமே என கூற வந்தேன்.
1: அதுதானே பார்த்தேன். அது வேறொன்றும் இல்லை மந்திரியாரி, சேனாதிபதியாரின் அண்ணனின் குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழாவாம். என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறார்.
0: இது நல்ல விஷயம் தானே மன்னா.
1: சிறப்பு விருந்தினர் என்ற பொறுப்பை மட்டுமல்லாது குழந்தைக்கு பெயர் வைக்கும் பொறுப்பையும் என்னிடம் தான் தந்திருக்கிறார். அதனால் நீர் என்ன செய்கிறீர், வித்தியாசமாக இதுவரை யாருமே வைக்காத புதிய பெயர்களாக தேர்ந்தெடுத்து ஒரு பட்டியல் தயார் செய்து என்னிடம் தருகிறேன்.
0: எனக்கு வேலை வந்துவிட்டது.
1: சீக்கிரமாக தயார் செய்து தருகிறேன்
0: அண்ணா. இதுவரை வைத்திடாத புதிய பெயராக வைக்க வேண்டும் என்றால் நாம் பாடும் கிராமத்தில் பெயர்கள் வைப்பது போல விசில் பெயர் ஒன்றை வைத்து விடுவோம்.
1: பாடும் கிராமமா, விசில் பெயரா? விசில் என்றெல்லாம் கூடவா பெயர் வைக்கிறார்கள்? ஆமாம், இந்த கிராமம் எங்கே இருக்கிறது
0: மன்னா? இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மேகாலயாவில் காசி மலைகளுக்கு இடையில் அமைந்திருக்கிறது இந்த கிராமம். இந்த கிராமத்தின் பெயர் கோங்தாங் கிராமம். இந்த கிராமம் அழகான இயற்கை காட்சிகளுக்கு மட்டுமல்லாமல் உயிர் பாலங்களுக்கும் ஜிங்கர்வாய் இப்பே என்ற விசில் மொழியை பயன்படுத்தும் பாரம்பரியத்திற்கும் பெயர் பெற்றது.
1: வித்தியாசமான மொழியாக இருக்குமோ?
0: ஆம், இந்த மொழிக்கு எழுத்து உருவம் கிடையாதாம்.
1: அப்படி என்றால் பேச்சு மொழியாக இருக்கும்.
0: பாட்டு மொழியாக இருக்கும். அதுதான் விசில் மொழி என்று அழைக்கிறார்கள்.
1: ஒருவேளை பேசுவதற்கு இடையில் விசில் அடிப்பார்களோ?
0: ஒருவரின் பெயரை சொல்லி அழைப்பதற்கு பதில் விசில் தான் அடிக்கிறார்கள் இங்கே.
1: என்னடா இது, புதுவித வினோதமான கிராமமாக இருக்கிறது, புது கலாச்சாரமாகவும் இருக்கிறது.
0: மன்னா, இது புது கலாச்சாரம் இல்லை. இவர்கள் காலகாலமாக தோன்று தொட்டு கடைபிடித்து வரும் கலாச்சாரம் இது. மக்களின் தனித்துவமான கலாச்சாரத்துக்காக அறியப்பட்ட ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும் இந்த கிராமம். அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் மொழி ஆராய்ச்சியாளர்கள் இங்கு குவிகிறார்கள். கிராமத்தின் ஒவ்வொரு பூர்வீகவாசிக்கும் ஒரு தனித்துவமான பெயர் உண்டு. அது ஒரு விசில் தாளாட்டு. மேலும் கிராமவாசிகள் ஒருவரை ஒருவர் விசில் அடித்து தாளாட்டி அழைக்கிறார்களாம்.
1: ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியெனில் இந்த கிராமம் முழுக்க விசில் பறக்கும் என்று கூறுங்கள், விசில் பறக்கும் என்று கூறுங்கள். ஆனால் மந்திரியாரே, எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை ஒரே மாதிரியான விசில் சத்தம் பெயராக இருவருக்கு இருந்தால் என்ன செய்வார்கள்?
0: அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் ஒருவருக்கு வைக்கும் விசில் பெயர் இன்னொருவருக்கு இருக்காதாம். ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான விசில் சப்தம் இருக்கும்.
1: ஆமாம், இவர்கள் பேசும் இந்த விசில் மொழியின் பெயர் தான் என்ன?
0: காசி மொழி மன்னா. இந்த கோங்தாங் கிராமம் இதனால் தான் பாடும் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது.
1: இது எப்படி ஆரம்பமானது
0: மன்னா? இந்த கிராமம் அமைந்திருப்பது மலைகளுக்கு இடையில். மலைகளுக்கு மத்தியில் வெகு தொலைவில் இருப்பவர்களை அழைப்பதற்காக இப்படி விசில் பெயர்கள் வைக்கப்பட்டன. இதை குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காக உலகெங்கிலும் இருந்த ஆராய்ச்சியாளர்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த கிராமத்திற்கு வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். இந்த கிராமம் கடந்த 2021 உலகின் சிறந்த கிராமம் என்ற விருதை ஐக்கிய நாட்டு சபையின் உலக சுற்றுலா அமைப்பிடம் இருந்து வாங்கியிருக்கிறது.
1: அப்படியெனில் உடனே அந்த கிராமத்திற்கு

0: சுற்றுலா செல்கிறோம். அந்த கிராமத்து பாரம்பரியத்தை தெரிந்து கொண்டு எப்படி விசில் மொழியில் பெயர் வைப்பது என்பதை தெரிந்து கொண்டு வருகிறோம். பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்கிறோம். குழந்தைக்கு விசில் பெயர் ஒன்றை வைக்கிறோம். எப்படி எனது யோசனை?
1: ஆஹா, அற்புதம் அண்ணா, அற்புதம். இப்படி கூட பெயர் வைக்கலாம்.
0: இப்படி கூட வைக்கலாம் தான், ஆனாலும் நாம் அங்கே போய் தெரிந்து கொண்டு இங்கே வந்து பெயர் வைப்போம்.
1: ஒரு விசில் கிராமம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு இவர் ஊசுட்ட கிளம்புவதற்கு ஒரு காரணத்தை கண்டுபிடித்து விட்டார். சரி, நாமும் சேர்ந்து ஊசுட்டி வருவோம்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:36. இன்றைய காலை பொழுதை சுறுசுறுப்பாக்கி ஹார்ட் பீட்டை கலக்கலாக மாற்றி வருகிறது தென்குமரி தேனலை. குமரி பண்பலை 101 புறப்படும் இசை அலை. தென்குமரி தேனலையில் இது பொது அறிவு கேள்விக்கான நேரம். இது இன்றைய பொது அறிவு வினா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்? இன்றைய பொது அறிவு வினா மீண்டும் ஒரு முறை. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்? பொது அறிவு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சதுக்கு முன்னால சில விளம்பரங்களை கேட்கலாம்.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை. மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: இனி இன்றைய பொது அறிவு கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கலாமா? முதலில் பொது அறிவு வினா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்? இனி பொது அறிவு கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கலாம். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். இனி கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாமா? பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்குது. அவை பெருங்கடல்களையோ மலைகளையோ கடந்துதான் பறக்குது. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேரும் இந்த பறவைகள். இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்றதா வலசை போதல் அப்படின்னு சொல்றோம். உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காக பறவைகள் இடம்பெயர்ந்து போகுது. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே இந்த பறவைகள் இடம்பெயருது. பொதுவா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் தான் பறவைகள் வலசை போகுது. தமிழகத்திற்கு வெளிநாட்டிலிருந்து நிறைய பறவைகள் வலசை வர்றது பத்தி இலக்கியங்கள்ல நிறைய செய்திகள் இருக்குது. சத்திமுத்த புலவர் எழுதிய நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற பாடல்ல தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீராயின் அப்படிங்கிற அடிகள்ல பறவைகள் வலசை வந்த செய்திய அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைய பொது அறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்? பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர் ஆவார். தென்குமரி தேனலையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது மணி சர்மா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் திப்பு, அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் மலைக்கோட்டை திரைப்பட பாடல்.

0: நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, நேரம் 7:45. குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது
1: தேதியும் செய்தியும். இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி,
2: கார்கில் வெற்றி நாள் இன்று.
1: கார்கில் வெற்றி நாள் நம் நாடு முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 26ஆம் நாள்

0: கார்கில் போரின் மாவீரர்களின் நினைவை போற்றும் வகையில் கொண்டாடப்படுகிறது.
1: இந்நாளில் இந்திய பிரதமர் அவர்கள் இந்தியா வாயிலில் உள்ள அமர் ஜவான் ஜோதியில் வீரர்களுக்கு மரியாதை செய்வார்.
0: ஆயுதப்படைகளின் பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் நாடு முழுவதும் பல நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: சர்வதேச சதுப்பு நில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் இன்று.
0: தனித்துவமான விலை மதிப்பற்ற மற்றும் மென்மையான சூழல்களாக சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்புகளின் முக்கியத்துவம் குறித்த உலகளாவிய புரிதலை அதிகரிப்பதே இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதின் நோக்கமாகும்.
1: மேலும் சதுப்பு நில காடுகளின் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
0: நோபல் பரிசு பெற்ற ஐரிய எழுத்தாளர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: 1856 ஆண்டு இதே நாளில் பிறந்த பெர்னார்ட் ஷா அவர்கள் நாடக ஆசிரியரும் விமர்சகரும் அரசியல் ஆர்வலரும் ஆவார்.
0: இவரது தாக்கம் மேற்கத்திய நாடகம், கலாச்சாரம் மற்றும் அரசியலில் 1880 ஆண்டிலிருந்து தற்போது வரை நீடிக்கிறது.
1: மேன் அண்ட் சூப்பர்மேன், பிக் மேலியன் மற்றும் சென்ட் ஜோன் போன்ற புகழ்பெற்ற படைப்புகள் உட்பட 60-க்கும் மேற்பட்ட நாடகங்களை இவர் எழுதியுள்ளார்.
0: சமகால நிகழ்வுகளை நையாண்டி செய்யும் விதம் மற்றும் வரலாற்று கருத்துருவகம் செய்தல் ஆகியவற்றில் இவரது காலத்தில் மிக சிறந்து விளங்கிய இவர் 1925 ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை பெற்றார்.
1: தென்னிந்திய திரைப்பட இயக்குநரும் தயாரிப்பாளரும் நடிகருமான பி ஆர் பந்தலு அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: அந்த பறவை போல வாழ வேண்டும்.
0: 1911 ஆண்டு இதே நாளில் பிறந்த பந்தலு அவர்கள் நாம் இருவர், மச்சரேகை, பணம் உட்பட பல திரைப்படங்களில் நடித்தும் உள்ளார். வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன், ஆயிரத்தில் ஒருவன் போன்ற பல பிரபலமான திரைப்படங்களை தயாரித்து இயக்கியும் உள்ளார்.
1: தமிழக எழுத்தாளர் வாசந்தி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: 1941 ஆண்டு இதே நாளில் பிறந்த வாசந்தி அவர்கள் சுமார் 9 பத்திரிகையாளராக பணியாற்றி துணிச்சலான பத்திரிகையாளர் என்று முத்திரை பதித்தவர் ஆவார்.
1: கலை, கலாச்சாரம், அரசியல் என்று பல்வேறு புள்ளிகளை தொட்டுச் சொல்லும் இவரது கட்டுரைகள் பல அவை வெளிவந்த காலத்தில் தீவிர கவனம் பெற்றதுடன் விவாதங்களையும் தோற்றுவித்தன.
0: 40 15 குறுநாவல்கள், 6 சிறுகதை தொகுப்புகள் என பல்வேறு நூல்களை படைத்துள்ள இவர் பஞ்சாப் சாகித்ய அகாடமி விருது உள்ளிட்ட 8 விருது பெற்றுள்ளார்.
1: நான் புத்தனில்லை, நிஜங்கள் நிழலாகும் போது போன்றவை இவரது நூல்களுள் சிலவாகும்.
0: தமிழ் திரைப்பட நடிகர் சின்னி ஜெயந்த் அவர்கள் 1960 ஆண்டு இதே நாளிலும்.
1: தென்னிந்திய திரைப்பட நடிகை அபிராமி அவர்கள் 1983 ஆண்டு இதே நாளிலும் பிறந்தவர்களே.
0: 1745 ஆண்டு இதே நாளில்தான் ஆவணப்படுத்தப்பட்ட முதலாவது பெண்கள் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் உள்ள கில்ஃபோர்டில் நடத்தப்பட்டது.
1: ஆயிரத்தி 1803 ஆண்டு இதே நாளில்தான் உலகின் முதலாவது பயணிகள் தொடர்ந்து சேவை தெற்கு லண்டனில் துவங்கியது.
0: உலகின் முதலாவது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் சிங்கோம் 2 1963 ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவில் இருந்து ஏவப்பட்டது.
1: 2016 ஆண்டு இதே நாளில் சூரிய ஆற்றலில் இயங்கும் சோலார் இம்பல்ஸ் 2 வானூர்தி பூமியை சுற்றி வந்தது.
0: சுமார் 500 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள பழம்பெரும் நடிகை ஜெயந்தி அவர்கள் 2021 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: 7 கர்நாடக மாநில திரைப்பட விருதுகள், 4 முறை சிறந்த நடிகை, 2 முறை சிறந்த துணை நடிகை, சிறந்த நடிகைக்கான 2 பிலிம்பேர் விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார்.
3: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
4: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
3: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
4: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
5: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல்

0: நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்பாடைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
1: என்னடி எங்க வரணும் அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா. ஆமா, செய்கூலி எவ்வளவு? ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
2: வா வா, சீக்கிரம் போகலாம்.
3: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.

0: வாவா, சீக்கிரம் போகலாம்.
1: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
8: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
9: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
8: Phone 233-066.
10: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று 8:00 சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
11: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
12: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
13: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
12: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
10: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
14: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:45 மத்திய நீதி மற்றும் சட்ட அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
15: பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28 செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் 4 வரை. இடம்
16: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
10: GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
12: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
13: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
12: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
10: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
14: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் ஜூலை

0: 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். தென்குமரி தேனலையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஏகாதசி பாடல் வரிகளில் வேல்முருகன் குரலில் ஆடுகளம் திரைப்பட பாடல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது, ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர்

0: திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போரில் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. நீயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:03. தென்குமரி தேனிலையில் இப்போ நாம வடசேரி உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை நிலவரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 65 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 50 ரூபாய், நாட்டு தக்காளி 25 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 90 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 80 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றிற்கு 220 ரூபாய், உருளை கிழங்கு 35 ரூபாய், சேனை கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 48 ரூபாய், கேரட் கிலோ ஒன்றிற்கு 100 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 70 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 55 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், தடியங்காய் 35 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி கிலோ ஒன்றிற்கு 140 ரூபாய், புடலை 45 ரூபாய், பீன்ஸ் 115 ரூபாய், சவுச்சவ் 150 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 45 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், நார்த்தங்காய் காலிஃபிளவர் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 53 ரூபாய், கொப்பரை தேங்காய் குடிமி இல்லாத தேங்காய் 55 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை கிலோ ஒன்றிற்கு 70 ரூபாய், புதினா 80 ரூபாய், பால் சேம்பு 85 ரூபாய், வடுதலங்காய் 65 ரூபாய், கோவைக்காய் 58 ரூபாய், சுரைக்காய் 22 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 40 ரூபாய், நூல் கோல் 75 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய். இனி பழங்களின் விலை நிலவரம் என்ன அப்படிங்கறத பாத்திரலாமா? வாழைப்பழம் நேந்திரன் 56 ரூபாய், பப்பாளி பழம் கிலோ ஒன்றிற்கு 30 ரூபாய், அன்னாசி பழம் 50 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய், எலுமிச்சை பழம் 85 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன. இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் இன்றைய நெல் விலை விவரம் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? திருப்பதி சாரம் 3 நெல் ரகம் அரசு கொள்முதல் நிலையங்களில் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 2500 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. உள்ளூர் கொள்முதல் நிலையங்களில் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 1700 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இதுவரை நெல் விலை விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்.

அடுத்ததா இன்றைய காலை நிலவரப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான அணைகளின் நீர்மட்டம் என்ன அப்படிங்கறத பாத்திரலாமா? பேச்சிப்பாறை அணை 30.36 அடி, பெருஞ்சாணி அணை 62.30 அடி, சிற்றாறு அணை 1 12.10 அடி, சிற்றாறு அணை 2 12.20 அடி, பொய்கை அணை 15.60 அடி, மாம்பழத்துறை ஆறு அணை 35.35 அடியாக உள்ளன. அணைகளின் நீர்மட்ட நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:45 மத்திய நீதி மற்றும் சட்ட அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
7: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
6: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
8: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
10: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
11: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
10: போன் 233-066.
12: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
13: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
12: 15 மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
13: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
14: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
15: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
14: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
15: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
12: உலக
16: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
17: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
16: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
17: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
16: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
17: போன் 7358-737-358.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12:00 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் No. 1 டீலர். வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
18: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
19: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
18: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
8: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில்

0: அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
2: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
3: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
1: தென்குமரி தேனலியில் நிறைவாக உங்களுக்காகவே வந்துட்டு டி இமான் இசையில் விவேகா பாடல் வரிகள்ல முகேஷ் மதுஸ்ரீ குரல்கள்ல கச்சேரி ஆரம்பம் திரைப்பட பாடல்.

இத்துடன் நிறைவு பெறுகிறது தென்குமரி தேனலை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சுனில் வர்மா. தி ஹெட்லைன்ஸ். சிஜேபி வித்ட்ராஸ் அஜிடேஷன் ஆஃப்டர் கவர்மெண்ட் அக்செப்ட்ஸ் இட்ஸ் டிமாண்ட்ஸ். யூனியன் மினிஸ்டர் பிரஹலாத் ஜோஷி appointed as education minister following resignation of Dharmendra Pradhan. Government to introduce public examinations prevention of unfair means amendment bill 20

கார்கில் வெற்றி தின சிறப்பு நேர்காணல் பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள்.

0: நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கார்கில் விஜய் திவஸ், கார்கில் வெற்றி தினம் இன்று அனுசரிக்கப்படுது. இந்த நாளில் ஒரு முக்கியமானவரை நாம் சந்திக்க இருக்கிறோம். கார்கில் போரில் பங்கெடுத்த மேஜர் ஜெனரல் இந்திர பாலன் சார் அவர்களை இன்னைக்கு நாம் சந்திக்க இருக்கிறோம். சார், முதல்ல உங்களுடைய இராணுவ அனுபவத்தை முதல்ல சொல்லுங்க. எப்போ இராணுவத்தில் இணைந்தீங்க, எவ்வளவு நாள் அனுபவம், முதல்ல அதை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்கிலுக்கு வரலாம்.
1: நமஸ்காரம். இராணுவத்தில் நான் ஒரு 37 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிளஸ் 4 இயர்ஸ் ட்ரைனிங்கும் இருக்கு. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, இந்தியன் மிலிட்ரி அகாடமி, மொத்தம் ஒரு 41 இயர்ஸ் ஆர்மியில், 16.5 இயர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் இம்மிடியட்லி ஆஃப்டர் 11th கிளாஸ். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம டென்யூர் ட்ரைனிங் முடிஞ்சிட்டு டைரெக்ட்லி ராஜஸ்தான் டெசர்ட்டில் போட்டு விட்டாச்சு. மிட்ஸ் ஆஃப் தி டெசர்ட், கங்கா நகரம் ஃபுல் டெசர்ட் தான். அது முடிஞ்ச ஒரு டிகிரி கோர்ஸ் பண்ணியிருக்கேன், பிடெக் டிகிரி வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் அகெயின் டெசர்ட்ல திருப்பி போட்டு அது முடிஞ்ச டிஎஸ்எஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி முடியும். அது முடிஞ்சிட்டு ஐ காட் போஸ்ட் டு வேலி, ஸ்ரீநகர் வேலி. ரொம்ப ஆசமாயில் ஆல்ரெடி அங்கே ரொம்ப மிலிட்டன்சி இருக்குது, டெரரிசம் ரொம்ப இருக்குது. ஆன்டி டெரரிஸ்ட் ஆப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி, ஆன்டி இன்சர்ஜென்சி ஆப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டேன். காந்தர்பல் சோப்போர் ஏரியா நாங்கள் ஆப்ரேட் பண்ணிச்சு, மோஸ்ட் ஹாட்டஸ்ட் ஏரியா ஃபார் மிலிட்டன்சி, ஹாட்டஸ்ட் ஏரியா. லாட் ஆஃப் கில்லிங்ஸ் ஆஃப் காஷ்மீரி பண்டிட்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காஷ்மீரி பண்டிட்ஸ் ஃபேமிலியில எல்லாம் எலிமினேட் பண்ணியிருக்கேன் அவர். தட் வாஸ் தி டஃபஸ்ட் டைம். மிலிட்டன்சி வாஸ் ஃபுல் கிரிப் இன் காஷ்மீர் வேலியில். தட் வாஸ் 1996-97 ஜாயின் பண்ணிட்டு 1998 நவம்பர் வரை விவர் தேர். சடன்லி நவம்பரில் கால் வந்திருக்கேன், யூ ஷிஃப்ட் ஃப்ரம் ஸ்ரீநகர் ஏரியா டு லே. இப்போ ஐ வாஸ் இன் பிரிகேட், ஒரு பிரிகேடர், 17th இன்ஃபென்ட்ரி பிரிகேடோட நான் பிரிகேட் மேஜர், அதுதான் அப்பாயின்மெண்ட். அப்போ என்ன பேர், ஆப்ரேஷன்ஸ் ஆஃபீஸர். பிரிகேடோட எல்லா ஆப்ரேஷன்ஸுட கோஆர்டினேஷனும் பிளானிங்கும் நான் தான் பண்ணணும். இப்போ இது ஆர்டர் கிடைச்ச உடனே ஜஸ்ட் பிஃபோர் ஜோஜிலா பாஸ் க்ளோசிங் வி ரீச்ட் கார்கில். அப்போ ஜோஜிலா பாஸ் ஃப்ரம் நவம்பர் டில் நெக்ஸ்ட் மே ஃபுல் க்ளோஸ்,
0: 6 மாதம்.
1: ஸோ இஃப் யூ டோன்ட் கிராஸ் ஜோஜிலா பாஸ் யூ வில் கெட் ஸ்டக் இன்சைட், அங்கே திருப்பி வர முடியாது. தென் யூ ஃபினிஷ்ட், யூ கான் சர்வைவ் ஒன்லி, ஒன்றுமே இல்லை அங்கே சர்வைவ் பண்ணுறதுக்கு. யூ கான் கம் திஸ் சைட் தட் சைட். ஸோ சம்மோ வி கிராஸ்ட் அண்ட் வென் தட் சைட். ஃப்ரம் டிசம்பர் டு மார்ச் ஏப்ரல் அங்கே லதாக்கில் வி ஸ்டார்டட் ஹேபிடேட்டிங் ஆர் செல்ஸ், இட்ஸ் கால்ட் அக்ளமடைசேஷன் ப்ராசஸ் பண்ணி. இட்ஸ் ஓன்லி இன் ஏப்ரல் சம் இன்ஃபர்மேஷன் கேம், இங்கே ஒரு எனிமி இன்ட்ரூஷன் இருக்குது, தெர் இஸ் ஃபுட் மார்க்ஸ் சீன் இன் தி ஃபுட் ஹில்ஸ் எக்ஸெட்ரா. இன்ஃபர்மேஷன் வந்துட்டு வென் தி ரெக்கி வாஸ் கமென்ஸ்ட், தட் இஸ் வென் வி ரியலைஸ் தட் சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர், இட் இஸ் நாட் நார்மல்,
0: என்னவோ நடக்க போகுது,
1: எந்தவோ நடக்க போகுது. ஸோ லீவ் இட் அட் தட். ஸோ தட் இஸ் அது திருப்பி வரேன், ஹவு வார் ஸ்டார்டட் இன் தட். பட் ஆஃப்டர் கார்கில் ஐ காட் செலக்டட் ஃபார் யூஎன் மிஷன்,
0: யுனைடெட் நேஷன்
1: மிஷனில் வென் டு சிரியா லியோன். அங்கே தான் ரிபெல் வார்ஃபேர் ரொம்ப நடக்குது, டைமண்ட் கண்ட்ரி, டைமண்ட் பார்க்கறதுக்கு, டைமண்ட் கடக்கிறதுக்கு பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் லிபல் லாட் ஆஃப் வார்ஃபேர். அதில் யூஎன் மிஷன் போயிட்டு வி ட்ரை டு மினிமைஸ் தி ஃபைட் பிட்வீன் தி கவர்மெண்ட் அண்ட் சிவில் ஃபோர்ஸஸ். 1 இயர் அங்கே யுனைடெட் நேஷன்ஸ் அப்சர்வர் ஜோலி சர்வீஸ் பண்ணியாச்சு. அது முடிஞ்சு திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு இமீடியட்லி வென்ட் இன் டு ஆக்ஷன் அகெயின் ஆப் பராக்ரம். ரிமம்பர் அங்கே பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தாச்சு, இமீடியட்லி இந்தியன் ஆர்மி வாஸ் மொபிலைஸ்ட். விவர் ஆன் த பார்டர் ஃபார் நியர்லி 1.5 இயர்ஸ் வெயிட்டிங் ஃபார் டைரக்ஷன் டு கோ இன் சைட். அகெயின் டெசர்ட்ல 52 டிகிரி டெம்பரேச்சர், 55 டிகிரி டெம்பரேச்சர், ஓப்பன் டெசர்ட்ல டேங்க்ஸில் வி ஹேட் டு ஸ்டே, டெரிபிள் கண்டிஷன்ஸ்.
0: 52 டிகிரி,
1: 52 டிகிரி, சம்டைம்ஸ் இன் பீக் இல் டச் 55 டிகிரி.
0: அடேங்கப்பா,
1: சம்மரில் ஏப்ரல் மே ஜூன்ல ஆப்ராங் ரெடி அங்கே மைன் லேன் பண்ண 14,000 மைன்ஸ் வி லேட் அக்ராஸ் த பார்டர். அது முடிஞ்சு தென் ஐ காட் ப்ரொமோட்டட் தென் ஆர்மி ஹெட் குவார்டரில் இன் மோர் ஆஃப் HR ரிலேட்டட் ஜாப் வந்தாச்சு. தென் அங்கேருந்து போஸ்டிங் கம்ப்ளீட் ஆகிட்டு அகெயின் பேக் டு லே, திருப்பி லே வந்துட்டு தென் வி பிகேம் பிரிகேடியர், அப்புறம் மேஜர் ஜெனரல். அங்கே வெரி சீனியர் போஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ஐ டிட் ஆல்சோ இன்ஜினியரிங் ஒர்க், டெவலப்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நேவி, அதுவும் பண்ணியிருக்கேன் சீஃப் இன்ஜினியர். ஸோ ரொம்ப எக்ஸ்போஷர் இருக்குது. அது லாஸ்ட்டில் வந்து சென்னையில் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் தக்ஷின் பாரத் ஏரியா, இங்கே 5 ஸ்டேட்ஸோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, அவரோட ஃபுல் மிலிட்ரி

0: ஃபைவ் ஸ்டேட்ஸ் என்டையர் மிலிட்டரியோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்.
1: எப்போ நீங்கள் உங்களுடைய பணியிலிருந்து ஓய்வு பெற்றீங்க சார்?
0: 2023 அக்டோபரில்.
1: கிட்டத்தட்ட ஒரு 40-41 ஆண்டு காலம் நம்முடைய நாட்டின் பாதுகாப்புக்காக உங்களை அர்ப்பணித்த ஒரு பணி. இன்றைய நாளில் உங்களை நாங்கள் சந்தித்து உங்கள்கிட்ட ஒரு வணக்கமும் சொல்கிறோம், வாழ்த்து பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இந்த நாட்டை பாதுகாத்ததில் உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. கார்கிலுக்கு வருவோம் சார். என்ன கார்கில் விஜய் திவஸ், கார்கில் வெற்றி தினம், என்ன நடந்தது? உங்களை ரொம்ப அலர்ட்டாக இருக்க சொல்லி சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க, அதனுடைய அந்த நிகழ்வை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே.
0: பாகிஸ்தானுக்கு இந்தியாவோட எப்பளும் ஒரு ஒரு ஹேட்ரட் இருக்குது. 1947 இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வித்தின் நோ டைம் பாகிஸ்தான் அட்டாக்ட் காஷ்மீர். அப்போ இந்தியன் ஆர்மி போய் தே டிஃபீட்டட் தெம், த்ரூ தெம் அவுட் இல்லையா, ஃபர்ஸ்ட் டிஃபீட் ஃபார் தெம். செகண்ட் டிஃபீட் 65 வாரில் அகெயின் தே கேம் அட்டாக்ட் இந்தியா. நம்ம போய் ஆல்மோஸ்ட் லாகூர் கேப்சர் பண்ணியாச்சு அகெயின், பிகாஸ் இந்திரா காந்தி டிசைட் நாட் டு பிரஸ் வி அகெயின்ஸ் பேட் தெம். 71 அகெயின் தே ட்ரைட். அப்படி தான் பங்களாதேஷ் வார் நடத்திருக்கேன். They were occupying East Pakistan. Was Bangladesh today was East Pakistan then, இல்லையா?
1: ஆமாம்.
0: ஆ, ஈஸ்ட் பாகிஸ்தான் இந்தியோட ஆர்மி மனுஷோட லீடர்ஷிப் போயிட்டு வி த்ரூ அவுட் தி பாகிஸ்தான் ஆர்மி, கேப்சர்ட் என்டையர் பாகிஸ்தான் ஆர்மி. பாகிஸ்தானில் லெப்டினன்ட் ஜெனரல் ஏகே நியாசி வாஸ் சரண்டர்ட் அண்ட் டேக்கன் இன் சரண்டர்ட் மோட். 93,000 பிரிஸ்னர்ஸ் வாஸ் சரண்டர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ஆர்மி அண்ட் தேர் சென்ட் அவுட். ஈஸ்ட் பாகிஸ்தான் வாஸ் கன்வெர்ட் டு பங்களாதேஷ்.
1: பங்களாதேஷ்
0: ஈ மூணு லாஸ் பாகிஸ்தானுக்கு அவருக்கு தே கான் டாலரேட் இட், வாண்ட் டு டூ சம்திங் டு ரிட்ரீவ் தெம்செல்ஸ் ஃப்ரம் திஸ் டிஸ்ஆனர்.
1: மனசை குத்திடுச்சு, அவங்களுக்கு
0: குத்திடுச்சுக்கோ. ஸோ அவருக்கு ஒரு எனிமிட்டி, பர்மனன்ட் எனிமிட்டி இருக்கு அவர் மனசில், தட் இந்தியா ஹேஸ் ஆல்வேஸ் டிஃபீட்டட் தெம், இந்தியன் ஆர்மி ஹேஸ் ஆல்வேஸ் டிஃபீட்டட் தெம், அது ஒன்று இருக்கு. ஸோ திஸ் டைம் அவர் ஒரு டிசீட் பண்ணியிருக்கேன். ஒரு சைடில் யூ ஆர் டூயிங் பஸ் டிப்ளமசி, வேறு சைடில் அவர் டூயிங் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி இல்லையா. அது பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கேன், சைலண்ட்லி இன் தி கார்ப் ஆஃப் பீஸ் அவர் அவரோட சோல்ஜர்ஸ் இன் தி கார்ப் ஆஃப் சிவிலியன்ஸ் இன் டு கார் ஏரியாஸ் அன்ஆக்குபைட் ஏரியாஸில் தே சென்ட் அண்ட் ஆக்குபைட். இப்போ கார்கில்ல லாட் ஏரியாஸ் ஆர் நாட் ஆக்குபைட் வித் தி மிலிட்ரி, இட் இஸ் இம்பாசிபிள் இன் ஹியூமன் டு ஆக்குபை டூரிங் வின்டர்ஸ். ஸோ ஆஸ் அன் அக்ரிமெண்ட் வி ஹோல்ட் சம் போஸ்ட்ஸ். ஆ போஸ்ட்டில் தமிழ் தமிழ் ரொம்ப கேப்ஸ் இருக்கு, தோஸ் கேப்ஸ் தே வென்ட் அண்ட் குவாய்ட்லி ஆக்குபைட் விச் இஸ் நாட் அண்டர் அப்சர்வேஷன். That is how, that is how it started. India decided that we will throw out the intruders, throw them out. Kargil war started then. I think May 8th was the first offensive action between the two militaries. And it ended. July 24th is seen as the time when we had the final victory. Tiger Hill was captured. Adatam we are celebrating. On one hand, amma celebrate pandren. The eviction of enemy from Kargil Heights, 13,000, 14,000, 18,000, 22,000 feet. That is the height at which you are fighting. On one hand, we are celebrating this amazing, great victory in the highest battlefields of the world. On the other hand, we are also remembering 500 plus soldiers who laid down their lives, sacrificed their lives.
1: 500 plus.
0: For achieving this victory for India. It's a day of honoring celebration and honoring sacrifice. Kargil Vijay Divas.
1: 500-க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க. அவங்களுக்காக நாம் ஒரு வணக்கம் செலுத்தி அவங்கள நினைவு கொள்ளணும். இன்னொரு பக்கம் நம்முடைய வெற்றியும் கூட.
0: நம்ம நேஷன் வில் ஆல்வேஸ் ரிமைன் இண்டேட்டட் ஃபார் தர் சாக்ரிஃபைஸ். அதில் எல்லாருக்கும் தமிழ்நாட்டிலும் ரொம்ப இருக்குது. மெட்ராஸ் ரெஜிமெண்டில் பேர் அங்கே ஃபைட் பண்ணியிருக்கேன். ஆல் இந்தியா சோல்ஜர்ஸ் டுக் பார்ட்.
1: அந்த 500 பேரில் எல்லா மாநிலத்து மக்களும் கூட
0: இருந்திருப்பாங்க. ஆல் ரிலீஜன், ஆல் கம்யூனிட்டி, ஆல் ஸ்டேட்ஸ், இந்தியா இஸ் ஒன் இல்லையா. வென் இட் கம்ஸ் டு எனிமி, இந்தியா இஸ் ஒன்.
1: எல்லோரும் இந்தியர்கள். அதில் அந்த போர் சமயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்?
0: ஒரு வார் ஃபைட்டிங் பண்ணும்போது ஒரு பிரிகேட் இருக்கு, தட் இஸ் ஒன் யூனிட் விச் கோஸ் டு வார். இப்போ என்ன பிரிகேடோட பேர், 70 இன்ஃபென்ட்ரி பிரிகேட். ஆ பிரிகேடோட கீழே 2 இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன்ஸ் இருக்கு. அதோடய பிரிகேட் ஹெட் குவார்ட்டரில் ஆர்கனைசேஷன் பண்ண ஒரு பிரிகேட் கமாண்டர் இருக்கும், ஒரு டெப்டி கமாண்டர் இருக்கும். அதில் கீழே ஒரு சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஆர் தட் டைம் இஸ் கால்டு பிரிகேட் மேஜர். ஸோ மை மெயின் ஜாப் என்ன, ஆ பிரிகேடோட டிப்ளாய்மெண்ட்டோட பிளானிங்கும் கமாண்டர் இன்ஸ்டிட்டு அதோட ஸ்ட்ராட்டஜி மேக்கிங், ஒரு ரெக்கானசன்ஸ் மிஷன் பண்ணிட்டு இன்டெலிஜென்ஸ் கேதரிங், இன்டெலிஜென்ஸ் சம்மரி மேக்கிங், ஆ இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு ப்ரிப்பேர் தி ஆப்ரேஷனல் பிளான், அதோட கோஆர்டினேஷன், அம்யூனேஷன் பிளான், ரொம்ப பிளானிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஓவர்சீ தி ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி, ஒரு வெரி வெரி ஹைலி ஆக்டிவ் ரோல் இன் த வார். ஸோ அது மாத்திரம் இல்லை. ஸோ திஸ் இஸ் தி திஸ் இஸ் ஒன் கோஆர்டினேஷன் ரோல். பட் கார்கிலோட

0: If you see Kangil, it is spread over miles and miles of kilometers. From roadhead to reach where enemy was occupying, adude base mountain base etirkadum you need to travel 15 kilometers by through snow and river and water and rocks.
1: Ellame irukku
0: open la ellam irukum. Open la under enemy fire you have to travel. Appon tha you will reach the base of the mountain. Aa base oda mountain la you have to climb another 3 days to reach the top where you will do the attack on the enemy. This itself is enough for a soldier to illaya
1: ama
0: idu pannita and then you have to attack the enemy and capture him. Imagine the mental and physical strength and willpower of a soldier ku vaanu adu pannradhukku or army ku motivation vaanu morale vaanu eppadi panna mudiyum adukku. That are the challenges under which as a brigade major I had to operate.
1: Unga control la ethana per irundirupanga
0: starting la we were a small force. We barely had 2 half battalions. அதுவும் டோட்டல் அபவுட் 300 to 400 பீப்புள். பட் வி ரியலைஸ் அங்கே இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு டெரரிஸ்ட் ஆப்ரேஷன் வந்த 4-5 பீப்புள் சிட்டிங். பாகிஸ்தான் ஆர்மியோட ஃபுல் பட்டாலியன் அங்கே இருக்கும். ஸோ ஒரு பட்டாலியன் வந்து அங்கே டிஃபென்ஸ்ல பொசிஷன் இருக்கும்போது இன் மவுண்டன்ஸ் யூ ரிக்வயர் எ சுப்பீரியாரிட்டி ஆஃப் 1:10 இன் ஹைட்டூட் ஏரியா. ஸோ இஃப் தெர் இஸ் 1 சோல்ஜர் இன் டிஃபென்ஸில் ஆர் 10 சோல்ஜர் இன் டிஃபென்ஸ் ட்ரென்ச்சில் இருக்கும்போது அவரை எவிட் பண்ணுறதுக்கு தி நம்பர்ஸ் ரிக்வயர்ட் to attack is 100 10 times.
1: Appa
0: plains la it is 1:3 defender to attacker. Normal mountains la it is 1:6. In high altitude mountains it is 1:10.
1: 10 oruthirku 10 per venum.
0: So we realized that is the thing. So slowly and slowly after some time we were built. So from 2 battalions we went to about 9 battalions, 10 battalions. Each battalion la or 500 to 600,
1: 5000 per 6000 per irundirupanga
0: adu. That is one. Pinna artillery idu infantry battalions adana apra irukum artillery units gun Bofors guns, 155 Bofors guns, medium guns, adude for firing. Then we had rocket launchers. Apron, then you have helicopter units. Ange tanks will not go. So these are the primary units vechittada. Then engineer regiments for supporting role irukum. AC battalions irukum. Adella part of the divisional headquarter in the supporting units irukum.
1: Ivula perum kittadatta 2 maasathukku mela ange poraadi irukringa, sanda potturukringa, siramapotturukringa, 500-ku merpatta uyirgalai ilandirukrom. தினம் தினம் உங்களுடைய பணி அன்றாட பணிகள்லாம் எப்படி போயிருக்கும் சார் அந்த நேரத்தில்?
0: அதுதான் ரொம்ப நல்ல க்வெஸ்சன் சார். லாஜிஸ்டிக் சஸ்டெனன்ஸ் இவ்வளவு வெளிய ஆர்மிக்கு பயங்கர ஒரு வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். காரணம் ஆல்ரெடி லடாக்ல லாஜிஸ்டிக் சஸ்டெனன்ஸ் இம்பாசிபிள். இது லடாக் கூட ரீஜன்ல அகத்து போய் இன்டீரியர்ஸ்ல டெரேன் கிராஸ் பண்ணிட்டு சப்ளை பண்ணணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் 30 days வி வர் லிவிங் 1 meal a day.
1: ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு தான்,
0: ஒரு சாப்பாடு. தட் வில் ஆல்சோ கம் நம்மளோட டாங்கிட பேக்கில் வரும், மியூல் பேக்கில்,
1: கழுத மேலே,
0: கழுத மேலே தே வில் சப்ளை. அதில் என்ன ரொட்டி இருக்கும், ஆலு இருக்கும், அது மட்டும் மோஸ்ட் ரெஸ்ட் எவ்ரிதிங் கெட்ஸ் ஸ்பாயில்ட். ஃபர்ஸ்ட் 1 month வாஸ் சர்வைவல் ஓன்லி தட். அது முடிஞ்சிட்டு ஸ்லோலி திங் பில்டப், கொஞ்சம் சப்ஜி, கொஞ்சம் அதர் வெரைட்டிஸ் வர தொடங்கியாச்சு. அது மட்டும் இல்லை, திஸ் இஸ் ஃபார் பேஸில். பேஸுன்னு வென் யூ ஆர் ட்ராவலிங், வென் யூ ஆர் கிளைம்பிங் மவுண்டன் ஃபார் தி அசால்ட், 3 days கிளைம்ப் இருக்கும். ஸோ யூ 3 days விட சாப்பாடு யூ ஹவ் டு கேரி. அங்கே பாடிக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது டு டேக் லோடு, ரொம்ப சின்ன தான். இப்போ பிளேனில் 1 soldier இஸ் எக்ஸ்பெக்டட் டு கேரி 25 kgs ப்ளஸ் இஸ் வெப்பன். இன் மவுண்டன்ஸில் இட் கம்ஸ் டவுன் லிட்டில் பிட், ப்ளஸ் இஸ் வெப்பன். இன் ஹைட்யூட் ஏரியா ஒரு சோல்ஜர்ஸ் கேரிங் கெப்பாசிட்டி ரெடியூஸ் டு 10 kg. எதுக்கு? அங்கே அட்மாஸ்பியர் இஸ் ரேரிஃபைட், ஆக்சிஜன் இஸ் வெரி லோ, 70% ஓன்லி ஆஃப் திஸ் ஏரியா. So body day capacity பயங்கர ரெடியூஸ் ஆகும். யூ கேன் ஒன்லி கேரி 10 kgs,
1: மேக்ஸிமம்
0: 15 kg, ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சுவலி. இஃப் 15 kgல ஹி ஹேஸ் டு கேரி ஒரு வெப்பன் விச் பி அபவுட் 5 kg, ஹி ஹேஸ் டு கேரி அதர் ஹிஸ் கிட், க்ளோதிங் கிட் எக்ஸெட்ரா, அம்யூனிஷன், வாட்டர், பிளஸ் ஹிஸ் ஃபுட். இது எல்லாம் 3 days சர்வைவும் பண்ணணும் இது வச்சுட்டு. இப்போ புல்லட்ஸ், இஃப் யூ இன்க்ரீஸ் புல்லட்ஸ் யூ டு ரெடியூஸ் ஃபுட், இஃப் யூ இன்க்ரீஸ் ஃபுட் யூ டு ரெடியூஸ் புல்லட். அது பேலன்ஸ் பண்ணிட்டு யூ ஹவ் டு இமேஜின் ஹவு மச் ஐ வில் ஈட் பர் டே, ஹவு மச் ஐ வில் ட்ரிங்க் பர் டே, அண்ட் ஃபைனலி எனக்கு ஐ நீட் அட்லீஸ்ட் 100 bullet. நோ, ஒரு 50-60 bullet வேணும் அங்கே போய் ஃபைட் பண்ணுறதுக்கு.
1: ஆமாம்,
0: அதோட என்ன வெயிட் இருக்கு? இதெல்லாம் பிளானிங் பண்ணிட்டு ஃபார் அ சோல்ஜர் டு டிசைட் அண்ட் கோ, வெரி வெரி சேலஞ்சிங் ஜாப். சர்வைவல் தான் இஸ் அ பிகெஸ்ட் திங். சர்வைவல் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுறது தட் இஸ் செகண்ட்,
1: அது
0: சர்வைவல் இன் பேட்டில். Surviving before battle itself is a battle.
1: இல்லையா? அடியங்கப்பா,
0: தட் இஸ் தி சேலஞ்ச்.
1: ஓ, கார்கில் நடந்தது
0: 1999.
1: இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 26-27 வருஷங்கள் வந்துட்டோம். இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன்ஸ்

0: தூர், அதை பத்தி நம்ம நிறைய பேசுறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் கூட பேசுறோம், பேசுவோம். அந்த ரெண்டுத்தையும் ஒரு ஒப்பீடு சார், கார்கில் சிந்தூர் தனித்தனியா சொல்லுவீங்களா இல்ல ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு சொல்லுவீங்களா?
1: கார்கிலும் சிந்தூரும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. கார்கில் வார் இஸ் அ சோல்ஜர் சென்ட்ரிக் வார். ஹியூமன் என்டூரன்ஸ், ஹியூமன் கெப்பாசிட்டி, ஹியூமன் வில் பவர், ஹியூமன் மாரல் கரேஜ், ஹியூமன் மொராலிட்டி, ஹியூமன் மோட்டிவேஷன், ஹியூமன் எபிலிட்டி டு ஃபேஸ் பிக் சேலஞ்சஸ், அது தான் கார்கிலோட வெப்பன்.
0: எல்லா மனித சக்தி தான்
1: ஹியூமன், அதுல வெப்பன்ஸ் இருக்கு, சம் லிட்டில் பிட் டெக்னாலஜி இருக்கு. பிரைமர்லி இட் இஸ் சென்டர்ட் அரவுண்ட் அ சோல்ஜரோட எபிலிட்டி டு ஃபேஸ் தி மோஸ்ட் சேலஞ்சிங் டெரெயின் அண்ட் கண்டிஷன்ஸ்.
0: ஒரு போர் வீரருடைய
1: வில் பவர் டு ஃபைட்,
0: வில் பவர் தான்
1: கரெக்ட். அதுல பிளஸ் லீடர்ஷிப், அது என்ன லீடர்ஷிப், ஜூனியர் லீடர்ஷிப் தான் அதுல மெயின். இப்போ கார்கில்ல ஃபிசி பர்சன்டேஜ் பார்த்தாச்சு, மேக்ஸிமம் டெத் யாரோட பர்சன்டேஜ் பார்க்கும்போது இஸ் ஜூனியர் லீடர்ஸ், யங் ஆஃபீஸர்ஸ். இப்போ மனோஜ் பாண்டே, பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, மோஸ்ட் ஆஃப் தி அவார்ட் வினர்ஸ் அண்ட் பேட்டில் கேஷுவல்டிஸ் இன் வார் ஆர் ஆல் யங் ஆஃபீஸர்ஸ். அவருடைய ஏஜ் எவ்வளோ, 20 இயர்ஸ், 23 இயர்ஸ், 24 இயர்ஸ், பசங்க அவர்.
0: இளம் வீரர்களை இழந்திருக்கிறோம்,
1: தேர் ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல் காலேஜ், அதுதான் ஏஜ். யூ இமேஜின் மங்கள் பாண்டே டேஸ், அதுதான் தேவர். யங் ஏஜில் அவர் லீடர்ஷிப் டிஸ்பிளே பண்ணிட்டு தேவர் லீடிங் அண்ட் அட்டாக்கிங் இன் த பார்கன், லூசிங் லைஃப்ஸ் இன் வார். அது வச்சு பார்க்கும்போது கம்பேர் டு ஆப் சிந்தூர் வெரி டிஃப்ரெண்ட். ஆப் சிந்தூர் இஸ் டெக்னாலஜி வார். இங்கே சோல்ஜருட எக்ஸ்ட்ரீம் கெப்பாசிட்டி அல்ல டெஸ்ட், இட் இஸ் இஸ் எபிலிட்டி டு ஹேண்டில் டெக்னாலஜி இஸ் அ டெஸ்ட். அண்ட் இந்தியாஸ் டெக்னாலஜி வாஸ் புட் டு டெஸ்ட். இந்தியாவோட எவ்வளவு டெக்னாலஜி ப்ரோக்ரஸ் பண்ணிருக்கு, பிகாஸ் சிவில் டெக்னாலஜி தான் நம்ம மிலிட்டரி டெக்னாலஜியிலும் பார்க்க முடியும் இல்லையா, தட் வாஸ் புட் டு டெஸ்ட். ஸோ திஸ் வாஸ் அ ஸ்டாண்ட் ஆஃப் ஃபார் வேர் சோல்ஜர் டு சோல்ஜர் ஃபைட்டிங் வாஸ் லிமிட்டட் டு பார்டர்ஸ். எதாச்சு இட்ஸ் நாட், இட்ஸ் நாட் தேர், பட் தட் இஸ் நாட் த மேஜர் திங். ஆர்ட்லரி டுவெல்ஸ் வர் தேர் பிட்வீன் ஆர்ட்லரி தேர் அண்ட் அவர்ஸ், பட் சோல்ஜர் போய் அட்டாக் பண்ணி பாகிஸ்தான் பங்கர் கேப்சர் பண்ணிட்டு, தட் இஸ் வெரி லிமிட்டட் லிமிட்டட். மெஜாரிட்டி வாஸ் ஏர், ட்ரோன்ஸ், மிசைல்ஸ், அது வார்ஃபேர் தான் மெயின். ஸோ டெக்னாலஜி வாஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ தேட் வார் இன் திஸ் வாரில் ரொம்ப வித்தியாசம் இருக்குது.
0: ரெண்டுத்தையுமே பார்த்த அனுபவம் பெற்றவர் நீங்கள். அதில் முழுக்க முழுக்க நாம் வந்து மனிதர்களை, போராட்ட வீரர்களை, போர் வீரர்களை நாம் அதில் இன்வால்வ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்மளுடைய தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு நம்முடைய டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லலாமா?
1: ஓ டெஃபினெட்லி, கோயிங் ஃபார்வர்ட் கார்கில் டைப் வார் வில் ரெடியூஸ், chances are very less. But namukku we can't put our guard down, because Pakistan eppo enna panna podum theriyadu. Tomorrow they can again do one more Kargil. Appo pannum bodhu same soldier has to still go and attack to capture back. But technology war la enna, you can inflict lot of casualty on the enemy deeper side la. But oru terrain, nammuda India oda terrain recapture pannradhukku you need the soldier to go still. But ஃபியூச்சர் வாரில் டெக்னாலஜி வில் ரெயின் சுப்ரீம். அதுக்கு இந்தியாவுக்கு ரொம்ப வி ஹாவ் எ லாங் வே டு கோ, அண்ட் திஸ் இஸ் எ வெரி சீரியஸ் டாபிக். ஏன்னா இன் சிந்தூரில் வி டிப்ளாய் ட்ரோன்ஸ், வி டிப்ளாய்ட் ஏர்கிராஃப்ட்ஸ், வி டிப்ளாய்ட் லாட் ஆஃப் மிசைல்ஸ், பட் ஆப் சிந்தூர் முடிச்சுட்டு தான் திஸ் கொஸ்டின் வாஸ் ஸ்டார்டட், அண்ட் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பீப்புள் டு ஸ்பீக் ஆன் திஸ் கொஸ்டின். நமக்கு ட்ரோன் இருக்கு, வி யூஸ் ட்ரோன்ஸ், வி யூஸ் மிசைல்ஸ், வி யூஸ் ஏர்கிராஃப்ட், பட் ஆர் தே இண்டியாஸ்? டஸ் இண்டியா ஓன் த டெக்னாலஜி ஆர் ஹவ் வி ஜஸ்ட் பர்ச்சேஸ்ட் அண்ட் யூஸ்ட்? அது ஒரு கொஸ்டின் இருக்கு,
0: முக்கியமானது.
1: ஆ கொஸ்டின் தான் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர், எவ்ரிபடி ரியலைஸ்ட் சடன்லி தட் இந்தியாவுக்கு பெஸ்ட் வெப்பன் சிஸ்டம்ஸ் இருக்கு, பட் இட் டசன் ஓன் டு அஸ்.
0: வெளியிலிருந்து வாங்குறது,
1: வாங்குறது அதோட ரொம்ப டேஞ்சர், செக்யூரிட்டி டேஞ்சர் என்ன, அதோட டெக்னாலஜியில் இன் எனி மாடர்ன் வெப்பன் சிஸ்டம்ஸ் யூ ஹாவ் சோர்ஸ் கோட்ஸ், யூ ஹாவ் ஃபர்ம் வேர், யூ ஹாவ் வெரி டீப் டெக்னாலஜி திங்ஸ், அதோட கண்ட்ரோல் மொத்தம் பிலாங்ஸ் டு தி ஃபாரின் கண்ட்ரி ஃப்ரம் யுவர் பை. இப்போ ட்ரோன்ஸ் அதோட ஃபுல் டெக்னாலஜி இஃப் யூ டோன்ட் ஹேவ், அவருக்கு ட்ரோனை ஸ்பூஃப் பண்ண முடியும். அதுக்கு தான் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நவ் கிவன் அ டிசிஷன் தட் இந்தியா மஸ்ட் பிகம் இண்டிபெண்டன்ட் ஃபார் இட்ஸ் ஓன் சாவரனிட்டி. We must achieve sovereignty in our technology, especially pertaining to weapons. அதுக்கு தான் லாட் ஆஃப் குட் ஒர்க் இஸ் நவு ஹேப்பனிங். ஐ விஷ் திஸ் ஹட் ஹேப்பன் 10 years back, 15 years back. அட்லீஸ்ட் வி ஹவ் ஸ்டார்டட் நவ், பட் இந்தியா இஸ் கம்பேர்ட் டு சைனா அண்ட் த வேர்ல்ட் வி ஆர் அட்லீஸ்ட் 25-30 years behind. அது கேட்ச் அப் பண்ணணும். அது கேட்ச் அப் பண்ணுறதுக்கு வி நீட் அவர் யூத் டு ஸ்டே பேக் ஹியர். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தே மஸ்ட் ஸ்டே பேக் இன் இந்தியா அண்ட் டெவலப்

0: டெக்னாலஜி ஃபார் இந்தியா. டில் நவ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டெவலப்பிங் டெக்னாலஜி ஃபார்
1: ஃபாரின்ஸ்
0: அண்ட் தேவர் செல்லிங் பேக் டு அஸ். நவ் வி மஸ்ட் டூ ஹியர். அது கூட கரெக்டாக எக்கோ சிஸ்டம் ரெடி பண்ணியால் விச் இஸ் ஹேப்பனிங், வி வில் பிகம் அ ஸ்ட்ராங் நேஷன். அதுதான் லெசன் பிட்வீன் கார்கில் அண்ட் சிந்தூர்.
1: ட்ரோன் டெக்னாலஜி பற்றி சொல்லுங்க சார். முக்கியமான ஆச்சே, இன்னைக்கு இருந்தது இல்லாத இடமே இல்லைன்னு
0: ஆயிடுச்சு.
1: ரைட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் ஆரம்பிச்சு
0: கரெக்ட்
1: டிஃபென்ஸ் வரைக்கும் போயிடுச்சு,
0: கரெக்ட்
1: ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, செலிப்ரேஷன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு.
0: எஸ்
1: சொல்லுங்க.
0: ஸோ ட்ரோன் டெக்னாலஜி இந்தியாவில் கேம் இன் சம்டைம் இன் 2015. வென் இட் கேம், இட் பியூர்லி கேம் ஆஸ் யூ ரைட்லி சேட், மோஸ்ட்லி மேரேஜ் ஃபங்க்ஷன், சம் ஃபிலிம் ஷூட்டிங் இங்கே அங்கே, சம் விஐபி விசிட்லக்கே.
1: ஆமாம்.
0: சடன்லி வென் சிந்தூர் ஹேப்பன்ட், எவ்ரி ஒன் தாட்

0: சடன்லி வென் சிந்தூர் ஹேப்பன்ட் எவ்ரி ஒன் தாட் நவ் ஐ கேன் மேக் ட்ரோன்ஸ். ஹவு தே ஸ்டார்ட் மேக்கிங் ட்ரோன்ஸ், சைனாவோட டிஜிஐ ட்ரோன்ஸ் வாங்கி வாங்கி எஸ்கேடி செமி நாக்டவுன் கிட் ஃபுல்லி நாக்டவுன் கிட் வாங்கிட்டு அசம்பிள் பண்ணிட்டு கன்வெர்ட் இன் டு சம் மிலிட்டரி யூசேஜ் அண்ட் ஸ்டார்ட் கிவிங். பட் தட் இஸ் தி வர்ஸ்ட் திங் தட் ஹேப்பன் டு இந்தியா. ஆஸ் எ ரிசல்ட் என்னைக்கு டுடே ஃபுல் இந்தியாவில் சைனீஸ் ட்ரோன்ஸ் ஹேவ் இன்வேடட் இந்தியாஸ் ப்ரைவேட் செக்டர். ஸோ இந்தியாவுடைய ட்ரோன் டெக்னாலஜி ஸ்டில் டெவலப்பிங். நம்ம ட்ரோன் டெக்னாலஜி ஒன்லி அசம்பிளி வி ஹவ் லேர்ன்ட். ஸோ மெனி ட்ரோன் கம்பெனிஸ் ஹவ் லேர்ன்ட் அசம்பிளி. லாஸ்ட் ஒன் இயர் தான் வி ஹவ் நவு ஸ்டார்டட் டெவலப்பிங். இப்போ ட்ரோனில் 5-6 கிரிட்டிக்கல் டெக்னாலஜி இருக்கு. இன்னும் சி ட்ரோன் ஃப்ளை லுக்ஸ் வெரி சிம்பிள் இல்லையா? அங்கே ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோல் இருக்கு, அது ட்ரோன் பிரெயின். அதில் நெவிகேஷன் மாடல் இருக்கு, தட் டெல்ஸ் யூ வேர் த ட்ரோன் இஸ் கோயிங், ஏது டைரக்ஷனில் போகிறோம், எங்கே லேண்ட் பண்ணணும், ஹவு ஃபார் இட் கேன் ட்ராவல். பின்னொரு கம்யூனிகேஷன் மாடியூல் இருக்கு, த்ரூ விச் யூ கம்யூனிகேட். இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணுறேன், அதேபோல் ட்ரோனில் கம்யூனிகேட் பண்ணணும், கமாண்ட் கொடுக்கணும், அது கம்யூனிகேஷன் மாடியூல் இருக்கு. பின்ன பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், IMU, ஆன்போர்டு கம்ப்யூட்டர், அப்போ தென் GCS, இதெல்லாம் வெரி வெரி ஹை கிரிட்டிக்கல் டெக்னாலஜி. இ மாடியூல்ஸ் எல்லாம் நன் ஆஃப் இட் இன் இண்டியா இஸ் பீங் மேட். அன்லெஸ் ஆல் தீஸ் ஃபைவ் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரில் இந்தியாவோட டெவலப் பண்ணோம், நாட் ஜஸ்ட் மேனுஃபேக்சர். இப்போ ஃபார் இஸ்ரேல் வாங்கிட்டு மேனுஃபேக்சர் பண்ணி இட்ஸ் நாட் எனஃப், வி ஹேவ் டு ஹேவ் என்டையர் மாடியூல் டெவலப் இன் இண்டியா. தென் வென் யூ மேக் அ ட்ரோன் வித் ஆல் தேட், நமக்கு இந்தியாவோட ட்ரோன் வில் பி வெரி ஸ்ட்ராங் டு யூஸ் தோஸ் ட்ரோன்ஸ். அதர்வைஸ் வி வில் பி வீக் இன் அவர் எபிலிட்டி டு ஷோ அவர் ஸ்ட்ரென்த் இன் ட்ரோன் டெக். திஸ் ஹேப்னிங், some more time is required, 1 or 2 years will be required before we create our own indigenous drones, but there is a lot of good movement happening in that direction. Government is giving big push. Ipo maha drone panita ANRF has come up with a maha drone challenge, so a lot of people are getting promotion and support in that area. Hopefully next 2-3 years we'll catch up and become strong in drone technology as per the vision of the honorable prime minister.
1: Or 40 aandu kaalam nammudaiya army la பணி செய்த அனுபவம் உங்களுக்கு, வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைய தினம் முக்கியமான தினம், இன்றைய தினம் மட்டும் சொல்கிறதில்ல, இன்றைய தினமும் எல்லா தினமும் நாம் சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடியது,
0: லாஸ்ட் டிகேட் வாஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸ். லாஸ்ட் 2 decades, இஃப் யூ ஆர் ஒன்லி டெக்னாலஜி மேன், யூ ஹேவ் வெரி லிட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் ஜாப்ஸ். டெக்னாலஜி படிச்சுட்டு தென் யூ டு ஸ்டடி மேனேஜ்மெண்ட், தென் யூ வில் கெட் குட் ஜாப் இன் குட் கார்பரேட் கம்பெனிஸ். That is changing totally. Today, management is going down. Nobody needs managers. Everyone needs people who know technology, who can develop technology. So if you are an engineer in areas of mechatronics, optronics, electronics, AI, machine language, computer vision, image processing, communication engineering, idilekke if you are becoming an engineer, you have very good opportunities. No need to do management, because India over the next decade is decade of technology development. That is one message. Second message, AI is coming in a big way.
1: Artificial intelligence.
0: When AI comes in a big way, if you are only a simple consultant or a manager, junior level manager, your job will be taken away by AI. So either you become highly skilled engineer or you become a skilled artist in any field, football artist to drama artist to song artist to dancing artist. Very good area, writing artist, or you become a skilled, highly skilled worker, mic operator, window fixer, any operator. If you are a simple manager, your chance of getting job will only go down, not up. That is the message. Final message, next decade should be India's decade. That is, can only happen if nammoda youngsters, if they give their best to this country to make it strong, both as unity and in technology. Then India will emerge as the strongest nation in the world.
1: ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சதில். விஜய் வெற்றி தினத்தில் அதில் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு மேஜர் ஜெனரலை நாங்கள் சந்தித்து இவ்வளோ தூரம் கருத்துக்களை கேட்டதே எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ பெரிய பணிகள்லாம் செய்திருக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது. அதனால் நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான வணக்கத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம், என்னாலும் செலுத்துவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மேஜர் ஜெனரல் இந்திர பாலன் சார் அவர்களுக்கு ஒரு வணக்கம்.
0: ரொம்ப நன்றி.

0: பங்கேற்றவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள். உடன் உரையாடினார் பி சரவணன் அவர்கள்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: உலகத்தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் உட்பட்டது.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. சாரநாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது விவகாரம்

0: தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போரில் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26 தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: நிலையத்தில் இருக்கும் பொழுது 9:03 சென்னை வானிலை குமரி பண்பலை 101 நேர்களே, காற்றலைகள் இனி வளர இருப்பது.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: ஒரு பூங்கா. அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார். நின்றுக்கிட்டே ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார். அந்த பக்கமாக இன்னொருத்தர் வந்தார். இவரை கவனித்தார். என்ன யோசனைன்னு கேட்டார். எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன்னார். அவர் கேட்டவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டது. ஏற்கனவே நின்றுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திரிச்சு நிற்கிறதுன்னு யோசிக்கிறாருன்னா அது ஆச்சரியம் தானே. அதுக்கப்புறம் இவர் யோசிக்க ஆரம்பித்தார். என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. கீழே விழுந்தால் தானே எழுந்திரிச்சு நிற்க முடியும். அதனால் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல கீழே விழணும். இவர் முதல்ல கீழே விழணும், அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கிறது எப்படின்னு சிந்திக்க முடியும். இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து கீழே விழுந்து எழுந்தவர்கள் தான். இப்போ இந்த குழந்தை பருவத்தில் கீழே விழாமல் நடைபயில கற்றுக்கிட்டவங்க யாராவது உண்டா? சின்ன வயசில் ஒரு தடவை கூட கீழே விழலை சார், அப்படியே பிறந்தார் வளர்ந்தார் பெரியவர் ஆகிட்டார் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. அதனால் மனுஷங்கிறவன் விழுந்து புரண்டு எழுந்து தான் நடக்க கற்றுக்கிறான். ஒரு உண்மையை நாம் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் தவறு செய்யாத மனிதர்களே யாரும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எப்போதாவது நாம் தவறு பண்ணிவிட்டோம்னா அதுக்காக மனசு உடஞ்சி போயிடக்கூடாது, வாழ்க்கையில் வெறுப்பு வந்துடக்கூடாது. ஒரு தவறு நடந்துட்டுதா அதுக்காக மனசு உடஞ்சி போயிடாதீங்க, அதை ஒரு பாடமாக எடுத்துக்கங்க. அதே தவறு மறுபடியும் நடக்காமல் வேணும்னா பார்த்துக்கலாம், அது போதும். தடைக்கல்ல படிக்கல்லாம் மாற்றிக்கணும், இதுதான் அதில் முக்கியம். ஒரு அலுவலகம், அங்கே ஒரு அதிகாரி, அவர் உயர்ந்த பதவியில் இருந்தார். சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்கினவர் அவர். அவர் வந்து தனக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்டலாம் சொல்லுவாராம், இந்த நிறுவனத்தில் நீங்கள் எத்தனை தடவை வேணும்னாலும் தவறுகள் செய்யலாம், ஆனால் ஒன்று ஒரே விஷயம் என்னென்னா ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது, அது முக்கியம் அப்படிம்பாராம். இதை வந்து மேம்போக்காக பார்த்தா அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை தவறு செய்ய தூண்டுறது மாதிரி தெரியும், ஆனால் உண்மை அப்படி இல்லை. இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுமா? அநேகமாக எல்லா மனிதர்களுமே ஒரே தவறை தான் மறுபடியும் செய்கிறாங்க. விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்கிறது உண்டு. கணக்கு எழுதுகிறவங்கள பாருங்கள், ஒரே தப்பை மறுபடியும் செய்வாங்க. அலுவலகம் வருகிறவர்களை கவனிங்க, ஒரு நாள் தாமதமாக வந்தால் பரவாயில்ல, தினமும் தாமதமாக வருவாங்க. இது மாதிரி செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சோம்பல், ஞாபக மறதி, கவனக்குறைவு, தன்னுடைய திறமை பேரில் அளவுக்கு மீறிய நம்பிக்கை, இப்படி இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இது பற்றி ஆய்வு செய்கிற வல்லுநர்கள். ஒரு தடவை செஞ்ச தவறை மறுபடியும் செய்கிறதில்லைன்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த கற்றுக்கணும், அது போதும், வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறாங்க அந்த அனுபவசாலிகள். அதனால் வெற்றிகரமாக வாழ்க்கையில் நடைபோட விரும்பும் இளைஞர்கள் தவிர்க்க வேண்டியது என்னென்னா, முதல்ல சோம்பலை தவிருங்கள், சுறுசுறுப்பாக இயங்குங்கள் அப்படிங்கிறது அவங்க அறிவுரை. ரெண்டாவது ஞாபகம் மறதி, எந்த செயல்லையும் ஈடுபாடு வேணும், அக்கறை வேணும். மூணாவது கவனக்குறைவு, எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. நாலாவது என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது.

0: அது அப்படிங்கிற அளவுக்கு மீறிய நம்பிக்கை, அது வந்து ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் வந்து முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையணும். ஒரு மனிதர் அவர் வந்து தன்னுடைய ரெண்டு காதலையும் கட்டு போட்டுக்கிட்டு வந்தார். அவருடைய நண்பர் அதை கவனிச்சுட்டார். என்ன சார் ஆச்சு, ரெண்டு காதலையும் கட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்னு விசாரித்தார். ஒன்றும் இல்லை சார், வீட்டில் ரொம்ப ஆர்வமாக டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய மனைவி துணிகளுக்கு அயன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அயன் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு அடுப்பங்கரைக்கு போயிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து டெலிஃபோன் பண்ணி அடிச்சுது. அவசரமாக ஓடி போய் அதை எடுத்து காதில் வச்சேன். அப்போ தான் தெரியும் அது அயன் பாக்ஸுங்கிற விஷயம். சூடாக இருந்ததா, சுட்டு விட்டுது அப்படின்னார். ஒரு காது சரி சார், ரெண்டு காதும் ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார். அதே ஆள் மறுபடியும் ஃபோன் பண்ணா சார் அப்படின்னார் இவர். இவர் எவ்வளோ தூரம் யோசிச்சிருப்பார் பாருங்கள். அதனால் ஒரு தவறு மறுபடியும் நடக்கக்கூடாது, முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. அதனால் தவறுகள் அதெல்லாம் தடைக்கெல்லாம் நினைக்க வேண்டாம், படிக்கெல்லாம் நினைப்போம். அப்படி நினைச்சோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேர்களே, இனி வருவது
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே,
5: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை ஊழி. ஊழி அப்படின்னா ஒரு யுகம், பிரபஞ்சத்துடைய படைப்பு, அழிவு மற்றும் மீளுருவாக்கம் ஆகிய கால சுழற்சியை சொல்லக்கூடிய ஒரு சொல் தான் ஊழி.
4: ஊழிதோறும் ஊழிதோறும் உலகம் காக்க அப்படின்னு புறநானூற்று பாடல்ல ஒரு வரி வருது. இந்த வரி என்ன சொல்லுது அப்படின்னா, பல்லாண்டு காலம் வாழ்க அப்படின்னு சொல்றதோட நிறுத்தாம காலம் கடந்து நிற்க வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்துறதுக்காக ஊழி ஊழி காலம் வாழ்க, அதாவது தலைமுறை தலைமுறையாக யுகம் யுகமாக வாழ்க அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த பாடல் வரி நமக்கு தரும். நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
6: This is the first time I knew we're getting together. Oh baby, I feel so good.
4: இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் கேனோபி. CANOPY. கேனோபி அப்படின்னா மேற்கூரை. அடர்ந்த காடுகள்ல பாத்தீங்கன்னா உயரமான மரங்களுடைய கிளைகளும் இலைகளும் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து பின்னி சூரிய ஒளியே கீழே விழாத மாதிரி ரொம்ப அடர்த்தியா காட்டினுடைய மேல் பகுதியில உருவாக்குற ஒரு பசுமையான போர்வைய கேனோபி அப்படின்னு நாம சொல்லுவோம்.
5: இந்த வேர்டை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். We sat under the colorful canopy at the beach. கடற்கரையில அமைக்கப்பட்டிருந்த வண்ணமயமான மேற்கூரையின் கீழ் அமர்ந்தோம். இங்க கேனோபி அப்படிங்கறது மேற்கூரை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பால் லைட்னிங், அதாவது இயற்கையினுடைய மிக விசித்திரமான இன்னும் முழுமையாக விடை தெரியாத ஒரு அரிய நிகழ்வு தான் இந்த பால் லைட்னிங். சாதாரணமா மின்னலை நாம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு வானத்துல ஒரு கோடு மாதிரி ஒரு நொடி பொழுதுல தோன்றி மறைஞ்சிரும். ஆனா இந்த பால் லைட்னிங் அப்படிங்கறது இடியுடன் கூடிய மழை பெய்யறப்போ காற்றில மிதக்கும் ஒரு ஒளிரக்கூடிய பந்து போன்ற அமைப்பு கொண்டது. இது பொதுவா ஒரு பாஸ்கெட் பால் அளவுல இருக்கும். ரெட், எல்லோ, ஆரஞ்சு அல்லது ப்ளூ கலர்ல ஒளிரும். அத பத்தி இன்னும் நாம கூடுதலா தெரிஞ்சுக்கலாம்.
4: இந்த பால் லைட்னிங் பொதுவா காற்றில மிதக்கும் அல்லது சில சமயம் தரைக்கு இணையாக நகரும். சில வினாடிகள் முதல் சில நிமிடங்கள் வரை கூட காற்றில் அப்படியே நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மின்னல் வந்து தானாவே தோன்றி தானாகவே மறையவும் செய்யலாம், அல்லது திடீர்னு ஒரு பெரிய சத்தத்தோட சேர்ந்து வெடித்து அப்படி சிதறலாமா, அல்லது ஜன்னல் கண்ணாடிகள் வழியா இது நம்ம வீட்டுக்குள்ள கூட வந்து செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது.
5: இந்த பால் லைட்டிங் ஏன் உருவாகுது அப்படின்னா, சாதாரணமான மின்னல் தரையில தாக்குறப்ப மண்ல உள்ள சிலிக்கா துகள்கள் ஆவியாகி காற்றுல மிதக்குது. காற்றுல உள்ள ஆக்சிஜனோட இந்த துகள்கள் வினை புரியறப்ப ஒளிரும் பந்தா அது மாறுது. அப்படிதான் இந்த பால் லைட்னிங் உருவாகுது.
4: இந்த மின்னல்கள் உருவாவதற்கான இன்னொரு ரீசனா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பிளாஸ்மா துகள்கள், காற்றுல இருக்கக்கூடிய வாயுக்கள் அதிக மின்சாரத்தால அயனியாக்கம் செய்யப்பட்டு பிளாஸ்மா நிலையை அடைஞ்சு இது ஒரு பந்து வடிவத்துல சுழலுது.

0: அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இன்னைக்கான மூணு புதிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: நாகர்கோவில் நேர்களை காற்றலைகளில் இனி விளம்பரம் இருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேரிருப்ப நேரலை. இந்நிகழ்ச்சியில் நேர்களை நீங்கள் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை காற்றலை வழியை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நேர்களை நீங்கள் தொடர வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260 240 290 722 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903257309. நேபில் காத்திருக்கும் முதல் நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம், வசந்த அழைப்பு.
3: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எல்லாம் இருக்கீங்களா?
3: ஆமா சார்.
2: சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: தோரங்கல்ல இருந்து முத்தாசர் பேசுறேன், குமரி மாவட்டம்.
2: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
3: கோயில் ஒரு படம் உண்டு, அந்த கோயில் திரைப்படத்துல இருந்து புயலே புயலே கொட்டி வைத்த புயல் பாட்டு, அழகான பாட்டு. இந்த பாட்டு நீங்க பேரன் பேச்சுகளாக கேட்க ஆசைப்படுகிறேன், கண்டிப்பாக பார்த்துக்
2: கொண்டிருக்கேன். உங்க ஒரு பாடல் காற்றல் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிருக்கிறேன், நன்றி சார்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை. மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த் அழைப்பு. இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் வசந்த் அழைப்பு.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
1: புண்ணியநகர் ஜி ஜெயக்குமார்.
0: சரி சார், உங்களுக்கு என்ன படம் தந்து என்ன படம் வேணும்?
1: படம் வந்து கள்ளழகர். அதுல பாடல் வரி கவிஞர் வைரமுத்து, தேவா பாடகர் கிருஷ்ணராஜ், சித்ரா.
0: சரி சார், உங்க விருப்பப்பட காட்சியில் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி சார்.

0: சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
1: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
2: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
0: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சயம் பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
2: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
0: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
4: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
0: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: நேரில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த் அழைப்பு. நம்ம பேச கதற்கும் அடுத்த நேர யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த் அழைப்பு.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் நல்லூர்ல இருந்து மணி பேசுறேன்
0: சார். சார், உங்களுக்கு என்ன படம் தந்தா என்ன பாடல் வேணும்?
1: படம் ஆவாரம்பூ. அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடங்க.
0: சரி சார், உங்க விருப்பப்படத்தில் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: எச்சரிக்கையா இருங்க.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
3: Phone 233-066.
5: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
6: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
10: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: நேரில் கிடைத்து வசந்த அழைப்பு நம்ம பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.

0: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் வடசேரியில இருந்து ராமநாதன் சார் பேசுறேன்.
0: சரி சார், உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு கனா படத்துல இருந்து ஒத்தை அடி பாதையில் இருந்த பாட்டு.
0: சரி சார், உங்க ஒரு படம் காட்சியில் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி
0: நன்றி.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
4: வசந்த அழைப்பு நம்ம பேச காத்திருக்கும் அடுத்த நிறையம். வணக்கம் வசந்த அழைப்பு.
5: வணக்கம். இனிய சகோதரருக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடி இருப்பு கலீரமணிய.
4: வணக்கம் சார், உங்களுக்கு என்ன படம் என்ன பாடலும் சொல்லுங்க.
5: தங்க சுரங்கம். இதுல டிஎம்எஸ் ஐயா பாடுன நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாட்டு பெரியது அப்படி தோன்ற இனியான பாட்டு. இந்த கால நேரத்தில் நேரலுக்காக வேண்டி எனக்காக வேண்டி
4: சாங்கையா. சரி சார், உங்க விருப்பப்படல் காற்றால் தொடர்ந்து வருகிறது. கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
5: நன்றி சார். நன்றி.

மண்ணை கட்டி போரடிக்கும் பாண்டி நாட்டிலும், பொன்னி வீடு தோறும் தீபம் ஏற்றும் சோழ நாட்டிலும், சென்னை இளநீர் சொரியும்

நேர்களை தொடர்ந்த வசந்த அழைப்பு தொலைபேசியில் நிறைவேறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர்ஜி மணி என்று பிரபு.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: You had been listening to a talk on environmental justice, public participation and legal remedies by Shubhrajit Goswami, Program Officer, Center for Science and Environment, and Smita Harshal Salve, Senior Legal Consultant, Ministry of Environment, Forest and Climate Change. This talk was part of a webinar conducted by the Department of Justice.
2: நேற்று நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேர்களின் வருவது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கர்நாடக எல்லையில் கன்னட அமைப்பினர் மேகதாது பிரச்சினை காரணமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெங்களூரு செல்லும் பேருந்துகள் அனைத்தும் ஒசூர் எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளன. தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமயமாதா பேராலயத்தின் 444வது திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சர்வதேச சதுப்பு நில காடுகள் தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கோவளம் முகத்துவாரத்தில் அலையாத்தி மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் உள்ள பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளாா்.

0: உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.

0: வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை சில சமயம் நாம் விரும்புவதை தருவதில்லை. காரணம், நீங்கள் அதற்கு தகுதியானவர்களாக இல்லை என்பதற்காக அல்ல. அதைவிட சிறந்த ஒன்றுக்கு நீங்கள் தகுதியானவர்களாக கூட இருக்கலாம். முயற்சி பாதையில் அடியெடுத்து வைத்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற காத்திருப்பவை சாதிக்க பிறந்தோர் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. இன்றைக்கு சாதிக்க பிறந்தோர் பகுதியில் திருப்பதி சாரம் பகுதியை சேர்ந்த எஸ் ஜே ஹர்ஷினி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நிறைய சாதனையாளர்களை நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம கூட ஒரு இளம் எழுத்தாளர் எஸ் ஜே ஹர்ஷினி அவங்க நம்ம கூட இருக்காங்க. அவங்கள நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இந்த இளம் வயதிலே உங்களுக்கு ஒரு எழுத்தாளர் ஆர்வம் எதனால வந்துச்சு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: எனக்கு ஹிஸ்டரி புக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் அப்புறம் போயட்ரி புக்ஸ் இதில் மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரி புக்ஸ் தான் ரொம்ப விரும்பி படிப்பேன். இந்த மாதிரி புக்ஸில் பற்றி உள்ளது நான் நோட்ஸும் எடுத்து வைப்பேன். ஸோ இது எல்லாத்தையுமா சேர்த்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி எழுத ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அது எனக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்டாக, எனக்கே அது என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு வந்தனால அது அவ்வளோத்தையும் சேர்த்து எழுத ஸ்டார்ட் பண்ணேன்.
0: நீ இந்த ஹிஸ்டரியில வந்து ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு, அதுல இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஹிஸ்டரி சப்ஜெக்ட் வந்து ஸ்கூல்ல இருந்து படிக்கிற அந்த பழக்கத்தினால உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சா, இல்ல நீங்க வந்து வேற வெளியே ஏதாவது புக்ஸ் வாங்கி ரீட் பண்றீங்களா, எப்படி?
1: நான் ஸ்கூல்ல உள்ள ஹிஸ்டரிஸ் அதுவும் எனக்கு கிளாஸ்ல டீச்சர்ஸ் ஹிஸ்டரி எடுக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா கவனிப்பேன். ஆனா அது போக தனியா வெளியே இருந்து கொஞ்சம் ஹிஸ்டரி புக்ஸ், இந்த போயட்ரி புக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி படிப்பேன். அப்படிதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு.
0: நீங்க எந்த மாதிரி ஹிஸ்டரின்னு சொல்லும்போது, நிறைய நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய ஹிஸ்டரி இருக்கு. நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஹிஸ்டரிஸ்னு சொன்னா நம்ம சொல்லிட்டே போகலாம், அந்த அளவுக்கு ஹிஸ்டரிஸ் இருக்கு. நீங்க இதுல வந்து ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் சொன்னா, நீங்க நம்மளோட எந்த ஹிஸ்டரியில நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க?
1: எனக்கு இந்தியா பாகிஸ்தான் அந்த ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது வந்து நிறைய விஷயங்கள் அதுல தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு தோணும். அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் தேடி படிப்பேன். அண்ட் ஆல்சோ எனக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அதுதான் எனக்கு கொஞ்சம் கூட ரொம்ப பிடிக்கும். அப்படி
0: சரி, நீங்க இப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்டரி தான் ரொம்ப

0: ஆர்வமா நீங்க படிச்சதும் சரி நீங்க எழுதுனது சரி எல்லாமே ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ல நீங்க எழுதியிருக்கீங்க. இது ரிலேட்டடா நீங்க ஏதாவது புக்ஸ் அப்படிட்டு இருக்கீங்களா? எப்படி?
1: என்னோட முதல் ஃபர்ஸ்ட் புக்கு த சைக்காலஜி ஆஃப் அன் அன்பினிஷ் பார்ட்டிஷன் மைண்ட் பார்டர்ஸ். இது என்னோட ஃபர்ஸ்ட் புக். இந்த ஹிஸ்டரி ஹியூமன் எமோஷன் சைக்காலஜிக்கல் அண்ட் இதை வந்து போயட்ரியா எழுதி வெளியிட்டிருக்கேன்.
0: ஓகே, நீங்க வந்து இந்த இந்த இளம் வயதுல நீங்க வந்து ஒரு புக் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க. இந்த புக் பப்ளிஷ் பண்ணக்கு உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றது சரி, நீங்க வந்து நம்ம நிறைய ஸ்டோரிஸ் கலெக்ட் பண்ணி தான் உங்களால வந்து ஒரு புக் வந்து வெளியிட முடியும். இதுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எதுல இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க?
1: நான் ஆன்லைன்ல நிறைய ரிசர்ச் பண்ணேன். அப்புறம் இது ரிலேட்டடான புக்ஸ் நான் நிறைய படிப்பேன். அதுல இருந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அது எல்லாமே எனக்கு யூஸ் ஆச்சு. அப்படி நிறைய ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு ஈவெண்ட்ஸா அதுல இருந்தும் நோட் பண்ணி வச்சு இது எல்லாமே சேர்த்து ஒரு புக்கா கன்வெர்ட் பண்ணேன்.
0: நீங்க ஒரு புக் பப்ளிஷ் பண்ணக்கு உங்களுக்கு எவ்வளவு கால அவகாசம் எடுத்துட்டீங்க?
1: எனக்கு இது எல்லாமே ரிசர்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்து இது எல்லாமே பண்ணி அப்புறம் பப்ளிகேஷன் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட புக் ஷேர் பண்ணி பப்ளிஷ் பண்ணி எல்லாம் எனக்கு ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சு ஃபுல்லா.
0: ஓகே, நீங்க இப்ப ஒரு புக் பப்ளிஷ் பண்ணணும்னா அதுக்கு கரெக்டா ப்ராப்பரா கரெக்ட் வே ப்ராப்பரா தான் பண்ண முடியும். இதுக்கு நீங்க எப்படி இது அணுகுமுறையை நீங்க வந்து பண்ணீங்க? அந்த புக் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இது பப்ளிஷ் பண்ணக்கலாம் எப்படி நீங்க பண்ணிட்டீங்க? அந்த வழிமுறைகள் அதை பத்தி சொல்லலாமா?
1: நான் வந்து பப்ளிகேஷனுக்கு நான் புக்கு முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நான் வீட்டில் சொல்லிட்டு எனக்கு ஒரு நல்ல பப்ளிகேஷன் வேணும், எனக்கு அது அவங்க கிட்ட சொல்லி எனக்கு பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். வீட்டில் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அப்புறம் அவங்கள சொன்னாங்க, நீ சர்ச் பண்ணி பாரு, நாங்களும் எங்கள் சைடு விசாரிக்கிறோம், நீயும் சர்ச் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சர்ச் பண்ணி பார்த்தப்போ நோஷன் ப்ரெஸ் பப்ளிகேஷன் சென்னையில் இருந்து அவங்க அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன், அந்த நேம் அப்போது கேள்விப்பட்டேன். அப்புறம் நான் அதை பற்றி சர்ச் பண்ணி அந்த பப்ளிகேஷன் பற்றி சர்ச் பண்ணி பார்த்தப்போ அவங்க வந்து யங் ஆத்தர்ஸ் இந்த டெபியூட் ரைட்டர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க அவங்களுக்காக எல்லாமே எப்படி பண்ணணுங்கிறத ஒருனா டீச் பண்ணி அவங்க கிளியராக பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ நான் அவங்க கான்டாக்ட் நம்பர் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன். இப்போ அவங்க அப்ரோச் பண்ண விதமே ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக பேசினாங்க. எனக்கு அது கொஞ்சம் கூட நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க கிட்ட பேசி அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த பப்ளிஷிங் ப்ராசஸ் என்னெல்லாம் பண்ணணும் இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தாங்க, கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது ஓகேன்னு தோணுச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் அவங்க கிட்டே எல்லாம் கேட்டு பப்ளிஷ் பண்ணி இப்போ ஒரு புக்காக இறக்கிட்டேன்.
0: நீங்க சொல்லும் போது சொன்னீங்க அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு, அந்த ஸ்டெப் எல்லாம் சொல்லலாமா?
1: ஃபர்ஸ்டா அந்த புக்கை வந்து மேனுஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவங்களுக்கு எப்படி சென்ட் பண்ணணும் அப்படின்னு அது சென்ட் பண்ணேன். அதுல உள்ள ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் எல்லாம் கரெக்டா, அந்த ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா எல்லாம் செக் பண்ணேன் அவங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பேப்பர் குவாலிட்டி, அந்த புக் கவர் டிசைன் வரைக்கும் என்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டாங்க, நான் அனுப்பினேன். அதுக்கப்புறம் அவங்க அதை வச்சு கிரியேட் பண்ணாங்க. அவங்க அதுல இருந்து எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க, எது வேணுமோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த பேப்பர் குவாலிட்டி வரைக்கும் எல்லாமே, ஒரு அந்த டெக்ஸ்ட், அந்த ஃபான்ட் எல்லாமே, அந்த கலர்ஸ் எல்லாமே அவங்க கிளியர் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அவங்களே சஜஷன்லாம் சொன்னாங்க. ஸோ அதுல எனக்கு என் புக்குக்கு எது சூட்டபிளா இருக்கும்னு எனக்கு தோணுச்சோ அது நான் சூட் பண்ணி எடுத்தேன்.
0: ஒரு புக் பப்ளிஷ் பண்ணக்கு இவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, நீ இவ்வளவு கம்ப்ளீட் பண்ணி ஒரு புக் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. புக் பப்ளிஷ் பண்ண அப்புறம் இதை எப்படி நீங்க வந்து எல்லா கிட்டையும் கொண்டு சேர்க்கறீங்க?
1: நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப என்கரேஜ்மெண்டா நல்லா சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட சொன்னேன், அவங்க வாங்கினாங்க, அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னாங்க. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ரொம்ப என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, அதுவும் என்னோட கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்க வாங்கினாங்க, அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னாங்க, வீட்டில் பேரண்ட்ஸ் அவங்க ஒர்க் பண்ற இடத்துல, அப்புறம் என்னோட அண்ணா அவன் ஒர்க் பண்ற இடத்துல, எல்லா இடத்துலயும் அப்படி தெரிய வந்துச்சு. அப்புறம் நான் இன்டர்நெட்ல மூலமா கொஞ்சம் சோசியல் மீடியா போஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஃபேமஸ் ட்ரை பண்ணேன்.
0: ஓகே, நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் இது மூலமா நீங்க இந்த புக் வந்து பப்ளிஷ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கொண்டு சேர்த்துருக்கீங்க. இந்த இதுலயே உங்களுக்கு வந்து இந்த புக் பப்ளிஷிங்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க தவிர வேற யாராச்சும் உங்ககிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி புக்ஸ் யாராச்சும் வாங்கியிருக்காங்களா எப்படி?
1: எனக்கு தெரியாத ஒரு யாருன்னு தெரியல, ஒருத்தங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிட்டு ஹர்ஷினியா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆமான்னு சொன்னேன். அவங்க வந்து இந்த புக்கு நீங்களா எழுதுனீங்கன்னு கேட்டாங்க. நான் ஆமான்னு சொன்னேன். அப்புறம் புக்ஸ் பத்தி ரொம்ப கேட்டாங்க. கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கி படிச்சாங்க. படிச்சு அவங்க ஃபீட்பேக் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை கேட்டப்போ.
0: இப்போ இதுவரை நீங்க வந்து ஒரு புக் தான் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க, இதுக்கு அப்புறமா நீங்க ஏதாச்சும் புக் பப்ளிஷ் பண்ணக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏதாவது ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா எப்படி?
1: நான் வந்து அடுத்த புக்கு பப்ளிஷ் பண்ணணுங்கிற இதுல இருக்கேன். ஸோ நான் அதுக்கான இன்ஃபர்மேஷன் இப்போவே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயர்க்குள்ள அடுத்த புக் வரும்.

0: இப்ப நம்ம வார் ரிலேட்டடா நீங்க வந்து புக் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க, இனி நீங்க பப்ளிஷ் பண்ற புக் வந்து எது ரிலேட்டடா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் என்னோட ஒரு மோட்டிவாவே வச்சிருக்கேன், நான் ஃபிக்ஷன்ஸ், அதாவது தெரியாத விஷயங்களை தெரிவிக்கணும், உண்மையான விஷயங்களை மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதில் வந்து ஹிஸ்ட்ரி தான் என்னோட மெயின், இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதுதான் என்னோட மெயின் மோட்டிவ். அதில் வந்து இப்போ கில்ஜி டைனாசிட்டி அதுலலாம் வந்து நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்காங்க, அது வந்து ரொம்ப டேலண்டடானவங்க இருப்பாங்க, ஆனால் வெளியே வந்து ரொம்ப அவங்கள பற்றி தெரியாது. ஸோ அவங்களெல்லாம் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்களெல்லாம் பற்றி வெளி உலகத்துக்கு சொல்லணும், என்னோட ரைட்டிங் மூலமாக எல்லாருக்கும் அவங்கள பற்றி தெரியப்படுத்தணும். தட் இஸ் மை மோட்டிவ்.
0: ஓகே, நீ சூப்பர் அழகான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்டோரி, நம்ம ஒரு ஹிஸ்டரி படிக்கிறோம்னா இப்போ ஒரு மெயின் கேரக்டர் மட்டும் தான் நம்ம படிக்கிறோம், அதுக்கு உள்ளாடி இருக்க சின்ன சின்ன கேரக்டர், அதுலயும் நம்ம ரொம்ப பவர்ஃபுல் பர்சன்ஸ் இருப்பாங்க, ஆனா அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரியாது. ஆனா நீங்க வந்து அவங்கள வந்து வெளியே கொண்டு வரணும் அந்த மாதிரி ஒரு எய்ம் வச்சிருக்கீங்க. ஓகே சூப்பர், நீங்க வந்து ஒரு நல்ல ஆம்பிஷனோட தான் இருக்கீங்க. நீங்க வந்து புக் ரிட்டர்ன், நீங்க இந்த புக்ஸ் வந்து படிக்கிறீங்களா, இதுல வந்து உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஆதாரம் சொன்ன நீங்க சொல்லுவீங்க?
1: எனக்கு எல்லா அதர்ஸோட புக்குமே பிடிக்கும், பட் எக்ஸ்பெஷலி பாரதியார், எனக்கு பாரதியார் புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவரோட வாழ்க்கை, அவர் எப்படி வாழ்ந்தாரு, ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட எழுத்துக்கள் எல்லாமே ஒரு என்கரேஜ்மெண்டா, ஒரு மோட்டிவேஷனாவே இருக்கும். எனக்கு அவரோட பாரதியாரோடது வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ராஜம் கிருஷ்ணன் அவங்களோட புக்ஸுமே எனக்கு, அவங்களுமே ஒரு பாரதியாரோட பாரதி செல்லமான ஒரு புக் எழுதியிருக்காங்க, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: நீங்க இப்போ இந்த ஒரு ரைட்டரா இதை வந்து ஒரு ஹாபியா பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல இது உங்களோட ஒரு ப்ரொஃபஷனலாவே நீங்க வந்து ரைட்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு எய்மோட இருக்கீங்களா?
1: எனக்கு ரைட்டிங் வந்து நான் ஒரு ஹாபியாக தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் இப்போ எனக்கு அது பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம், அந்த புக்கை நான் வாங்கி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இது ஏதோ ஒரு சீரியஸ்னஸ் தோணுது. ஸோ நான் இதை வந்து லைஃப் லாங் ஒரு ப்ரொஃபஷனாகவே கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கு.
0: ஓகே, இப்போ உங்கள் ஃபியூச்சர் ஆம்பிஷன் நீங்க என்ன சொல்லுவீங்க?
1: எனக்கு ஃபியூச்சர் ஆம்பிஷன்னா லா படிக்கணும்னு ஆசை இருக்கு. லா படிக்கணும் அண்ட் ஆல்சோ ஒரு ஃபிலிம் டைரக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு.
0: ஓகே, இப்போ நீங்க வந்து ரெண்டு ஆசை சொல்லியிருக்கீங்க, ஒன்னு வந்து லா படிக்கணும், இங்க ஒன்னு ஃபிலிம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஃபிலிம் டைரக்ட் பண்ணாலும் நீங்க வந்து இந்த விஷயங்கள், இப்போ நீங்க புக்ஸ் ரைட் பண்றது, இதுல நிறைய நீங்க ஸ்டோரி கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுக்கிற அதெல்லாம் வச்சுதான் நீங்க வந்து ஃபியூச்சர் ஒரு ஃபிலிமாவே கொண்டு வருவீங்க. அதுக்கும் சொல்லிட்டு இந்த ஃபிலிம் எடுக்கணும், அதுக்கும் சொல்லி ஏதாவது ரைட்டிங் ஏதாவது தனியா பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி?
1: நான் அது ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சிருக்கேன், இனிதான் ஸ்டார்ட் பண்ணணும். அது இப்போ 10th முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சிருக்கேன்.
0: நீங்க இப்ப ஒரு ஸ்டூடெண்டா, உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் நிறைய இருக்கும் படிக்கலாம், அந்த டைம்ல இந்த மாதிரி புக்ஸ் ரெஃபர் பண்றது, இதுக்கெல்லாம் டைமிங் எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க?
1: நான் ஸ்கூலில் கொடுத்த ஸ்டடீஸ் இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் டெய்லி நைட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour ஆச்சும் புக்ஸ் ஏதாச்சும் ரீட் பண்ணுவேன். எனக்கு டைம் கிடைச்சா கொஞ்சம் கூட ரீட் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ரீடிங், இந்த ரிசர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு டைம் மேனேஜ் ஆகும்.
0: ஓகே, நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு புக் ப்ரிப்பரேஷனுக்கும் நீங்கள் வந்து புக்ஸ் நிறைய எடுத்து படிக்க வேண்டியிருக்கும், அதே இதில் உங்களுக்கு வந்து நீ சொல்லிக்க ரொம்ப விருப்பப்பட்டு பாரதியாரோட கதைகள், பாரதியோட பாடல்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரசித்து படிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அப்போ ரெகுலராக பாரதியோட வரலாறு, பாரதியாரோட எழுத புக்ஸ் இதெல்லாம் படிப்பீங்களா எப்படி?
1: நான் ஹிஸ்ட்ரி புக்ஸுக்கும் பாரதியார் புக்ஸுக்கும் ஈக்குவல் டைமிங்ஸ் தான் கொடுப்பேன். எனக்கு வந்து ஒரு பாரதியார் புக்கை நான் பார்த்தேன்னா அதை உடனே வாங்கணும்னு எனக்கு தோணும். நான் வாங்கிட்டேன்னா அதை வந்து ஒரு டைம் செட் பண்ணுவேன், அந்த டைம்குள்ளே இதை முடிக்கணும் எனக்கு, அந்த மாதிரி ஃபுல்லுமே அதை ரீட் பண்ணி அதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒருவேளை எனக்கு கொஞ்சம் கூட ரீட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா திருப்பி திருப்பி ரீட் பண்ணுவேன் ஒரே புக்கே, அந்த மாதிரி.
0: இப்போ நீங்க வந்து உங்களுக்கு இந்த புக்ஸ் எழுதுறதுக்கு பப்ளிஷ் பண்றதுக்கு இதுக்கு எல்லாமே உங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க பேரண்ட்ஸ், உங்க ஸ்கூலோட ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஸ்டாஃப்ஸ் இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, இதை தவிர வேற ஏதாச்சும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்களா? எப்படி?
1: என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி ரொம்ப சப்போர்ட்டிவ். அவங்க கிட்ட நான் எழுத ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் நான் அவங்க கிட்ட தான் சொன்னேன். அவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு, நீ என்ன எழுதுறேன்னு எங்களுக்கு புரியல, ஆனா நீ வந்து எழுதுற எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது கேட்டதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் புக் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நான் அவங்க கிட்ட கொடுத்தேன் புக் வந்ததும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அவங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆச்சுன்னு சொன்னாங்க. அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பொண்ணோட பொண்ணு எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லார்கிட்டயும் எல்லாம் சொல்லப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு.
0: ஓகே, உங்கள் பேரண்ட்ஸ் பற்றி சொல்லலாமா?
1: அப்பாவுக்கு வந்து நான் எழுதுறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் பண்ணுவாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் ஒன்று பண்ணேன்னா அதை நீ பண்ணு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டேயும் சொன்னது. அவங்களுக்கு ஒரு ப்ரௌட் இருக்கா, நான் வெளியே ரொம்ப காமிச்சிக்க மாட்டாங்க, என்கிட்ட ரொம்ப காமிச்சிக்க மாட்டாங்க, ஆனால் அம்மா கிட்டே சொல்லுவாங்களாம், அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அம்மா வந்து புக்கை பார்த்த உடனே அம்மா எழுதிட்டாங்க, அந்தளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.

0: இருந்து அப்படின்னு.
1: உங்க லைஃப்ல மறக்க முடியாத அனுபவம் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: அந்த புக்கு எழுதிட்டு அதை முடிச்சதுக்கப்புறம் அதை பார்த்ததும் அந்த எடிட்டிங் அந்த டைம்ல இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பேஷன்ஸ் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அதை கன்சிஸ்டண்டாக அதை விடாமல் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு டைம் ஆண்டிலே ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு பப்ளிஷ் ஆகணும்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அண்ட் ஆல்சோ அந்த புக்கு பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காப்பி எனக்கு கையில் வந்ததுக்கப்புறம் நான் அதை பார்த்த அந்த செகண்ட் எனக்கு அது மறக்க முடியாத ஒரு விஷயம்.
1: இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்ட்டை மோஸ்ட்லி வந்து நம்ம புக் ரீடிங் ஹேபிட்டே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க கையில் ஒரு மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. என்ன நம்ம சர்ச் பண்ணுறா இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன்லேயே தான் பார்க்குறாங்க. ஒரு புக் வாங்கி ரீட் பண்ணுற ஹேபிட் வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்ட்டை மோஸ்ட்லி இல்லை. அந்த மாதிரிப்பட்ட யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லலாமா?
0: மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது நானும் யூஸ் பண்ணுவேன் தான், ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும். நம்ம வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நம்மளை மொபைல் ஃபோன் கண்ட்ரோல் ஆகிற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. என்டர்டெயின்மெண்ட்காகவும் யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. டெய்லி இவ்வளோ டைம் தான் அந்த மாதிரி. அதுக்கு அப்புறம் உள்ளது ரீடிங்ஸ் அல்லது விளையாடலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒர்க் பண்ணலாம். அல்லது வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசலாம், அல்லது கூட சிப்ளிங்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம். ஒரு லிமிட்டோடு நம்ம எல்லாம் யூஸ் பண்ணோன்னா அது ஓகேயாக இருக்கும்.
1: இப்போ ஒரு விஷயம், நம்ம நிறைய பேர் வந்து மொபைல்லையும் வந்து நிறைய ஸ்டோரிஸ் நிறைய ஹிஸ்டரிஸ் எல்லாமே மொபைல்லையும் ப்ரிப்பேர் பண்றாங்க. இப்போ நம்ம மொபைலை ப்ரிப்பேர் பண்றதுக்கும் புக் ரீடிங்கும் என்ன டிஃபரன்ஸ்?
0: மொபைலில் ஷார்ட்டாக நமக்கு எல்லாமே கிடைக்கும், ஆனால் புக்கில் எலாபரேட்டாக கிடைக்கும். நம்ம தேடுறத விட எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும் நமக்கு. ஆன்லைன்லேயும் கிடைக்கும், பட் ஆனால் ஒரு ரீடிங் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அந்த ஒரு நம்ம கண்ணால் டேரெக்டாக நம்ம ஃபிசிக்கலாக அப்படி பார்த்து ரீட் பண்ணுற அந்த ஒரு அனுபவம் அதில் கிடைக்காது. இது கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும்.
1: ஆனால் இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, நீங்கள் மொபைலில் பார்த்து ரீட் பண்ணுறதுனால என்னென்னா நமக்கு ஐ ப்ராப்ளம் வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் புக் ரீடிங்கிறது அப்படி கிடையாது. நமக்கு வந்து மைன்யூட்டாக ரீட் பண்ண பண்ண நம்மளுடைய ரீடிங் ஹேபிட் கூடுமே தவிர நம்ம கொஞ்சம் குறையாது. ஆனால் மொபைல் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் இடையில ஆட் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும். மோஸ்டாக தான் ஐ ப்ராப்ளம் வரக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிற இன்னொரு விஷயங்கள், நம்ம எலாபரேட்டாக படிக்கிறதுக்கு புக்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் சில விஷயங்கள் நம்ம வந்து மொபைலை தேடி எடுக்கலாம். ஆனால் கண்டினியூஸாக மொபைலை ரீட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம புக் ரீட் பண்ணுறது குட் ஹேபிட், அப்படி தானே?
0: எஸ்.
1: இப்போது நீங்கள் இந்த புக் ப்ரிப்ரேஷன், ஸ்கூல் ஸ்டடீஸ் இதை தவிர உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
0: ஃப்ரீ டைமில் ரீடிங் தான், ரீடிங். அப்புறம் பாட்டு பாட பிடிக்கும், நான் ட்ரை பண்ணுவேன் பாட்டு பாடுறதுக்கு. அப்புறம் ஏதாச்சும் கார்டனிங் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பிடிக்கும்.
1: ஓகே, அப்போது இயற்கையை ரொம்ப ரசித்து இயற்கையோடு வாழ்கிறீங்க, அப்படி தானே? நம்ம நிகழ்ச்சியோட நிறைய போதி வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம கூட இளம் எழுத்தாளர் எஸ் ஜே ஹர்ஷினி அவங்க நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இளம் வயதிலே அவங்க வந்து ஹிஸ்ட்ரி, அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான சப்ஜெக்டும் ஹிஸ்ட்ரி தான். அந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டை மெயினாக எடுத்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து அவங்களுக்கு ஃபேவரேட் வந்து பாரதியார் அவங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு பர்சன். அவங்க ரிலேட்டடாக அவங்க ஸ்டோரிஸ் கதைகள் அப்புறம் அவங்க ரிலேட்டடாக பாடல்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாரதியார் புக்கு கிடைச்சாலே அவங்க வந்து அந்த புக் எடுத்து படிக்கிறாங்க. அதை படிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே பாக்குறாங்க. அந்த மாதிரி இந்த புக்ஸ் படிக்கிற பழக்கத்தை வந்து ஒரு மெயின் விஷயமா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க ஃபியூச்சர்ல அவங்க ஒரு பிலிம் டைரக்டரா வரணும் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இனிமேல் நெக்ஸ்ட் லெவலா வந்து அவங்க நெக்ஸ்ட் புக் வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவிட்டமைக்கு மிக்க நன்றி.
0: தேங்க்யூ.
2: இதுவரை சாதிக்க பிறந்தோர் பகுதியில் திருப்பதி சாரம் பகுதியை சேர்ந்த எஸ் ஜே ஹர்ஷினி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க இருக்கும் செக்மெண்ட் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை.
3: கடந்த ஜூலை 23 அன்று தேசிய ஒலிபரப்பு தினம் கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் ஒலிபரப்பு பயணம் 1923 பம்பாய் வானொலி கிளப்பின் முதல் ஒலிபரப்புடன் தொடங்கியது. நாட்டின் ஒழுங்கமைக்கப்பட்ட வானொலி ஒலிபரப்பின் பிறப்பை குறிக்கும் வகையில் இந்திய ஒலிபரப்பு நிறுவனம் ஜூலை 23, 1927 அன்று நிறுவப்பட்டது. இந்தியாவின் வளர்ச்சி, கல்வி மேம்பாடு மற்றும் கலாச்சார பாதுகாப்பில் ஒலிபரப்பு ஆற்றிய முக்கிய பங்கை இந்த நாள் எடுத்துக்காட்டுகிறது. கடந்த ஜூலை 20 சர்வதேச நிலவு தினம் கொண்டாடப்பட்டது. 2021 விண்வெளியின் அமைதியான பயன்பாடுகளில் சர்வதேச ஒத்துழைப்பு என்ற தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையால் நியமிக்க

0: கொண்டாடப்பட்டு சர்வதேச நிலவு தினத்தை ஆண்டுதோறும் July 20 அன்று கொண்டாடப்படும் என்று பொது சபை அறிவித்தது. 1969 ஆண்டு மனிதர்கள் முதன் முதலில் சந்திரனில் தரையிறங்கியதின் ஆண்டு நிறைவை சர்வதேச நிலவு தினம் குறிக்கிறது. கடந்த July 25 அன்று உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு தினம் கொண்டாடப்பட்டது. இது பொது சபையால் April 2021 அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஆண்டுதோறும் July 25 அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த உலகளாவிய வாதிடும் நிகழ்வு குடும்பங்கள் மற்றும் சமூகங்களில் நீரில் மூழ்குவதன் துயரமான மற்றும் ஆழமான தாக்கத்தை எடுத்துக்காட்டுவதற்கும் உயிர்காக்கும் தீர்வுகளை வழங்குவதற்கும் ஒரு வாய்ப்பாக செயல்படுகிறது. சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்பின் நிலையான பாதுகாப்பை ஊக்குவிப்பதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் சர்வதேச சதுப்பு நில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் July 26 அன்று கொண்டாடப்பட்டது. இந்த சர்வதேச தினம் 2015 யுனெஸ்கோவின் பொது மாநாட்டில் நியமிக்கப்பட்டு இது முதன் முதலில் July 2016 நடத்தப்பட்டது. மேலும் சதுப்பு நிலங்கள் வளமான சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கும் அவை வளமான பல்லுயிரியை ஆதரிப்பதோடு அவற்றின் மண் பயனுள்ள கார்பன் மூழ்கிகளாகவும் புயல் அலைகளுக்கு எதிராக இயற்கையான கடலோர தடைகளையும் உருவாக்குகின்றன.
1: இதுவரைக்கும் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வார நிகழ்வுகள் எல்லாமே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க.
0: அடுத்ததான் நம்ம கேட்க போறோம் நடப்பு நிகழ்வுகள்.
1: இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமானது ககன்யான் குழும தொகுதி அமைப்புகளின் 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியது. இந்த சோதனைகள் கடலில் விழுந்த பிறகு குழும தொகுதியை நேராக்குதல், மைய பகுதி வழிமுறை பிரிப்பு மற்றும் உச்சி உறை பிரிப்பு உள்ளிட்ட குழுவினரின் பாதுகாப்பு அமைப்புகளில் கவனம் செலுத்தின. ஹைதராபாத்தை தளமாக கொண்ட ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் ஆகமன் திட்டத்தின் கீழ் விக்ரம் 1 ஏவுகலத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி புவியின் தாழ் சுற்றுப்பாதையில் சரக்குகளை நிலைநிறுத்திய இந்தியாவின் முதல் தனியார் ஏவுகலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. போக்குவரத்து துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக மகாராஷ்டிராவின் நாக்பூரில் நடைபெற்ற 3வது பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்தில் 2026 பிரிக்ஸ் அமைச்சர்கள் அளவிலான பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த பிரகடனமானது பிரிக்ஸ் நாடுகளிடையே தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு, நிலையான போக்குவரத்து, இணைப்பு மற்றும் மீள்திறன் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு, தொழிலாளர் பங்கேற்பு, திறன் மேம்பாடு மற்றும் தொழிலாளர்களுக்கான டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிக்க தொழிலாளர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர்களின் 12வது பிரிக்ஸ் மாநாட்டை 2026 பிரிக்ஸ் தலைமையின் கீழ் இந்தியா ஹைதராபாத்தில் நடத்தியது. இதன் கருத்துரு பில்டிங் ஃபார் ரீசைலன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி என்பதாகும். இந்தியா முழுவதும் உள்ள சுமார் 15,000 புனித காடுகளை பாதுகாப்பதற்கும் மீட்டெடுப்பதற்கும் தேசிய ஈடுசை காடு வளர்ப்பு நிதி மேலாண்மை மற்றும் திட்டமிடல் ஆணையம் ஆஸ்தாவன சம்ரக்ஷன் யோஜனா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. இத்திட்டம் 2026-27 முதல் 2030-31 வரையிலான காலத்திற்கு 3,000 crore ஒதுக்கீட்டை கொண்டுள்ள நிலையில், மேலும் இது சமூகம் சார்ந்த பாதுகாப்பு, பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் பருவநிலை மீள்திறன் ஆகியவற்றை ஊக்குவிக்கிறது. 2026 ஜூலை மாதத்தில் நியூசிலாந்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரம்பரியமான மாவோரி போப்கிரி முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாவோரி போப்கிரி என்பது நியூசிலாந்தின் பூர்வீக பாலினேசிய மக்களான மாவோரி மக்களின் பாரம்பரிய வரவேற்பு விழாவாகும். மத்திய பிரதேசத்தின் ஷியோபூரில் உள்ள வான்வழி விநியோக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் வான்வழி வீச்சு பகுதியில் ககன்யான் G1 திட்டத்திற்கான ஒருங்கிணைந்த முக்கிய பாராசூட் வான்வழி வீச்சு சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. குஜராத்தின் அகமதாபாத் நகரில் உள்ள பாதஜ் பகுதியில் 2026 ஜூலை மாதம் 12 அன்று ஒரே மணி நேரத்தில் 3.61 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு

0: கின்னஸ் உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது. டெல்லி தியாகராஜ் விளையாட்டு மையத்தில் 2026 ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரை நடைபெற உள்ள 2026 22வது காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் அதிகாரப்பூர்வ சின்னமான மயூர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 2026 ஜூலையில் நடைபெற்ற ஜப்பான் ஓபன் சூப்பர் 750 மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் முன்னாள் உலக சாம்பியனான ஜப்பானின் அகானே யமகுச்சி அவர்களை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை என்ற பெருமையை பி.வி. சிந்து அவர்கள் பெற்றுள்ளார். இலங்கை மொரட்டுவாவில் நடைபெற்ற முதலாவது மகளிர் T21 காது கேளாதோர் கிரிக்கெட் தொடரில் இந்திய காது கேளாத மகளிர் கிரிக்கெட் அணி இலங்கையை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. கொலம்பியாவின் புகரமங்காவில் நடைபெற்ற 2026 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட்டில் இந்திய அணியின் 5 குழு விளையாட்டு வீரர்களும் தங்க பதக்கங்களை வென்றதை அடுத்து இந்தியா கூட்டாக முதலிடத்தை பிடித்துள்ளது. 87 நாடுகளை சேர்ந்த 381 மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற இப்போட்டியில் சீனா, கஜகஸ்தான், ரஷ்யா, தென்கொரியா மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுடன் இந்தியா முதலிடத்தை பகிர்ந்து கொண்டது.
1: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் பகுதியில இந்த வாரத்துல நடந்த பல புதிய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம்.
0: எல்லோர் வாழ்விலும் நாம் மரத்தடி வேராக இருக்க முடியாது. சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் யதார்த்தம். மீண்டும் இது போன்ற புதுவிதமான தகவல்களோடு அடுத்த வார இளைய பாரத நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிறைவு பெறுகிறது.

0: நேற்று துறை கேட்டது இளைய பாரதம்.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
0: நிலையத்தில் ஏற்பொழுது 10:31 ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வான நிலையம் கோரி பண்பலை 101 நேர்களை காற்றலைகளில் இனி வளர இருப்பது சிறுவர் குரல் நேரலை. இந்நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமியர்கள் மட்டும் பங்கேற்று பேசலாம், கவிதை சொல்லலாம், பாடல் பாடலாம். உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்த சிறுவர் சிறுமியர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நீங்கள் தொடர்பு கொண்ட நமது தொலைபேசி எண்கள் 260 240 292 மற்றும் அலைபேசியின் 8 9 0 3 2 5 7 0 3 9.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
3: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
4: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
12: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜி மார்ட் ஃபர்னிச்சரின் மிக பிரம்மாண்டமான ஆடியோ

0: மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ் இன் எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் இன் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், EMI அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டெஜி மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
1: போன் 233-066.
3: நேர்களை நிறுவது கனா படப்பாடல்.

0: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் குரல். வணக்கம் சிறுவர் குரல்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: தாட்சணா.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா?
1: திருவள்ளப்பபுரம்.
0: நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: 4th.
0: சரி, நம்ம நிகழ்ச்சி எனக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: ஆம்பிஷன் பத்தி.
0: சரி, உங்களோட ஆம்பிஷன் என்ன சொல்லுங்க, நீங்க எதிர்காலத்துல என்ன ஆக போறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நிகழ்ச்சியில் வேற ஏதாவது சொல்றீங்களா?
1: சரி
0: சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: I am the daughter of the law.

0: விட்னஸ் ஆஃப் ட்ரூத்.
1: ஓகே சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு பாராட்டுகள். நன்றிம்மா, நன்றி.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
7: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
8: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
7: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ஈசி EMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
6: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
12: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
13: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
12: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
14: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
11: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
15: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
2: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்.

0: சுங்கான் கடை நாகர்கோயில்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறப்பித்த சிறுவர் சிறுமியர்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரச நேர்களுக்கும் நேற்றின் சார்பாக நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர்ஜி மணிகண்ட பிரபு. ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் கோரி பண்பில் 105 நிலையத்தில் நேரம் 10:48 நேர்களை வருவது தேசபக்தி பாடல்கள்.

0: தேசபக்தி பாடல் கேட்டீர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகள் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலமாக நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

அதாவது ஒரு பயணம், ஒரு தேசம், ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது ராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75%க்கும் அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 நாட்கள் முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான, திறமை மிகுந்த, தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள் என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் July 4 தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள், ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது.

0: விஷயம் இது மட்டுமல்ல,
1: லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983 ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது.
0: இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது.
1: நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்து விட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும் போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நிலப் பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறி

குறிக்கோளாக்கிக் கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலரிணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமையடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டர கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் காவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்துக் கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான, உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 3,00,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000க்கும் அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடுகட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது.
இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும்

0: பசுமை கொழிக்கச் செய்வதில் உதவி புரிகிறது.
1: நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தைக்கு வரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். POP பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோ கிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ், இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம்

செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை

தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்கிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள் நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால் சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளிப் பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏன் என்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங்ப்ரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் பர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகியிருக்கிறது. இவர் சாங் பிரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

0: அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்பு தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15 தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக் கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15 தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள் உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் பர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றால்

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களோடு தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

0: है।
1: In his Mann Ki Baat address today, the Prime Minister said every Indian is cheering for all the athletes participating in the Commonwealth Games, which began in Glasgow a few days ago. The Prime Minister exuded pride that Indian youth have achieved remarkable feats in sports recently. Concluding his address, Mr. Modi spoke about the Independence Day, which will be celebrated on the 15th of August. He urged all to share their myriad ideas and suggestions before the 15th of August, as always, on MyGov. Kargil Vijay Diwas is being observed today across the country to honor the bravery of Indian soldiers who sacrificed their lives during the Kargil War of 1999. The day marks the 27th anniversary of India's victory over Pakistan in the conflict and the successful conclusion of Operation Vijay. On the occasion, President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi paid tributes to the brave soldiers who laid down their lives in defense of the motherland. The government will introduce the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 in the Lok Sabha tomorrow. The bill is listed in the business of the House for Monday. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. It will be introduced by Union Minister Dr. Jitendra Singh. On Friday, Union Cabinet had approved a draft bill to set up fast-track courts and ensure stricter punishment in cases of paper leaks and examination malpractices. And that is the end of this news bulletin.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பரை 101.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. நமக்காக ஒருவர் அருகில் இருக்கும் போது நம்மை சுற்றி யார் இருந்தாலும் கவலை இல்லை, நாம் நாமாக இருக்கலாம் என்கிறார்கள் இவர்கள். மனம் நனையும் மதுரமலையில் முதலில் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் பாடல் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில், எங்கள் தங்கராஜா திரைப்பட பாடல்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எனப்படும் சருமத்தில் தோன்றும் கருந்திட்டுகள் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:17. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நலமா என்னும் விசாரிப்பு, பத்திரமாயிரு என்னும் சிறிய அக்கறை, நான் இருக்கிறேன் என்னும் சிறிய ஆறுதல், அவ்வளவுதான் காதல் ராஜ்யத்தின் அன்பின் அளவீடுகள். நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது MS விஸ்வநாதன் இசையில் வாலி பாடல் வரிகளில் GM சௌந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் மன்னவன் வந்தானடி திரைப்பட பாடல்.

0: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
1: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
0: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
1: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்காவில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் ஜெண்டை மேள கலைஞர் சேரமங்கலம் சி ஜாஸ்மின் சோபா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:22. குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை கேட்டுட்டு இருக்கோம். வர்ணிக்க வார்த்தை தேடி தோற்ற போது இனியவளே இனியவனே என்று எழுதுவதற்கு பெயர் கவிதை என்றால் அதுவும் பேரழகுதான். நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வரப்போகுது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், புலமை பித்தன் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் சிவகாமியின் செல்வன் திரைப்பட பாடல்.

0: உலகத்தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066. நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
3: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
4: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நம்ம குமரி பண்பலை 101 நேரலை நிகழ்ச்சியில நீங்க பேச ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி இருக்குது. இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நாம் என்ன செய்யலாம், நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் பங்கேற்று மகிழுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:28. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. எனதருகில் நான் விரும்பும் கவிதை நீ, மனதருகில் நான் நானாயிருக்கும் உயிரும் நீ. காற்றினிலே பூ போல, பொன்னூஞ்சல் போல என் மனதில் எப்போதும் ஆடுகிறாய் நீ. நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வரப்போகுது MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகளில் TM சவுந்தர்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழை சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் எஸ் முருகன் அவர்கள். அமுது சுரபி மிஷன் இந்திரதனுஷ் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நீலப்பச்சை பாசியின் பயன்பாடு. பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களோடு

தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:34. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. வார்த்தைகளாலும் கவிதை வரிகளாலும் விவரிக்க முடியாத அளவிற்கு பெரியது உந்தன் மீதான இந்த நேசம். மனம் வேண்டும் என்று சொன்னாலும் இதயம் 1000 ஒருத்தி என்று உன்னை வைத்துக் கொள்கிறது. நம்ம நிகழ்ச்சியில நிறைவாக கேட்கலாம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் பாடல், வரிகளில் TM சௌந்தரராஜன் குரலில் கை கொடுத்த தெய்வம் திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026. இதில் தந்தை மிச்சிய தவ புதல்வர்கள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், எம் விஜயலட்சுமி அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களோடு தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனத்தின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தாய்வான் நாட்டு வான்வழியில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி ராணுவ வீரர்களின் தீர செயல்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக ராணுவத்தினர் ஆற்றி வரும் பணிகள் அளப்பரியது என்று தெரிவித்தார்.
1: இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது ராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில் அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் என்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன்.
0: கார்கில் வெட்டு தினத்தையொட்டி இந்த ஆண்டு தில்லியின் தேசிய போர் நினைவிடத்திலிருந்து சௌரிய விஜய் யாத்திரா நடத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார்.
1: சாத்தியர்களே, இந்த ஆண்டு சிறப்பானதொரு சௌரிய விஜய் யாத்திரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14 தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கி செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது.
0: தனியார் துறை மூலம் வடிவமைக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளி துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள்.
0: தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, நமது வாழ்வியலோடு இணைந்தது என்று பிரதமர் கூறினார்.
1: சாத்தியர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல,

0: இது நம்மோடு இரண்டர கலந்தது. எனக்கும் தேனீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள்.
1: அன்னையின் பெயரில் மரநடும் இயக்கம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
0: இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே ஒரு மணி நேரத்துக்கு உள்ளாக 300,000+ மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000+ அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள்.
1: விநாயக சதுர்த்தியின் போது மண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலைகளை பயன்படுத்துமாறு பிரதமர் கூறினார்.
0: சாதிவர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள்.
1: உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் கைத்தறி ஜவுளி பொருட்களை வாங்கி நெசவாளர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
0: சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள், போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால் சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளி பொருட்களை உருவாக்குகிறார்கள்.
1: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதையொட்டி அவரது தன்னலமற்ற சேவையை நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்தார்.
0: நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி என்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும் அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்பு தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கார்கில் வெட்டு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராணுவ வீரர்களின் தைரியம் இந்திய ராணுவத்தின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவ படையினரின் தன்னலமன்ற தியாகத்தின் மூலம் கார்கில் போரில் வெற்றி பெற்றதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பாதுகாப்பிற்காக பணியாற்றி வரும் ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பை நாடு வணங்குவதாக கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் டிராஸில் அமைந்துள்ள போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L.முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவத்தினரின் அர்ப்பணிப்பையும் தைரியத்தையும் நினைவு கூறுவதாக தெரிவித்தார். தைவான் நாட்டு வான்வெளியில் சீன விமானப்படை போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சீனாவின் 4 போர் விமானங்களும் 7 போர் கப்பல்களும் தைவான் பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்பட்டுள்ளது.

0: முன்னதாக தைவான் வானெல்லையில் சீனாவின் 29 போர் விமானங்களும் 6 போர் கப்பல்களும் நேற்று நுழைந்ததாக கூறியிருந்தது. தைவான் நாடு சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய கல்வி அமைச்சராக திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று கூடுதலாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியை வகித்த திரு தர்மேந்திர பிரதான் நேற்று ராஜினாமா செய்ததை அடுத்து திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கூடுதலாக இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகர் சங்கிற்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்ப்பதாக கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ள பதிவில் ஒவ்வொரு இளைஞருக்கும் பெண்களுக்கும் இந்த வெற்றி ஊக்கம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனாகர் சிங் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக கூறியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற செட் கணக்கில் எக்கடெரினா ஓச்சாரென்கோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தைவான் நாட்டு வான்வழியில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகர் சிங்கிற்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நிலையத்தில் இருப்பொழுது 12:50 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் குமரி பண்பலை 101 நேர்களை இனி வருவது.
3: நலமாய் வாழ்வோம்.
4: சர்மத்தில் தோன்றும் கருந்திட்டுகள் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சிந்தியா அவர்கள்.
5: இன்னைக்கு நம்ம ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அதாவது தோலின் நிறம் மாறுதல் பற்றி பார்க்கலாம். நம்ம சருமத்தில் இருக்கிற சில பகுதிகளில் சுற்றி உள்ள சருமத்தை விடவும் ஒரு இடத்துல வந்து கருமையாக மாறுதல் தான் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்றோம். சருமத்துக்கு நிறம் தரக்கூடிய மெலனின் என்கிற ஒரு நிறமி அதிகம் உற்பத்தி ஆகிறனால தான் இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வருது. மற்றும் சூரிய ஒளியில் அதிக நிறம் இருக்கிறதுனால, சில ஹார்மோன் இம்பாலன்ஸ்னால, பிசிஓடி, தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால, கர்ப்ப காலத்தில் ஏற்படுற ஹார்மோன் மாற்றங்கள், மரபியல் காரணங்கள், இந்த மாதிரி காரணங்கள்னால ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வருது. பொதுவா டீனேஜர்ஸ் முதல் 40 வரை எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இது வந்து ஒரு நோயா கருத வேண்டாம். அதனால நமக்கு நிறம் மாறுதுனால வலியோ எரிச்சல் அந்த மாதிரி எது பிரச்சனையும் இருக்காது. இந்த பிரச்சனை மரபியல் ரீதியாகவும் உண்டாகலாம். அப்புறம் நச்சுத்தன்மை கொண்ட அழகு உபகாரங்களை பயன்படுத்துவதாலையும், இரத்த சோகை, கல்லீரல் நோய்கள் இருந்தாலும் இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும். சருமம் வந்து வறண்டு போகாம பாத்துக்கணும். அதுக்காக நம்ம ஹைட்ரேட்டட் எப்பவுமே இருக்கணும். போதிய நீர் சத்துள்ள உணவுகள் எடுக்கணும். நீர் பற்றாக்குறை இல்லாத பார்த்துக்கொள்ளணும். ஆயுர்வேதத்துல இது வந்து எதனால வருதுன்னு சொல்றாங்கன்னா, ரத்தம் துஷ்டி ஆகுறதுனாலையும், பித்தம் அதோட சமநிலையிலிருந்து மாறுதுனாலையும் தான் இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. உடல் சூடாகாம பாத்துக்கிறதுனால இந்த மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வராம தவிர்க்கலாம். இதற்காக நம்ம ஃபேஸ்ல வந்து ஏதாச்சும் பற்றுக்கள், லேப்பம் அந்த மாதிரி போடலாம், தைலம் அப்ளை பண்ணலாம், இல்ல நல்ல உணவு பழக்க வழக்கங்கள்னால இதை சரி பண்ணலாம். மஞ்சிஷ்டா, மஞ்சள் இந்த மாதிரி பொருட்களை உபயோகப்படுத்தி நம்ம முகத்துல வந்து லேப மாதிரி அப்ளை பண்ணலாம். மஞ்சள் வந்து மெலனினோட ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணும். அதுவும் இல்லாம அது பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் கூட. அதை முகத்துல போடலாம். வேம்பு வந்து அதோட கசப்பு மற்றும் குளிர்ச்சியான பண்புகள்னால ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும். மஞ்சிஷ்டம் வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கும். அதுவும் இல்லாம சந்தனம் இந்த மாதிரி பொருட்களை உபயோகப்படுத்தலாம். ஆயுர்வேதத்துல இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா, பித்தத்தை சமநிலைப்படுத்துறதுனாலையும் ரத்தத்தை சுத்திகரிக்கிறனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து சரியாகும். பித்தத்தை சமநிலைப்படுத்துற மாதிரியான உணவுகள், மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நம்ம உள்ளாடி சாப்பிடற மாதிரி மருந்து பார்த்தோம்னா, சந்தனாசம், மகாமஞ்சிஷ்டாதி, உடலுக்கு தணுப்பு கொண்டு வரக்கூடிய சாதனங்கள், அதாவது நீர் சத்து அதிகம் உள்ள உணவுகள், இளநீர், பழ ஜூஸ்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம்.

வெயில ரொம்ப போறதை தவிர்க்கலாம். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், அதாவது முகத்துல வந்து லேபம் அந்த மாதிரி பற்று அந்த மாதிரி போடுறதா இருந்துச்சுன்னா மஞ்சிஷ்டா பவுடர் பால் கூட இல்லைன்னா தேன் கூட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அல்லது மஞ்சிஷ்டாவோ சந்தனம் கஸ்தூரி மஞ்சள் இந்த மூணு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் பால் கூட சேர்த்து போட்டுக்கலாம். அதிமதுரம் சந்தனம் பால் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் பிசு பிசுப்புள்ள சர்மமா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஆயில் ஸ்கின் ஆயிருந்தாங்கன்னா அதிமதுரம் அதோட ஆரஞ்சோட தோல் பிளஸ் எலுமிச்சை சாறு கலந்து அப்ளை பண்ணிக்கலாம். வீக்லி ட்வைஸ் போட்டுக்கலாம். ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்க தேன் கூட அதிமதுரம் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் சொல்லி நிறைய வந்துட்டாங்க. அதுல குங்குமாதி தைலம் நாள்பாமரதி தைலம் இதெல்லாம் ரெகுலரா அப்ளை பண்றதுனாலயே நமக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் குறையற வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லாம உணவு பழக்கங்கள் சீரானாலே

0: பிக்மெண்டேஷன் குறையற வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லாம உணவு பழக்கங்கள் சீரானாலே பாதி நோய் சரியாகிடும். தேவையான அளவு தண்ணீர் அருந்தல், சீரான தூக்கம், இயற்கை உணவுகளை எடுத்துறது, சூரிய ஒளியில் அதிக நேரம் போறாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றதுனால நமக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்து ஓரளவுக்கு சரியாகும் நமக்கு.
1: சருமத்தில் தோன்றும் கருந்திட்டுகள் குறித்து விளக்கியவர் ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சிந்தியா அவர்கள்.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
5: நிலையத்தில் இருப்பொழுது 12:56 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் குறிப்பிட்ட 101 வருவது திரை இசை. நேர்களை கேட்கலாம் அஞ்சான் பட பாடல்.

0: திரைசை கேட்டீர்கள். நிலையத்தில் நேரும் பொழுது 1 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் மணல் நிலையம் குமரி பண்பலை 101.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101.

0: நித்தம் நித்தம் புத்தம் புதிய செய்தி சொல்ல வருவது செய்தி தெரியுமா. நேர்கள் இன்னைக்கு செய்தி தெரியுமால தேசிய பெற்றோர் தினம் பத்தின செய்தியை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பெற்றோர் தினம் அப்படிங்கிறது குழந்தைகளின் வளர்ச்சிக்காக பெற்றோர்கள் செய்யும் தியாகங்களையும் அர்ப்பணிப்பையும் போற்றி கொண்டாடப்படக்கூடிய ஒரு உன்னதமான நாளுங்க. இந்த தேசிய பெற்றோர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்படுகிறது. இந்த பெற்றோர் தினம் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காக பெற்றோர் செய்யும் செயலமற்ற தியாகங்களை அங்கீகரிக்கிறது. அது மட்டும் இல்லாம குடும்பங்களின் உன்னத பங்களிப்பையும் பொறுப்பான வளர்ப்பையும் இந்த தேசிய பெற்றோர் தினம் கௌரவப்படுத்துதுங்க. இந்த தினம் பெற்றோர் மற்றும் குழந்தைகளுக்கு இடையேயான அன்பை மேலும் வலுப்படுத்துது.
1: நாகர்கோவில் GR ஃபர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR ஃபர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. EMI ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான AC, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
3: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
4: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
1: நாகர்கோவில் GR ஃபர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR ஃபர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: நாகர்கோவில் GR ஃபர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR ஃபர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
7: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
8: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
2: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சயம் பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ECEMI ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
3: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
4: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
10: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
11: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
12: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்.
13: கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
14: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்தியம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்தியம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
1: நாகர்கோவில் GR ஃபர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR ஃபர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
15: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போ

0: அதாவது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
6: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
8: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்தியம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்தியம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
5: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
6: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: புகழ் பெற்ற நமது சத்தியம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்தியம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
9: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. EMI ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான AC, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
10: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
9: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
8: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்தியம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்தியம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
11: திருநெல்வேலி.
6: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல், திருநெல்வேலி. கால் 7520-12356. இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: செய்தி தெரியுமா? இன்னைக்கு தேசிய பெற்றோர் தினம் பத்தி செய்தி தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்திய நாட்டிலும் தேசிய பெற்றோர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்படுதுங்க. நமது பெற்றோருக்கு நன்றி சொல்வதற்கும் நமது ஆரோக்கியமான மற்றும் வெற்றிகரமான வளர்ப்பிற்காக பெற்றோர்கள் அளித்த நேரம், அவர்களின் முயற்சிகள் மற்றும் பெற்றோர்களின் அன்பை நாம் எந்த அளவிற்கு மதிக்கிறோம் அப்படிங்கறத காட்டக்கூடிய வகையிலும் இந்த தேசிய பெற்றோர் தினம் அனுசரிக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான, சமநிலையான மற்றும் வளமான வாழ்க்கையை வழங்குவதற்காக பெற்றோர்கள் நம்மிடம் காட்டும் அன்பு, முயற்சிகள் மற்றும் தியாகங்களை பாராட்டும் தினமாக இந்த தேசிய பெற்றோர் தினம் அனுசரிக்கப்படுது. நம் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட நமது பெற்றோருக்கு தனித்துவமான மற்றும் சிந்தனை மிக்க பரிசுகளையும் இந்த பெற்றோர் தினத்தில் வழங்கி நாம சிறப்பிக்கலாம். நேற்று இதுவரை கேட்டது செய்தி தெரியுமா?
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101.

0: பொதுவா ஒரு திரைப்படத்தை பாக்குறோம் அப்படின்னா அந்த திரைப்படத்துல எப்பவுமே மகிழ்ச்சிகள் மட்டுமே இருக்கு, சவால்கள் எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு நமக்கே போர் அடிச்சிடும் இல்லையா. சவால்கள் இருந்து அதை எப்படி சாமர்த்தியமா வெற்றி கொண்டு வாழ்க்கையை ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரீதியில இருக்கக்கூடிய அந்த ஒரு பயணம் வந்து சுவாரஸ்யமானதா இருக்கும். ஒரு திரைப்படத்துக்கு அந்த சவால்கள் அந்த சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்துது இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சவால்களை பார்த்து நம்ம வந்துட்டு பின்வாங்கிறது அப்படிங்கறது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நாமளே ஏற்படுத்தக்கூடிய பின்னடைவு இல்லையா. சோ நம்மளுடைய சூழல்கள் அச்சங்கள் எல்லாத்தையும் தாண்டி நமக்காக ஒரு இலக்கை வச்சு அதை நோக்கி பயணிக்கும் போது சவால்கள்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது இருந்தாதான் கடைசியில கிடைக்கக்கூடிய வெற்றியில சுவையே இருக்கும். அதனால சாமர்த்தியமா அந்த சவால்களை எதிர்கொண்டு வெற்றியை நோக்கி பயணிப்போம். அப்பதான் அந்த வெற்றியும் நமக்கு ஒரு சுவை மிகுந்ததா இருக்கும். சரிதானே? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது புச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் சென்ற வார நேர்முகத்தின் தொடர்ச்சியாக செண்டமேள கலைஞர் சேரமங்கலம் சி ஜாஸ்பின் ஷோபா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போற பெண்மணி யாருன்னா செண்டமேள கலைஞர் சேரமங்கலம் சி ஜாஸ்மின் ஷோபா அவர்கள் நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களை சந்திக்கலாம். வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: ஃபேமிலி பத்தி சொல்லுங்களேன்.
1: எனக்கு ஊர் வந்து குமாரபுரம், பெருஞ்சிலம்பு குமாரபுரம், அதுல வந்து கூலக்கடை ஜங்ஷன். அம்மா பேரு தெரசம்மாள், அப்பா பேரு செல்லையா. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது அம்மா அண்டியை பிசுவாங்க, அப்பா வந்து வாழை நடுறது விவசாயம் அதுதான். அப்ப அம்மா ஆண்டிஸ் போவாங்களா ஸ்கூல் போயிட்டு வரும்போது வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, அம்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க, பக்கத்துலதான் ஆண்டியா பீஸ். அப்ப அம்மாவை பாக்க போறனால அம்மா ஆண்டி தள்ளிட்டு இருப்பாங்களா, அப்ப அம்மாவும் சப்போர்ட் பக்கத்துல போயிருது, அப்படி ஆண்டி தள்ளி தள்ளி பழவி அது பழகி போச்சு. லீவு டைம் எல்லாம் ஆண்டியா பீஸுக்கு போவோம் அம்மா கூட ஹெல்ப்புக்கு. அப்படி ஆண்டியா பீஸ்ல உள்ள எல்லா வேலையுமே தெரியும். கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்தா வந்து 12th படிச்சு முடிச்ச உடனே அம்மாவும் உடம்பு சரியில்லாம இருக்கும், பயத்துல ஒரு பெரிய ஆபரேஷன் எல்லாம் பண்ணாங்க, பாத்துக்கிறது யாரும் இல்லாதனால 12th முடிச்ச உடனே என்ன மேரேஜ் பண்ணி விட்டு அப்படி கூட பிறந்த ஒரு அண்ணன். நானும் ஒரு அண்ணன் தான், நிறைய கஷ்டம் எல்லாம் தாண்டிதான் அம்மாவும் ஒரு சூழ்நிலையால எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல அதுக்கு மேல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்ன சொல்றது, நல்ல ஹஸ்பண்ட் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் கஷ்டத்தினால நான் எல்லா வரைக்கும் எடுக்க போயிருக்கேன். இப்போ நான் அதுக்கு பேரு கேட்டரிங் சர்வீஸ். அப்ப எல்லாம் சொல்லுவாங்க,

0: எலி எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் அது கூட எடுக்க போயிருக்கேன். ஏன்னா எனக்கு வீட்டு சூழ்நிலை அப்போ இலை எடுக்க போகும்போது நான் அவ்வளோ அழுதுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன நல்லா பாசமாட்டு பார்த்துருக்காங்க. அம்மா எல்லாம் என்னோட உயிர், அவ்வளோ உயிர். கஷ்டப்பட்டாலும் நான் வீட்டை விட்டு வெளில போனதே கிடையாது. அம்மாவும் சப்போர்ட் போகிறேன். எனக்கு லைஃப்னு சொல்லும்போது டியூஷன், ஸ்கூலு, கோயில், வீடு இந்த மாதிரி தான். இந்த மாதிரி லைஃப்பில் வந்துட்டு அப்புறம் கல்யாணம் கழிஞ்ச பிறவும் இந்த இலையெல்லாம் எடுக்கும்போது நான் அவ்வளோ அழுதுருக்கேன். அந்த வழியெல்லாம் சொல்ல முடியாது. அதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து நாகரிகமாட்டம், அதுக்கு பேர் கேட்டரிங் சர்வீஸ். ஆ, பிள்ளைங்க யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு கேட்டரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இலையெல்லாம் எடுக்கும்போது பார்ப்பாங்க, அப்படி பார்ப்பாங்க. அதே தான் தாண்டி கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன். அப்புறம் வந்து இங்கே மேலத்துக்கு வரும்போது அப்படிதான், நான் மேலே ஃபீல்டுலேயே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். அப்படி நான் வீட்லேயே இருந்திருக்கேன். தங்க மேளம் வரும், அப்போ நம்ம தங்க மேளம் தூரல் விருதுநகர், மதுரை இந்த மாதிரி போனேன்னு சொன்னால் நம்ம ஒரு நாளத்தையும் முன்னாடியே போக வேண்டியது வரும். இப்போ எல்லாரும் ஊரில் கொட்டடிச்ச ஊரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என் காதாலே நான் கேட்டிருக்கேன், என்னை உடைக்கிறதுக்காக நானும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். நமக்கு தெரியும் அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம். சாப்பாடு நல்லா இருக்காது, தூங்குறது இடம் கிடைக்காது, ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறது. அப்புறம் பொண்ணுங்க மாதவிட காலத்தில் கஷ்டப்படுற அந்த ஒரு சிச்சுவேஷனில் கூட பிள்ளைங்க அவ்வளோ கஷ்டத்தையெல்லாம் தாண்டி அவ்வளோ கஷ்டப்படுவோம். இவங்க சொல்லுவாங்க, அவ என்ன பார்க்குறா, பைக்கை எடுக்கிறா போறா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அவ்வளோ எல்லாம் கஷ்டத்தையெல்லாம் தாண்டி, எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான், மேலத்துக்கு வர எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான், அவ்வளோ கஷ்டத்தையெல்லாம் தாண்டி தான் ஒவ்வொரு சிச்சுவேஷன், ஒவ்வொரு கஷ்டத்தினால, ஒரு ஹஸ்பண்ட் சரியில்லாமல் ஒரு அம்மா அப்பாவோட கஷ்டத்தை தீர்க்கறது வேண்டி நிறைய பொண்ணுங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தப்பா சொல்றவங்க தப்பா தான் சொல்லிட்டு இருப்பாங்க மேடம், நான் அனுபவிச்சிருக்கேன். அதான் நான் இப்போ கேர் பண்றது கிடையாது. யார் என்ன சொன்னா எனக்கு என்ன, நம்ம வேலைக்கு போகிறோம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போலே எத்தனையும். எனக்காச்சும் 40 வயசு ஆயிடுச்சு மேடம், 20 வயசான பிள்ளைங்க வராங்க, 25 வயசான பிள்ளைங்க வராங்க. எல்லா பிள்ளைங்களும் ஒவ்வொரு கஷ்டத்தினால தான் வர்றாங்க. அதனால இப்போ கேர் பண்ணுறது கிடையாது. நம்ம நமக்கு கரெக்டாக இருக்கோமா, நம்ம வேலைக்கு போகிறோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, நேரத்தில் வர எல்லா பிள்ளைங்களும் அப்புறம் நம்மள்ட்ட ஒரு அக்கா மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை, எது ஒரு லாபம் நஷ்டம் என்னால் அக்கா என் வீட்டில் இப்படி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி. எனக்கு வந்து ஃபேமிலியை விட இப்போ வந்து எனக்கு நேரத்தில் உள்ள பிள்ளைங்க தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைப்பேன். நிஜமா எனக்கு எல்லா கஷ்டத்தையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா ஃபேமிலியில் யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியுமா, ஷேர் பண்ண முடியாது. அந்த மேலத்தில் வர எல்லா பிள்ளைங்களுக்கும் மாறி மாறி தெரியும், இவன் இந்த கஷ்டத்தில் வாரா, இவன் இந்த கஷ்டத்தில் இருக்கிறா எப்படின்னு சொல்லிட்டு. அதனால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு தான் எல்லா பிள்ளைங்களும் வராங்க மேடம். சொல்றவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு வேதனை புரியாது யாருன்னு சொன்னா.
1: அதாவது சும்மா நம்மளோட இடத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு ஒரு விஷயத்த ஈஸியா சொல்லிடுவோம், ஆனா அந்த சூழல்ல இருக்கிறவங்களுக்கு தான் அதுல உண்மையான அதுல இருக்கக்கூடிய ஒரு கஷ்டப்பாடுகள் அவங்களுக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாம இப்போ வந்துட்டு ஒரு அழுக்குப்படுற வேலையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அழுக்குமே படாம ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஏசி ரூம்ல இருந்து செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அது சமமானதுதான். நேர்மையா செய்யற எந்த ஒரு வேலையுமே அது வந்து சமமான வேலைதான், உயர்வான வேலைதான். எப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட வேலையா அது மாறுதுன்னா, ஒரு ஊழல் செய்யும் போது, ஒரு தவறு செய்யும் போது, ஒரு திருட்டு செய்யும் போது, ஒரு குற்றம் செய்யும் போதுதான் அந்த பணி, ஒருத்தங்க வந்து தவறான பணி செய்யறதா அர்த்தமாகும். மற்ற நேர்மையான வழியில செய்யக்கூடிய அத்தனை பணிகளுமே உயர்வான சம மதிப்புடைய பணிகள் தான். அது வந்துட்டு அதுதான் நிஜம். ஆனா அதற்கான புரிதல் தான் சில நேரங்கள்ல சிலர்கிட்ட இல்லாம இருக்கு. அத கண்டிப்பா எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சிறப்பா நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் அழகா சொன்னீங்க. முக்கியமா அந்த ஒரு ஒரு விமனா, ஒரு பொண்ணா இந்த சொசைட்டில நிக்கும் போது அவங்க என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்றாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு அம்மா அப்பா ஃபேமிலி நல்லா இருக்கும், ஹஸ்பண்ட் ஃபேமிலி நல்லா இருக்கும், அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும். உண்மையிலேயே அந்த அதுல ஏதாவது ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களே பிரச்சனையா மாறும் போது அந்த சூழல்ல அவங்க நிக்கிறதே பெரிய விஷயம். அதுல ஒரு கண்டிப்பா ஒரு புரிதல் வேணும். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலி, நம்ம பிள்ளைங்களை நம்ம பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பெண்ணுடைய சூழல்ங்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப சவாலானது. அதுல அந்த ஒரு கடந்த அந்த பாதையில இருந்த எதிர்மறையான விஷயங்கள், அந்த தாக்கங்கள், அந்த வேதனைகள் நிறைய வெளிப்பட்டுச்சு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்க ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறீங்கன்னா அந்த வலிமை வந்து நிறைய பெண்களுக்கு ஒரு உதாரணம் தான். இப்போ இத்தனை பணிகள் செஞ்சாச்சு. இப்போ நம்ம செண்டை மேளம் அப்படின்னு பாக்கும்போது அது ஒரு வைபா இருக்கு. நீங்க வந்து வகுப்புகளுக்கு அல்லாம நீங்க அந்த பணிகளுக்கு டைரக்டா போய் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ வந்துட்டு எப்பவுமே ஒரே மாதிரியான டியூனா நம்ம வாசிப்போம் அப்படின்னு கேட்டா,
0: இல்ல கண்டிப்பா இல்ல, நிறைய டியூன்ஸ் இருக்குது, மாறி மாறி தான் டியூன்ஸ் வாசிப்பாங்க.
1: அதோட வெயிட் எப்படி இருக்கும் மேம், அந்த ட்ரம்மோட வெயிட்?
0: அது செண்டை வந்து 7 கிலோன்னு நினைக்கிறேன். சில செண்டை 15 கிலோ, 7 கிலோ அந்த மாதிரி இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தங்க வந்து படக்கஞ்செண்டை அது ஒரு வெயிட் இருக்கும், சாதா செண்டை ஒரு வெயிட் இருக்கும். ஆனா அவ்வளவு வெயிட் இருக்கும், 10 கிலோ 15 கிலோ அந்த மாதிரி இருக்கும் வெயிட். அது ஜென்ஸும் பாவம் தான். இப்ப லேடிஸ் மட்டும் இல்ல, ஜென்ஸும்

0: பாவம் தான் மேடம். அவங்களும் நாங்களாச்சு கையில வச்சிருக்கிறது, எங்களுக்கு நாங்க கையில வைக்கிறது 2.5 கிலோ வரும். எங்க டீம்ல எல்லாம் 2.5 கிலோ தான், சில டீம்ல வந்து 3.5 கிலோ 4 கிலோ வெயிட் உள்ளது இருக்கு. பசங்க பாவம், அவங்களும் தோல்ல தூக்கிட்டு போட்டு ரொம்ப. பொண்ணுங்களை விட அவங்களுக்கு தான் கஷ்டம் மேடம் சொல்றது. நமக்கு அவங்களும் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் போனாலும் குளிக்கணும்னாலும் ஏதாவது எங்களை ஒரு இதுல பண்ணிடுவாங்க. ஆனா செண்டை அடிக்கும் போது அவங்களும் கஷ்டம், தோல்ல தூக்கி போட்டுட்டு மணிக்கூர் கணக்கா அடிக்கும் போது, ஊர்வலம் நடக்கும் போது அவங்களும் பாவம் தான்.
1: அப்ப செண்டை மேல குழுக்கள் நிறைய இருக்கும் போது அந்த போட்டிகள் இருக்குமா? ஏன்னா
0: இருக்கும் போட்டிகள் நிறைய இருக்கும். முன்னாடி வந்து கொஞ்சம் டீம் தான் இருந்துச்சு, ஒரு அஞ்சாறு டீம் தான் இருந்துச்சு கன்னியாகுமரி மாவட்டத்துல. இப்போ வந்து நிறைய நிறைய ஊருக்கு ஊர் நிறைய செண்டை மேளம் இருக்குது. இப்போ முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல, இப்போ நிறைய இருக்குது.
1: ஓகே, இப்ப கேரளா திருவிழாக்கள் எல்லாம் அதிகமா அடிப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்க போறது உண்டா?
0: ஆப்போம்.
1: ஏன்னா அது வந்து அங்க பாரம்பரியமா அதிகமா அடிப்பாங்க,
0: ஆமா,
1: ரொம்ப பெரிய திருவிழாக்கள் இருக்கும் அப்படிங்கறப்போ அதுல பங்கெடுத்த அனுபவங்களை எங்க கூட சொல்ல முடியுமா?
0: கேரளால வந்து சாப்பாடுலாம் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து கோயில் மேளம் தான் அங்க வைப்பாங்க. அங்க வந்து கல்யாணம் ஃபங்க்ஷனுக்கு வந்து செண்டை மேளம் அடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து திருவிழா மட்டும்தான். ஆர்சி திருவிழா அங்க வந்து ஃபேமஸா இருக்கும். அங்க வந்து எல்லா இதுமே இருக்கும், நாசிக் டோலு, அது மயிலாட்டம், ஒயிலாட்டம். இப்ப வந்து டிஃபரெண்ட் ஆட்டம், அந்த குரங்கு பொம்மை வைக்கிறது, அப்புறம் மயிலாட்டம், பட்டர்ஃப்ளை, கோலாட்டம், நிறைய நிகழ்ச்சிகள் இப்ப வந்து அங்க பண்றாங்க.
1: இப்ப நம்ம ஊர் பக்கம், அதாவது திருநெல்வேலி, நம்ம தமிழ்நாடுடைய பிற மாவட்டங்களுக்கு போகும்போது ஒரு பக்கம் செண்டை மேளம், வேற என்னென்ன மாதிரியான அங்குள்ள திருவிழாக்களுடைய சூழல் எப்படி இருக்கு? அதை பார்த்தாங்க, இருந்து பார்த்த அனுபவங்கள் சொல்லுங்க. திருவிழாக்கள் எப்படி இருக்கும்?
0: நல்லா இருக்கும். அங்க வந்து கரகாட்டம் இருக்கும், மேக்சிமம் கனியாட்டம் இருக்கும். அப்புறம் வந்து நாசிக் டோலு, செண்டை மேளம், சிங்கேரி மேளம், பேண்டு செட்டு, எல்லா நிகழ்ச்சியுமே வச்சிருப்பாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த அளவுல வந்து வருஷத்துக்கு ஒருக்கா ஊர்கோயில் நடத்துறதுனால எல்லா மக்களும் வந்து அந்த வருஷத்துல கிராண்டா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க.
1: இப்போ கல்யாண வீடுகள்ல செண்டை மேளம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கெட்டி மேளம், நாதஸ்வரம், அதுதான் பொதுவா இருக்கும். செண்டை மேளம்னா கல்யாண வீடுகள்ல எப்படி அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா கூட ரொம்ப நேரம் அதை இது பண்ற மாதிரி இருக்காதே.
0: ஆமா, நம்ம வந்து இப்ப காலையில வந்து ஒரு 7 மணி டைம் சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு 7 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிரும். அப்புறம் வந்து ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிரும். அப்புறம் ஒரு 1/2 hour போல அடிச்சிட்டு டிஃபன் சாப்பிடுவோம். அப்புறம் பின்னும் கொஞ்சம் ஒரு 1/2 hour போல அடிக்கும் போது, அப்புறம் மாப்பிள்ள. நம்ம ஊர்ல தான் ஈஸி, சிங்கேரி மேளத்தை பொறுத்த அளவுல நம்ம ஊர்ல ஈஸி. திருநெல்வேலி மாவட்டத்துல எல்லாம் போயாச்சுன்னா பொண்ணு அழைப்பு, மாப்பிள்ள அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருப்பாங்க. விடிய காலம் 4 மணிக்கு அழைக்க வேண்டியது வரும், 3 மணிக்கு அழைக்க வேண்டியது வரும். அவங்க வந்து நல்ல நேரத்துல வந்து பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் அழைச்சிட்டு வருவாங்க. அது அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல ஈஸி தான். காலையில ஒரு 7 மணி போயிடுச்சிருந்ததுன்னா 10 மணி மாப்பிள்ள பொண்ணு கிட்ட போவாங்கல்ல, அப்புறம் வந்து மத்தியானம் முடிஞ்சிடும். திருநெல்வேலி மாவட்டத்திலே மத்தியானம் முடியும், ஆனா சில டைம் சாயங்காலம் அழைப்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல வந்து அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு வந்து ஊர் சுத்துவாங்க, அப்படியே எல்லா தெருவு தெருவாட்டு சுத்திட்டு வீட்டுக்கு வருவாங்க. அதுல கொஞ்சம் லேட் ஆகும் அவங்களுக்கு வந்து, அது ஒரு வந்து பாரம்பரிய முறைன்னு நினைக்கி மாப்பிள்ள பொண்ணு கல்யாணம் கழிச்சிட்டு நமக்கு மத்தியானோடய முடிஞ்சிடும். நமக்கு சாயங்காலம் ரிசப்ஷன் வைப்பாங்க, அங்க அப்படி கிடையாது. மாப்பிள்ளை பொண்ணு நல்ல நேரம் வரும்போது அவங்க ஊர்ல வந்துட்டு நாங்க முன்னாடி செண்டை அடிச்சிட்டு போவோம், அவங்க பின்னாடி வருவாங்க, ஊர்வலம் வருவாங்க. சில ஊர்ல எல்லாம் 1 hour 2 hour வரைக்கும் ஊர்வலம், எவ்வளவு தெரு இருக்குதோ அவ்வளவு தெருவும் சுத்த வேண்டியது வரும். அது அவங்களுக்கு ஒரு பாரம்பரிய முறை. அதனால கன்னியாகுமரி மாவட்டத்துலன்னா மேல சிங்கேரி மேளம், கல்யாண மேளத்துக்கெல்லாம் ஈஸி. ஆனா திருநெல்வேலி மாவட்டத்திலாம் பொறுத்த அளவுல கஷ்டம்தான். அது என்ன பண்றது, ஒர்க்ல போய்தான் ஆகணும்.
1: நீங்க இப்போ அந்த ஒரு மியூசிக் ஃபீல்ட்ல இருக்கீங்க, சின்ன வயசுல எப்பயாவது நம்ம ஒரு மியூசிக் சார்ந்த இதுலதான் நம்ம பணி செய்ய போறோம்னு எப்பாவது நினைச்சிருக்கீங்களா?
0: கண்டிப்பா கனவுல கூட நினைச்சது கிடையாது. நான் படிச்ச ஸ்கூல் 8th படிக்கும் போது சின்ன ஸ்கூல், அதுல வந்து சர்ச் இருக்கு முன்னாடி. சின்ன பிள்ளைகள் எல்லாம் இப்படி பேண்டு செட் வருவாங்க, லேடிஸ் எல்லாம் வருவாங்க. அப்புறம் எல்லாம் நான் அப்போ ஆச்சரியமா போய் நின்று பாப்பேன், பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாட்டுப்பட்டிருக்கேன். அப்புறம் அந்த டைம் எல்லாம் பேண்ட் அடிப்பாங்க, ஆம்பளைங்க பேண்ட் அடிப்பாங்க. அப்ப அந்த சத்தத்தை கிட்ட எல்லாம் ரொம்ப ஓடிடுவேன். நானே சில டைம் அதை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிருக்கேன். ஒரு காலத்துல நான் எங்கேயோ இருந்துட்டு அந்த பிள்ளைங்களை எல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேன், பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கொட்டடிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ரசிச்சு பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். அப்புறம் பேண்ட் அடிக்கிறத பார்த்தாலே எனக்கு பயம், ஓடிடுவேன். அந்த சத்தத்தை கண்டாலே ஓடிடுவேன். நிறைய நாள் ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன், சரி நம்ம அன்னைக்கு எல்லாம் பயந்து ஓடினதை இன்னைக்கு கடவுள் வந்து ஒரு வரமா நமக்கு தந்திருக்காருன்னு அப்படின்னு நினைச்சு நிறைய நாளும் ஃபீல் பண்ணிருக்கேன். இது எப்போ எப்போ எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதுல்ல. கண்டிப்பா எனக்கு சிங்கேரி மேளத்தை பொறுத்த அளவுல லைஃப்ல நிறைய சந்தோஷத்தை தான் நான் இழந்துருக்கேன். சந்தோஷத்தை அனுபவிச்சதுக்கு அம்மா வீட்டுல இருக்கிறதுவரையும் நிறைய சந்தோஷத்தை நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் அனுபவிச்சது கிடையாது.

0: அதனால எனக்கு இருந்த கனவெல்லாம் அப்படியே அழிஞ்சு போச்சு. ஆனா இப்ப வந்து சிங்காரி மேளத்துக்கு வந்த பிறகும் காசு பணம் எதுவும் இல்லைனாலும் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒர்க்கு போறேன், மன நிம்மதி இருக்கு, சந்தோஷமாட்டு இருக்கேன்.
1: இப்போ ஒரு குழுவா இருக்கும் போது உங்களோட ஓனர் அப்படிங்கறது யாரு?
0: அப்படின்னா ஓனர்னு சொல்லிட்டு எல்லாமே, இப்போ வந்து சிங்கேரி மேல லேடிஸ்ன்னு சொல்லும் போது ஒரு 50 லேடிஸ் இருக்காங்கன்னா ஒரு ஓனர் காட்டு ஒர்க்குக்கு போக மாட்டாங்க. ஏன்னா மந்த்லி வந்து ஒரு இப்போ 1ஆம் தேதினா ஒரு ஓனர் சொல்லுவாங்க ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இனி ஒரு நாள் 5ஆம் தேதின்னு சொல்லும் போது அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, இனி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அப்போ அதனால வந்து எல்லா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிள்ளைங்களும் வந்து எல்லா ஓனர்ஸ் பாருங்க ஃபோன் கான்டாக்ட் தான் வச்சிருப்பாங்க. இப்ப வந்து நான் ஒரு பதிவாட்டு ஒரு டீம்ல போறேன்னா, இப்ப எனக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா அதை இனி ஒரு பிள்ளை எனக்கு அண்ணா எனக்கு இருக்குன்னா அப்ப வேற ஏதாவது பிள்ளைங்க இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு நானே இனி ஒரு பிள்ளைங்களை கான்டாக்ட் பண்ணி விடுவேன். எல்லா பிள்ளைங்களும் மாறி மாறி அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஒரு கண்டினியூஸாட்டு நிறைய டீம் இருக்குது, இருந்தாலும் அது என்ன எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எங்களுக்கு எது இதை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு சொல்றாங்களோ அதுல நாங்க கேட்டு போயிருவோம்.
1: ஒரு மாதத்துக்கு 15 ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு எல்லா மாதத்துக்குமே கண்டிப்பா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கிடைச்சிரும்.
0: சீசன் டைம் எல்லாம் நிறைய வரும், 10 மேலம் 15 மேலாம் வரும். ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒர்க் எடுத்தா கிடைக்காது, ஏன்னா முன்னாடி இருந்துச்சு. ஏன்னா இப்ப வந்து ஏன்னு தெரியல, நிறைய முன்னாடி பேண்டு செட்டு தான் நிறைய ஒர்க் இருந்துச்சு, ஆனா இப்ப அதெல்லாம் ரொம்ப மாறிடுச்சு. இப்ப வந்து சிங்காரி மேளம் வந்து ஜென்ஸ் ரேட்டு கம்மியா பிடிக்கிறதுனால ஜென்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு இப்ப நம்ம ஒரு 15 பேர் 20,000 ரூபாய் பேசினேன்னா, லேடிஸ் நாங்க போனேன்னா எங்களுக்கு சேலரி கூட அவங்களுக்கு சேலரி கம்மி, அப்ப அவங்க ஜென்ஸ் தான் போட்டு அடிப்பாங்க, அவங்களுக்கு சேலரி கம்மியா எல்லாம் கிடைக்கும். அதனால அப்படி பிடிச்சனால எங்களை லேடிஸ் இப்ப நிறைய கம்மி, நிறைய ஜென்ஸ் மேளம் தான் இருக்குது. நிறைய சொல்லணும்னா நிறைய பிள்ளைங்க வந்து இப்படி கஷ்டப்படுறாங்க, டான்ஸா இருக்கட்டும், பேண்டு செட்டா இருக்கட்டும், தவளு மேளமா இருக்கட்டும், எல்லா மேளத்துக்கும் அவார்டெல்லாம் கொடுக்கறாங்க. ஒரு பெஸ்ட் டீம் செலக்ட் பண்ணி இதுக்கு அவார்டு. ஆனா சிங்கேரி மேளத்த ஊர்ல எந்த ஒரு இதுமே எந்த பிள்ளைங்களுக்குமே கிடைச்சது கிடையாது. இப்போ இந்த டான்ஸுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கறாங்க, அப்புறம் கன்னியாட்டம் மயிலாட்டம் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. நம்ம சிங்கேரி மேளத்தை பொறுத்த அளவுல யாருக்குமே ஒரு அங்கீகாரம் கொடுக்கல. லேடிஸ் எல்லாம் போய் ஒவ்வொரு ஊராட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு மேல அடிச்சு கஷ்டப்படுறாங்க. ஜென்ஸா இருந்தாலும் சரிதான், அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு
1: சொல்லிட்டு நிறைய அனுபவங்கள். செண்டமேளம் சார்ந்து பெண்கள் அதுல இருக்கும்போது எவ்வளவு சிரமங்கள் இருக்கு, அதையும் தாண்டி ஒரு பெண் வாழ்க்கையில சவாலான சூழல்களை சந்திக்கும் போது என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயங்கள் எல்லாம் உணர்வு பூர்வமா உங்களுடைய அனுபவத்தில இருந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ நிறைவா நம்மளுடைய நிகழ்ச்சி ஒரு பெண்களுக்கான நிகழ்ச்சி. சோ தெரியும், பொதுவாவே தெரியும் பெண்களுக்கு வாழ்க்கையில சவால்கள் இருக்கு அப்படிங்கறது, யாருக்கு தெரியாட்டாலும் பெண்களுக்கு நல்லா தெரியும். சோ அதெல்லாம் தாண்டி ஒரு இப்போ நீங்க பெண்களுக்கு, நம்ம நிகழ்ச்சியோட நேயர்களுக்கு பெண்களுக்கு, நீங்க ஒரு ஒரு பெண்ணா இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன?
0: நான் என்ன சொல்றேன்னா, யாரும் யாருக்காக வாழாதீங்க. உங்களுக்கு எது தோணுதோ, உங்களுக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். யாரா இருந்தாலும் சரிதான், அவங்க சொன்னாங்க அது செய்யாத, இவங்க சொன்னாங்க இது செய்யாத அப்படின்னு சொல்லிட்டுலாம், உனக்கு மனசாட்சிக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதை பண்ணுங்க.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, உனக்கு மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம், ரொம்ப ஷார்ட்டா குறுகிய வார்த்தைகள்ல விஷயத்த முடிச்சிட்டீங்க. ஆனா அது ஒரு பெரிய விஷயம், சிறப்பா சொன்னீங்க மேம். இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
0: தேங்க்யூ.
2: பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் இதுவரை செண்டமேள கலைஞர் சேரமங்கலம் சி ஜாஸ்பின் ஷோபா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். சவால்களை எதிர்கொள்றதுக்கான சாமர்த்தியம் மட்டும் போதாது, நம்மளுடைய பயணத்துல வரக்கூடிய சர்க்கல்களுக்கு தடுமாறாம இருக்கிறதுக்கான கெப்பாசிட்டியும் நமக்கு கண்டிப்பா வேணும். வெற்றி பயணம்ங்கிறது அந்த பயணம் முழுக்க வெற்றிகளால நிறைஞ்சதா இருக்கிறது இல்ல, சில ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பா இருக்கும். ஆனா எல்லா சூழல்லையும் நம்ம சமநிலையில இருக்கிற அளவுக்கு நம்மள நாம உறுதியா வச்சுக்கணும். அடுத்ததா வருது நமக்குள்ளே. எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே திலகாக்கா. அக்கா திலகாக்கா, அக்கா
3: யார் என்ன கூப்பிடுறது?
1: நான் தான், வேற யாரு?
3: நீயா?
1: நானே தான். எவ்வளவு நேரமா கூப்பிட்டு வர்றேன், அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க?
3: நல்லாதான் இருக்கேன்.
1: நல்லாதான் இருக்கேன்னு வாய் மட்டும் தான் சொல்லுது, ஆனா ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுதே, என்ன விஷயம்?
3: அது ஒண்ணு இல்ல, ஆன்லைன்ல ஒரு போன் பார்த்தேன். அந்த

0: ஃபோனில் ரிவ்யூவும் நல்லா இருந்துச்சு. சரி, ரேட்டும் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டேன். ஃபுல் பேமெண்ட்டும் கொடுத்துட்டேன். பட் இவ்வளோ நாளாச்சு, பார்சலும் டெலிவரி ஆகலை. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டால் நம்பரும் எடுக்கலை. அதான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: சரி, பேங்க்குக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டிங்களா என்ன ஏதுன்னு?
0: ஆ, பேங்க்குக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, சைபர் கிரைமுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு நம்பர் கூட கொடுத்தாங்க, 1930 அப்படின்னு. நானும் கால் பண்ணி கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டேன். சரிப்பா, அந்த பணம் கிடைக்குமானு எனக்கு தெரியல, ஆனால் இனிமேல் எந்த தப்பும் நடக்காது அப்படின்னு நம்புறேன்.
1: நீங்க சொன்னது அந்த 1930 தேசிய சைபர் மோசடி உதவி எண் தானே?
0: ஆமா ஆமா, அதே நம்பர் தான் அவங்களும் சொன்னாங்க.
1: இந்த மாதிரி நாம நிறைய கேள்விப்படதான் செய்யறோம், ஆனாலும் இந்த மாதிரி தப்பு நடந்துட்டே தான் இருக்கு.
0: ஆமா நிலா, நம்ம வந்து ஆன்லைன் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஆர்டர் போட்டுறோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், அதாவது சந்தை விலையை விட லாபம் இல்லாம எப்படி அவங்க இவ்வளவு குறைச்சு கொடுக்கறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சிருந்தேன்னா நான் ஏமாறாம இருந்திருப்பேன். இனிமேல் ஆர்டர் போடும்போது இந்த கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனையே யூஸ் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம கையில பொருளும் வந்துரும், காசும் கொடுத்துடலாம்ல.
1: அப்படி வந்தா கூட நம்ம பொருளை ஓபன் பண்ணி கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கறது நல்லது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு அவசரத்துல பேக்க வாங்கி காசை கொடுத்து டெலிவரி பர்சனை அனுப்பி விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா ப்ராடக்ட் வந்துட்டு வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு கூட ஒரு தடவை ஒரு டிரெஸ் ஆர்டர் போட்டு விட்டுட்டு அது வந்தது வந்து டேமேஜ் ஆன டிரெஸ் வந்துருக்கு.
0: அச்சுச்சோ, அப்ப என்ன பண்ணாங்க?
1: அப்புறம் என்ன பண்ண முடியும், அந்த வெப்சைட்ல போகவும் முடியலாம். அதுக்கப்புறம் அவ கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல, ஆனா அது ஒரு பாடம் தான்.
0: அது அமௌண்ட் என்னவோ சின்னதுதான், பட் இது அமௌண்ட் பெருசு இல்ல, என்னவோ சின்னதோ பெருசோ, ஆனா நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு.
1: உண்மைதான்,
0: இனிமேல் நம்ம ஆன்லைன்ல பொருள் வாங்குறதுல கவனமா இருக்கணும் பாத்துக்கோ. அதுவும் அமௌண்ட் கொஞ்சம் பெருசா வேற இருக்கா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: நீங்க சொல்றது சரிதான், கவனமா இருக்கணும். அதுவும் பெரிய தொகைனா ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும். சரி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இனிமே இந்த மாதிரி நடக்காம கவனிச்சுக்கோங்க.
0: சரி நீலா, போயிட்டு வரேன்.
1: சரிக்கா.
2: பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வெற்றி அப்படிங்கிற பயணத்துல வந்துட்டு ஆரம்பத்திலேயே அந்த பாதையிலேருந்து மாறினவங்களை விட முக்காவாசி தூரம் கடந்ததுக்கு அப்புறம் சோர்ந்து போய் அந்த பாதையிலேருந்து விலகினவங்க அதிகம். ஆனா அப்படிப்பட்ட சூழல்ல கூட அந்த அளவுக்கு கடந்து வந்த பிறகும் மிக கடுமையான சவால்கள் இருக்கும்போது அப்ப கூட முயற்சியை கைவிடாம தொடர்ந்து உழைச்சவங்க தான் வெற்றிங்கிற இலக்கை அடைஞ்சிருக்காங்க. அதனால உழைக்க தயாரா இருக்கும் போது வெற்றி நிச்சயம் வந்தே தீரும். கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். அடுத்ததா வருது சாதனை பெண்மணி.
3: இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில் இந்திய திரைப்பட இயக்குனர் பாயல் கபாடியா அவர்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது திறமை மட்டுமல்ல, அந்த திறமையை நம்மும் தன்னம்பிக்கையும் எந்த சூழ்நிலையிலும் விடாமல் போராடும் மன உறுதியும் தான். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு பாயல் கபாடியா. மகாராஷ்டிராவின் மும்பையில் பிறந்த இவர் சிறு வயதிலிருந்தே புத்தகங்கள், கலை, திரைப்படங்கள் ஆகியவற்றில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். உலகத்தை வெறும் கண்களால் மட்டுமல்ல மனதாலும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருந்தது. அதனால்தான் திரைப்படத்துறையை தனது வாழ்க்கை பாதையாக தேர்ந்தெடுத்தார். திரைப்பட கல்வியை முடித்த பிறகு உடனடியாக பெரிய வெற்றி அவருக்கு கிடைக்கவில்லை. குறும்படங்கள், ஆவணப்படங்கள் என சிறிய முயற்சிகளிலிருந்தே தனது பயணத்தை தொடங்கினார். பல சிரமங்களையும் விமர்சனங்களையும் சந்தித்தார். ஆனால் ஒருநாள் என் படைப்பு உலக மக்களால் பேசப்படும் என்ற நம்பிக்கையை மட்டும் அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. அந்த நம்பிக்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசுதான் ஆல் வி இமேஜின் அஸ் லைட் என்ற திரைப்படம். இந்த படம் உலகின் மிக உயரிய திரைப்பட விழாக்களில் ஒன்றான கான்ஸ் திரைப்பட விழாவில் 2024 கிராண்ட் பிரிக்ஸ் என்ற உயரிய விருதை பெற்றது. இந்த சாதனையின் மூலம் பல தசாப்தங்களுக்கு பிறகு இந்திய திரைப்படம் மீண்டும் உலக அரங்கில் பெருமையுடன் பேசப்பட்டது. இந்த வெற்றி பாயல் கபாடியாவுக்கு மட்டுமல்ல, இந்திய சினிமாவுக்கும் கனவுகளோடு வாழும் ஒவ்வொரு இளைஞருக்கும் கிடைத்த வெற்றியாகும். பாயல் கபாடியாவின் வாழ்க்கை நமக்கு மூன்று முக்கியமான பாடங்களை கற்றுத்தருகிறது. முதல் பாடம், கனவு காணுங்கள். சிறிய ஊராக இருந்தாலும், சாதாரண குடும்பமாக இருந்தாலும் பெரிய கனவுகளை காண தயங்கக்கூடாது. இரண்டாவது பாடம், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வெற்றி உடனே கிடைக்கவில்லை என்றால் முயற்சியை நிறுத்திவிடக் கூடாது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான பயிற்சி. மூன்றாவது பாடம், உங்கள் தனித்துவத்தை இழக்காதீர்கள். பிறரை போல மாற வேண்டும் என்று நினைக்காமல்

0: நம்முடைய சிந்தனையையும் திறமையையும் நம்பி செயல்பட வேண்டும். அதுவே நம்மை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். இன்று பல இளைஞர்கள், வாய்ப்பு கிடைக்கவில்லை, என்னை யாரும் ஆதரிக்கவில்லை, நான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் என்று பல காரணங்களை கூறுகிறார்கள். ஆனால் பாயல் கபாடியாவின் வாழ்க்கை, காரணங்கள் வெற்றியை உருவாக்காது, முயற்சிதான் வெற்றியை உருவாக்கும் என்பதை நமக்கு காட்டுகிறது. நண்பர்களே, உலகம் நம்மை நம்புவதற்கு முன் நாம் நம்மை நம்ப வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு நாள் மிகப்பெரிய சாதனையாக மாறலாம். நம்முடைய கனவுகளை யாரும் சிறியதாக நினைக்க விடாதீர்கள். உழைப்பு, பொறுமை, தன்னம்பிக்கை இருந்தால் எந்த உயரத்தையும் அடைய முடியும். கனவு காண்பது முதல் படி, அதற்காக உழைப்பது இரண்டாவது படி. விடாமுயற்சியுடன் தொடர்ந்து பயணிப்பதே வெற்றியின் இறுதிப்படி. பாயல் கபாடியாவின் வாழ்க்கை நமக்கு இதைத்தான் உணர்த்துகிறது. நாமும் பெரிய கனவுகளை காண்போம், அந்த கனவுகளை நனவாக்க அயராது உழைப்போம். நம்முடைய வெற்றி நமக்காக மட்டுமல்ல, நம்மை பார்த்து கனவு காணும் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கட்டும்.
1: வெற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயத்துல கிடைக்கும். ஆனா வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்படியே நின்றுலாமா? நமக்குதான் வெற்றி கிடைச்சிருச்சு, இனி எதுக்காக நம்ம உழைக்கணும், இனி அப்படியே இருந்துடலாமே, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கலாம். ஆனா வெற்றிங்கிறது ஒரு இலக்கு கிடையாது, ஒரு பயணம் தான். நம்மளை எப்பவுமே நாம இயக்கத்துல வச்சுட்டே இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளுடைய இயக்கத்தை நாம நிறுத்தணும் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் எதிர்மறையானதுதான். எப்பவுமே நம்மளை நாம இயக்கத்திலே வச்சுக்கணும். நம்மளுடைய உடல் அசைவுகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய பயனுள்ள விஷயங்கள்ல இருந்தாலும் சரி, நாம எப்பவுமே இயக்கத்துல இருக்கணும். வெற்றி அடைறதோட கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வெற்றி பெற்றதுக்கு அப்புறமும் கூட பணிவு அப்படிங்கிற விஷயம் அந்த வெற்றிக்கு கூடவே இருக்கும்போதுதான் அந்த வெற்றியே அழகானதா மாறுது. கரெக்ட் தானே?

0: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
1: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
2: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
0: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
2: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
0: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: மாமா என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
6: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
10: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
11: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
12: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
11: போன் 233-066.
13: மாஷா பர்னிச்சர்லேண்டின்
14: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
13: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
14: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
15: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ

0: கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில். நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நேர்களின் ஒருவது மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான மூன்றாவது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், கார்கில் வெற்றி தினத்தையொட்டி ராணுவ வீரர்களை நாடு நினைவு கூறுவதாக கூறினார். தாய்நாட்டின் பாதுகாப்பிற்காக வீரர்களின் தியாகம் மற்றும் துணிச்சல் திறன்மிக்க பாதுகாப்பான சுயசார்பு இந்தியா முன்னெடுப்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக தெரிவித்தார். இந்நாளையொட்டி ஒரே பயணம், ஒரே தேசம், ஒரே வணக்கம் என்பதை வலியுறுத்தும் வகையில் கடந்த 14ஆம் தேதி புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் தொடங்கப்பட்ட சிறப்பு இருசக்கர பேரணி லடாக் டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தை சென்றடையும் என்றார். நாடு தனது தொழில்நுட்ப திறன்களை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக கூறிய பிரதமர், இந்திய கடற்படையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS மகேந்திரகிரி நவீன போர்க்கப்பல் அண்மையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த கப்பல் கட்டமைப்பிற்கு தேவையான 75%க்கும் அதிகமான பொருட்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர், இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் பினாகா தொலைதூர ராக்கெட் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக கூறினார். குஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் விடாமுயற்சியை பாராட்டிய பிரதமர், அண்மையில் தாம் மேற்கொண்ட இந்தோனேஷிய பயணத்தின்போது பிரம்மோஸ் மற்றும் அஸ்த்ரா ஏவுகணைகள் தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீது உலக அளவில் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார். நாட்டின் விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பிற்கு வாய்ப்பளித்ததன் வாயிலாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனியார் நிறுவனத்தின் முதல் ராக்கெட்டான விக்ரம் 1 வெற்றிகரமாக ஏவப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் இந்திய இளைஞர்களின் திறன், ஆர்வம் மற்றும் பொறுமை ஆகியவை வெளிப்பட்டதாக கூறினார். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்தின் கீழ் கடந்த 4ஆம் தேதி முதல் மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் செறிவூட்டல், பழைய நீர்நிலைகளை சீரமைத்தல், மரம் நடுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குளம், கிணறு உள்ளிட்ட நீர்நிலைகளை பராமரிக்கும் பொறுப்பை தாமாக முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், ஒவ்வொரு துளி நீரும் சேமிக்கப்பட வேண்டும் என்றார். கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் விரும்புவதாக தெரிவித்த பிரதமர், ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து முதன்முறையாக பட்டம் வென்றதற்கு நாடு பெருமையடைவதாக கூறினார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் தனது முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், இதன் மூலம் பெண் சக்தி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். கடந்த 1983ஆம் ஆண்டு இந்தியா தனது முதல் கிரிக்கெட் உலகக்கோப்பையை கைப்பற்றியதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்றது நாட்டின் இளைஞர் சக்தியை வெளிப்படுத்துவதாக கூறினார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் மூலம் நாட்டு மக்கள் இயற்கையை பாதுகாப்பதில் தங்களது கடமையை நிறைவேற்றி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் பல ஆண்டுகளாக இயற்கைக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறிய பிரதமர், பிளாஸ்டிக் பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விநாயகர் சதுர்த்தியின் போது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுக்கு பதிலாக களி

0: மண்ணால் செய்யப்பட்ட சிலைகளை உருவாக்க வேண்டும் என்ற தமது வேண்டுகோள் கடைபிடிக்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். தேசிய கைத்தறி தினம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கைத்தறி தொழிலை ஊக்குவிப்பதன் மூலம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்திற்கு வலு சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டார். காதி பொருட்கள் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்கு உயர்ந்து 8000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர், பொதுமக்கள் பண்டிகை காலங்களில் காதி, கைத்தறி, கைவினைப் பொருட்களை வாங்கி உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நமது பாரம்பரிய இசையை பிரபலப்படுத்தும் வகையில் உள்ளூர் இசைக்கருவிகள் குறித்த தகவல்களை மக்கள் சமூக ஊடகங்களில் பகிருமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு நாள் நாளை கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கனவு காண வேண்டும் என்று டாக்டர் கலாம் அறிவுறுத்தியதை நினைவு கூர்ந்தார். இவ்வாரம் கொண்டாடப்பட உள்ள குரு பூர்ணிமா நமது வழிகாட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் திருநாளாக விளங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார். சுதந்திர தினத்தன்று ஒட்டுமொத்த தேசத்தையும் உணர்வுபூர்வமாக ஒன்றிணைக்கும் வகையில் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடியேற்றும் இயக்கம் கடந்த ஆண்டுகளைப் போலவே உற்சாகத்துடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், தமது சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் MyGov இணையதளத்தில் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயத்துறையை பாதுகாக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சர்வதேச கூட்டுறவு தின நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் பிரதமரின் வேளாண் நிதி உதவி திட்டத்தின் பலன்கள் விவசாயிகளை நேரடியாக சென்றடைவதாக கூறினார்.
2: கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே வருடத்திற்கு 6000 ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விவசாய சன்மான் நிதியை கொடுக்கிறாங்க. ஃபசல் பீமா யோஜனா, விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டம், சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியம், 100% சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியங்கள், இப்படி அனைத்து மானியங்களும் கூட நீங்கள் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கே வருது. அதுதான் இன்றைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்.
0: 2047ஆம் ஆண்டிற்குள் நாடு வல்லரசாக உருவெடுக்க அனைத்து தரப்பினரும் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற 27வது விஜய் திவஸ் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ராணுவ வீரர்களின் இணையற்ற வீரம், தளராத உறுதி மற்றும் தேசப்பற்று ஆகியவை ஆயுதப்படையினரின் மிகச்சிறந்த மரபுகளை பறைசாற்றுவதாக கூறினார். குடியரசு துணைத்தலைவர் கார்கில் வீரர்களின் தியாகத்திற்கு நாடு என்றென்றும் நன்றியுடன் இருக்கும் என்று கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நம் ராணுவத்தினரின் தேசபக்தியும் கடமையுணர்வும் இளம் தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். லடாக் டிராஸில் அமைந்துள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மறைமுக போர்கள், ஊடுருவல்கள் உள்ளிட்ட எவ்வித சவாலையும் எதிர்கொள்ளும் வகையில் இந்திய பாதுகாப்பு படை தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். நாட்டின் வீரமிக்க படை வீரர்களின் தேசப்பற்றும் உறுதியும் இருக்கும் வரை நம் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாக தெரிவித்த அவர், உலகத்தரம் வாய்ந்த ஆயுதங்கள் மற்றும் பயிற்சியுடன் பாதுகாப்புத்துறை நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மத்திய அரசு ராணுவ வீரர்களின் நலனிற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் விஜய் திவஸ் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கார்கில் ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள ராணுவ மருத்துவ மையத்தில் கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இப்போரில் பங்கேற்ற கர்னல் சுகுமார், ராணுவ மையத்தின் பொறுப்பு அலுவலர் லெப்டினன்ட் பிரசன்னம் பிள்ளை உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். கார்கில் வெற்றி குறித்த அஞ்சல் கண்காட்சியும் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகள் 20 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று மாநில வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். செட்டி மண்டபத்தில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளை இன்று தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றார்.
3: இந்த 6 கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஆகாயத்தை மரமும் இந்த வடிகால வைக்க தூர்வாக நிகழ்ச்சி தொடங்கி வைக்கும். என்னன்னா எல்நினோ சொல்லியிருக்காங்க, எல்நினோல வந்து காலநிலை மாற்றம் ஏற்படும், ஒருவேளை வெயில் அடிக்கலாம் இல்லைன்னா மழை பெய்யலாம். ஸோ அதை வந்து நம்மளோட டெல்டா சைட்லேருந்து மற்ற மாவட்டங்களையும் வந்து விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத வண்ணத்தில் வந்து அவங்க எந்த பயிர் வந்து விளைவித்தாலும் அது

0: வந்து ஏற்ற போல இருக்குமோ அந்த பயிர்கள் வந்து விரைவில் நாங்கள் அறிவிப்போம்.
1: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விவசாயிகளிடம் கருத்து கேட்டு வருவதாகவும் சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி சட்டக்கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீண்ட காலமாக சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளின் விடுதலை தொடர்பாக மத்திய அரசின் ஒப்புதலுடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் கைரேகைகளை புதுப்பித்துக் கொள்ளாத 30,489 பேர் நியாயவிலைக் கடைகளுக்கு சென்று இப்பணிகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா ஏற்கனவே 2-0 என்ற கணக்கில்

0: பொறுத்துதலுடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் கைரேகைகளை புதுப்பித்துக் கொள்ளாத 30,489 பேர் நியாயவிலைக் கடைகளுக்கு சென்று இப்பணிகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா ஏற்கனவே 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு, தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இணையத்தில் இருப்பது 1:56 நோடு ஆகாஷ்மணி நாகர்கோயில் வானொலியும் குமரி பண்பலி 101 நேர்களை நிறுவது திரை இசை. திரை இசையில் இடம்பெறும் பாடலின் படம் ஆர் ஆர் ஆர்.

0: Indian nationals to assess the prevailing security situation before accepting assignments on commercial vessels operating in the Black Sea region. And IMD issues red alert for extremely heavy rainfall over central Maharashtra and Odisha today. And with that, we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: நிலையத்தில் இருப்பது 2:15 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேர்களை காற்றலைகளில் இனி வலமுறை இருப்பது திரு இசை. தேவன் அளித்த வீணையில் தேவி இசைத்த இனிய கானம் தேவகானமாக கேட்க கேட்க இணைக்கிறதோ? நிகழ்ச்சியின் தோக்கமாக வரும் பாடலின் படம் உன்னை நான் சந்தித்தேன். பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், மிஸ் ஜானகி.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: மற்றும்
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. தேர் கொண்டு வந்து இவள் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் மன்னவன் யாரோ. இருவரும் பாடலின் படம் எனக்குள் ஒருவன். பாடலை பாடியிருப்பவர் பி சுஷீலா.
6: கஜம் கஜம் கஜம்

0: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
1: செயின்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
6: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
5: அப்படி அதுல என்னதான் இருக்கு?
6: மேத்ஸ்ல இருந்து சயின்ஸ் வரைக்கும், சினிமால இருந்து சமையல் வரைக்கும் 3 சவால்கள் இருக்கு இதுல.
5: எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ், பாட்டு, கவிதை
6: இதுவும் இருக்கு, இன்னமும் இருக்கு. விளையாட நீங்க ரெடியா?
5: விளையாடி ஜெயிச்சா
6: சனிக்கிழமை தோறும் காலை 10:02
5: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரியப்பம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

நேற்று இரவு 8 மணிக்கு மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நிலையத்தில் நேரமிப்பொழுது 2:29 நிமிடம். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. இறைவன் வரமாக தந்த இந்த மழலைச் செல்வத்தை தாளாட்டும் இந்த தாய் இறைவனின் பெருமைகளை தாளாட்டாக இசைக்கிறாளோ? இனிவரும் பாடலின் படம் சிற்பிக்குள் முத்து பாடலை பாடியிருப்பவர் பி. சுஷீலா.

0: நாளே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
1: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
4: போன் 233-066.
5: சென்னை, திருநெல்வேலி.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேர்களிடம் உங்கள் நேருக்கு பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நாம் என்ன செய்யலாம் என்பது குறித்து நேரலையில் நேர்கள் பங்கேற்று பேசலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரு இசை. அரைக்க அரைக்க மனம் வீசும் தூய சந்தனத்தைப் போல இவர்கள் மனம் கவர்ந்த காதலும் இனிய சுகந்தமாக மனம் வீசுகிறதோ. இனிவரும் பாடலின் படம் மகராசன் பாடலை பாடியிருப்பவர்கள் மனோ எஸ் ஜானகி.

0: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழை சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் எஸ் முருகன் அவர்கள். அமுது சுரபி மிஷன் இந்திரதனுஷ் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நீலப்பச்சை பாசியின் பயன்பாடு. பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 2:43. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திரை இசை. இளம் கிளியாக இவள் மடியில் வந்து தவழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மலலி செல்வத்தின் அழகில் மயங்கிவிட்டாள் இவள். இருவரும் பாடலின் படம் நினைவு சின்னம் பாடலை பாடியிருப்பவர் பி. சுஷீலா.

சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

ஆவாரம் பூக்களை தழுவி வரும் இனிய தென்றல் காற்று இவள் உள்ளத்தின் இனிய எண்ணங்களையும் தட்டி எழுப்பி சென்று விட்டதும் இருவரும் பாடலின் படம் மணமகளைவா பாடலை பாடியிருப்பவர் பி. சுஷீலா.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

நேர்களை தமிழ் நேர்களுக்கு பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நாம் என்ன செய்யலாம் என்பது குறித்து நேரலையில் நேர்கள் பங்கேற்று பேசலாம்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள் கருங்காலக்குடி 2 சென்டிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் சிங்கம்புணரி 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம் கடந்த

0: வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் காணப்பட்டது. அதிக அளவு வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.8 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் குறித்த அறிவிப்பு. தருமபுரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 26 தேதி, அதாவது இன்று, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. நாளை 27 தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். 28 தேதி முதல் 30 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 31 தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யலாம். ஆகஸ்ட் முதல் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 30 தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு. இன்று தொடங்கி 30 தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு இன்று தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 27 மற்றும் 28 தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 29 மற்றும் 30 தேதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்.

0: இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை மைகவ் இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகிற்கு எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோங்கா 2வது இடத்தில் உள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: நிலையத்தில் ஏற்பொழுது 3:03 நிமிடமாக சுவனி நாகர்கில் வானல் நிலையம் குமரி பண்பலை 101. நீர்நிலை காச்சலில் இனி விளம்பரம் இருப்பது தேநீர் நேரம். மேற்கிந்திய தேநீர் நேரத்தில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நாம் என்ன செய்யலாம் என்பது குறித்து நேரலையில் நேயர்கள் பங்கேற்று பேசலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நேயர்களை நீங்கள் தொடர்பு கொண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260 240 290 722 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903 257 0139. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த வகையில நம்ம உடம்ப ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுறோம். நம்ம பேச காத்திருக்கும் முதல் நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் தேநீர் நேரம்.
3: ஹலோ,
2: வணக்கம். யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு சார். நீங்க எல்லாம் இருக்கீங்களா?
3: ஆமா சார்,
2: சொல்லுங்க சார். உடலை ஆரோக்கியமா வச்சுக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க.
3: எண்ணெய்
2: புளியல்
3: குறைவு. வீட்டுல சமரல குளிக்கவே
2: மாட்டேன்,
3: சரியான
2: குளிச்சது
3: முடி ஒண்ணி தலை விட்டு போவாது. உடல் ஆரோக்கியமா இருக்கும் சொல்லிக்கொண்டு அதே நேரத்துல சாப்பாடு சாப்பிடலாம்.
2: சாப்பிடுவோம்
3: எண்பியில சாப்பிடுறது வேலைக்கு பார்க்கிறது. உடம்பு ஆரோக்கியம் இருக்கிறது முக்கியம். நம்ம உணர்வு சொல்லிக்கொண்டே
4: உடம்பு
2: ஆரோக்கியமா வச்சுக்கிறது என்ன செய்யலாம் அதை பத்தி கருத்துக்களை சொல்லுங்க.
4: கண்டிப்பா சார், அருமையான சலுகை கொடுத்திருக்கீங்க.
2: நன்றி சார்.
4: முதல்ல நம்ம வந்து உடற்பயிற்சி அப்படிங்கறது செய்யணும் சார். அது குட்டியா வாக்கிங்கா இருக்கலாம், ஜாகிங்கா இருக்கலாம், ரன்னிங்கா இருக்கலாம். அந்தந்த வயதிற்கு ஏற்றார் போல அந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத பண்ணணும். அப்ப உடல் ஆரோக்கியமா இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள்

0: இதெல்லாம் உட்கொள்ளணும்.
1: சரி,
0: நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமான உணவுகள் பெற்றோர்கள் கொடுத்து குழந்தைகளை வளர்ப்பாங்க. அந்த குழந்தைகள் வந்து நிறைய உணவுகள் அப்படிங்கறது ஃபாஸ்ட் ஃபுட்டா சாப்பிடாம அவங்க நம்ம சாப்பிட்டோம் இயல்பாகவே காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள்னா நல்லா இருக்கும். நிறைவாக பாத்தீங்கன்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் எவ்வளவு உடற்பயிற்சி இருந்தாலும் சரியான நேரத்துல அந்த தூக்கம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். இப்ப நல்ல ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கறது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கிடைக்குது அப்படின்னா அது வாழ்க்கைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சியோட உணவு உணவோடு சேர்த்து நல்ல
1: அளவான தூக்கம்
0: இது எல்லாமே தேவை சார்.
1: சரி சார், ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு பாராட்டுகள். நன்றி சார. நன்றி
0: நன்றி. வேலு சந்திரசேகர், வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். தேநீர் நேரம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் மணிகண்டன், செட்டியார் மடம்.
1: சரி சார், உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதை பத்தி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க.
2: உடம்பு ஆரோக்கியமா இருக்க வேண்டியது நம்ம ஆகாரங்கள் வந்து முட்டா
1: சாப்பிடணும்.
2: அதே நேரம் அளவு மீறி சாப்பிட்டா அமிர்தமும் நன்றி
1: சொன்னாங்க.
2: இந்த ஆகாரத்தை நம்ம எவ்வளவுதான் குறைக்கணும் அது தக்கன உடம்பு வந்து
1: கண்டிப்பா
2: இது வந்து உடம்பு எக்ஸசைஸ் பண்ணணும்.
1: என்ன பண்ணலாம் அத பத்தி
3: சொல்லுங்க. என்ன பலகாரம் சாப்பிடறதோட இந்த பழவகைனா நல்லா சாப்பிடலாம் சார். நம்ம கீரை அந்த மாதிரி ஐட்டங்களை எடுத்துட்டு தண்ணி நிறைய குடிக்கணும் சார்.
1: தண்ணி நிறைய குடிக்கணும்ங்கறீங்க. சரி,
3: ஆமா தண்ணி நிறைய குடிக்கணும் சார். தண்ணி நிறைய குடிக்கணும். அதே நமக்கு காலையில வந்து சுடு தண்ணி குடிக்கணும் சார். வெறும் வயசுல வயசு எம்டி ஐட்ல வந்து சுடு தண்ணி குடிக்கணும் சார்.
1: சரி,
3: அதுக்கு பிறகுதான் டீ காஃபி எல்லாம் குடிக்கணும் சார். அதுக்கு பிறகு நம்ம உடம்ப நல்லா ஹெல்த்தியா பாக்குறதுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் வாக்கிங் மூலம் போகணும், கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும், அளவு ஓடி சாப்பிடணும். எல்லாம் இந்த வெளியில உள்ள புட் ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிட அதிகமா சாப்பிடக்கூடாது சார். எப்பமா ஒருக்க சாப்பிடலாம் சார்.
1: ராசகி சாப்பிடலாங்கிறீங்க இல்லையா? அடிக்கடி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது.
3: அடிக்கடி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தான் சார் கேடு. ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கெல்லாம் சாப்பிடலாம் சார். அதே போல வீட்லயே நம்ம சமைச்சு சாப்பிடலாம் சார். காய்கறிகள்
1: அருமையா பகிர்ந்துகிட்டீங்க, பாராட்டுகள். நன்றிமா. நன்றி. நேர்களை தேதி நேரத்தில் வரும் பாடலின் படம் மெல்ல திறந்தது கதவு பாடலை பாடியிருப்பவர் சித்ரா.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28 தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் 4 வரை. இடம்
2: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
5: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சயம் பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
4: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
5: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
6: நிலையத்தில் ஏற்படுது 3:15 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேநீர் நேரம். நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் தேநீர் நேரம்.
7: வணக்கம் சார், நான் அருமனை கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
6: வணக்கம் சார. உடலை ஆரோக்கியம் வச்சுக் கொள்ள நம்ம என்ன பண்ணலாம், அதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க.
7: உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வதற்கு வைத்துக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய என்னன்னா, சுகர் இருந்தால் தான் சுத்தி கழுத முடியும். அதனால நம்ம உடம்ப வந்து கண்டிப்பா ஆரோக்கியமா வச்சிருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, காலையில எழும்பின உடனே சரியாக காலை கடன்களை கரெக்டா சரியா செஞ்சு முடிக்கணும். அது செஞ்சு முடிச்சாலே பாதி நோயும் போகும். அதுக்கப்புறம் வந்து உடம்பை சுத்தமா, எப்போதும் உடம்பை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது போக என்ன செய்யணும்னா, எல்லோருடன் அன்பாகவும் இனிமையாகவும் எளிமையாகவும் பேசி எளிய உணவுகளை உண்டு அன்பாக ஆனந்தமாக வாழணும்.
6: சரி சார், உங்களுடைய கருத்துக்கள் அருமையா சொன்னீங்க.
7: இது மட்டும் போதாது, உடலை எவ்வளவு நம்ம

0: ஆரோக்கியம், உடலை எவ்வளவு அன்பு ஆரோக்கியமா பேணுகிறோமோ அது போல உள்ளத்தையும் பேணணும். உள்ளத்தை பேணணும்னா என்ன செய்யணும்னா சார், படிக்கணும், நல்லா படிக்கணும். எவ்வளவுக்கு அவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உள்ள தெளிவுபடுறோம், ஆனந்தம் உண்டாகும். அதுக்கு என்ன செய்யணும்னா, அது படிச்சா மட்டும் போதாது, படிச்சபடி அதுபடி அதன்படி நடந்து வாழணும். அடுத்தவங்களுக்கு எடுத்துக்கட்டா காணும், நடக்கணும். நான் படிச்சதுல ஒண்ணு சொல்றேன், மடித்தலும் வேண்டாம். உலகம் படித்தது ஒழித்து விடும். உலகம் படித்த காரியங்களை நம்ம செய்யாம நல்லா போனாலே நம்ம அடுத்தவங்கள்ட அன்பாகவும் ஆனந்தமாகவும் இனிமையாகவும் பேசி பழகி வரும்போது நமது உடனும் உள்ளமும் ஆனந்தமாக இருக்கும். நன்றி.
1: நன்றி சார், நன்றி. வணக்கம் தேநீர் நேரம்.
2: சார் வணக்கம், நான் அகஸ்தீஸ்வரத்துல இருந்து பால்மணி பேசுறேன்.
1: வணக்கம் சார், நம்ம உடம்பு எப்படி ஆரோக்கியம் வச்சுக்கலாம் அதை பத்தி நம்ம கருத்து
2: பேசலாம். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முக்கியமாக உணவு கட்டுப்பாடு, அது இயற்கை உணவு, நல்ல காய்கறிகளை சாப்பிட்டு அவர் உடற்பயிற்சி, தன்னுடைய வேலைகளை அவரவர்களே செய்து கொண்டு இருந்தால் அது உடற்பயிற்சியாகி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்புறம் சுகாதாரம் பேணல், சுய மருத்துவம் கூடாது. உடலுக்கு ஏதாவது உபாதைகள் ஏற்பட்டால் மருத்துவரை அணுகி அதற்கான மருந்துகளை சாப்பிடுவது.
1: நமக்கு மருத்துவம் பார்க்க கூடாது.
2: சீரான தூக்கம், சீரான ஓய்வு, அது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முக்கியமான ஒன்று.
1: சரி சார்.
2: அப்புறம் தேவையற்ற பிரச்சனைகளில் ஈடுபட்டு மனதை குழப்பி கவலையை ஏற்படுத்தி ஆரோக்கியத்தை எடுத்துக்
1: கொள்ளக்கூடாது.
2: அதாவது தற்காலிக என்பதற்காக மது போதை மருந்துகளை பயன்படுத்தி உடலை
1: கெடுத்துக் கொள்ளக்கூடாது,
2: வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய பரிவார கருத்து.
1: ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொல்றீங்க சார். நிகழ்ச்சி பங்கேற்றதுக்கு பாராட்டுகள். நன்றி சார், நன்றி, நன்றி. வணக்கம் தேநீர் நேரம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
3: சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு அது ஆரோக்கியம் இருக்கு. நம்ம உடம்புல உள்ள துணிமணிகளை எல்லாம் கிழிஞ்சிருந்தாலும் சந்தையானாலும்
1: கசக்கி கட்டணும்.
3: அதே ஒரு அதே நமக்கு உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் தருது. அதே உள்ளமும் நல்ல மற்ற ஆட்களை பற்றி நினைக்காம அவங்க இவங்க வீட்டுள்ள எண்ணம் இல்லாம தன் வாழ்க்கையை தானே நடந்தால் நம்ம உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். சுவர் இருந்தா தான் சார்
1: சித்திரம்,
3: சுவர் இருந்தால் தான் சித்திரம் அந்த சித்திரம் எழுதுவதற்கு சுவர் நல்ல சுவர் நல்ல பலமாக இருக்க வேண்டும். சுவர் என்ன எல்லாமே தரமாட்டுள்ளதை போட்டுக்கட்டணும். அந்த சுவருக்குள்ளோடய செதலி அறியும், அது ஒரு மலையே நவுண்டு போயிடும். அந்த சுவர், அந்த சுவர் செல்லம்பல இருந்தாதான் சுத்திரம் எழுத முடியுமா. அது போக நம்ம உணவு வகைகளை நன்றாக சவை வாய் வாயில
1: வயிறு நிறைய சாப்பிட்டு
3: வயிறு நோவுதே குடையே குத்துவேன்னு நம்ம இருந்தா அது நமக்கு பெரிய ஆபத்து. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நிலைமையிலும் வந்து சேர்ந்துடும்.
1: நிச்சயமா
3: அந்த உணவு அந்த உள்ளக்கு இருந்து விஷம் ஆயிரும். விஷம் நம்ம இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கி அந்த உணவை ஒரே நேரம் சாப்பிட்டு அதை விஷம் ஆகி நம்ம திருப்பி அதை ஆஸ்பத்திரிக்கு போறதை விட அதை அளவா சாப்பிட்டு வளமோட வாழ வேண்டும்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க, பாராட்டுகள். நன்றிமா, நன்றி.
3: நன்றி சார், நன்றி.
1: வணக்கம் தேநீர் நேரம்.
4: இனிய பிற்பகல் வணங்கள், வணக்கங்கள். நல்ல நல்ல மரியாத நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், நம்ம உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறது நம்ம என்ன பண்ணலாம்?
4: உடம்பு ஆரோக்கியமா வைக்கிறது வந்து உணவு முக்கியம், ஆனா வந்து பசித்தே புசிக்க வேண்டும். அப்புறம் வந்து நம்ம பசி எடுக்கிறதுக்காக அந்த மாத்திரைகளை சாப்பிடாம நம்முடைய சொந்த தேவைகளே நம்முடைய அலுவல்களை நாமே செய்தால் நமக்கு இயற்கையிலேயே பசி வரத்தான்
1: செய்யும்.
4: அப்புறம் ஆரோக்கியத்திற்கு வந்து காலையிலே நாம எழுந்தவுடன் ஒரு கிளாஸ் குளிர்ந்த நீர் பருகலாம். அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிஞ்சு நல்ல நல்ல வெதுவெதுப்பான வெந்நீர் அருந்தலாம். அப்போ

0: வந்து நம்ம வயிற்றுல வந்து எந்த கழிவுகளும் இல்லாம எல்லாம் வெளியேறிவிடும்,
1: வயிறு சுத்தமாயிருங்க.
0: அப்படி சுத்தமாயிடும். அப்புறம் வந்து நமக்கு எளிதில் ஜீரணம் ஆகிய கீரை வகைகள் அப்பப்போ நம்ம அதாவது அந்த சீசன்ல கிடைக்கிற காய்கனிகளை நாம வந்து அருந்த வேண்டும். அப்புறம் வந்து உணவு சாப்பிடுறதுக்கு வந்து இடைவெளி விட்டுதான் அருந்த வேண்டும். அதாவது குறைந்தபட்சம் 4 மணி நேரமாவது ஒரு உணவு வேலைக்கு முடிந்தபோது அடுத்த உணவுக்கு
1: இடைவெளி இருக்கணும்,
0: ஆழ்ந்தமாக வேண்டும்.
1: சரி.
0: அப்படி அப்புறம் மற்ற குளிர்பானங்களை வந்து நாம வந்து குளிர்பானங்களை அருந்ததோட அந்த கனிகளை சுவைக்கும் போதே அந்த சத்து நமக்கு இயற்கையிலே கிடைக்கிறோம். அதனால நாம வந்து தனியாக உடற்பயிற்சி எதுவும் தேவையில்லை, நம்முடைய பணியை நாமே செய்யும் போது உடற்பயிற்சி கிடைக்கிறது. அப்புறம் டூ வீலர்கள் அப்புறம் வந்து வண்டிகள்ல தான் போவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்காம அப்பப்ப நடந்து கூட பண்ண கூட இயற்கையிலேயே நமக்கு வந்து நடை பயிற்சி கிடைக்கும், உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும், செம்பாக இருக்கும்.
1: ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு பாராட்டுகள். நன்றி சார். நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
1: நேர்களை தேதி நேரத்தில் இனிவரும் பாடலின் படம் நானே ராஜா நானே மந்திரி. பாடலை பாடியிருப்பவர் பி சுசீலா ஜெயச்சந்திரன்.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: என்னடி எங்க வரணும் அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல 1 பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா. ஆமா, செய்கூலி எவ்வளவு? ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
4: வா வா, சீக்கிரம் போகலாம்.
5: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
6: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
7: நேர்கள் கேட்டு சொல்லிருப்பது தேநீர் நேரம். நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் தேநீர் நேரம்.
8: தேநீர் நேரம், வணக்கம் சார். நான் ஏர்வாடியில இருந்து சுல்தானி பேசுறேன்.
7: சொல்லுங்கம்மா, நம்ம உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறது நம்ம என்ன பண்ணலாம், அதை பத்தி நம்ம கடத்து கிளாஸ் சொல்லுங்க.
8: ஆரோக்கியத்திற்கு காலையில் முதலில் வெதுவெதுப்பான நீர், அதாவது ஒரு 60 வயசு உள்ளவங்கன்னா 1 லிட்டர் தண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளவங்க எல்லாம் ஒரு 500 லிட்டர்
7: தண்ணி
8: கட்டாயம். வெளிய போனா போனா நமக்கு இந்த சூரியனுடைய கதிர், அந்த செங் கதிர் நமக்கு அழகா நம்ம மேல விழும். அது நமக்கு விட்டமின்
7: நிறைய கிடைக்கும்.
8: அந்த அது நமக்கு வேற ஃப்ரெண்டோட போகும்போது சிரிக்கணும், நல்லா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு
7: கண்டிப்பா.
8: அது போட்டு நல்ல நம்ம சிரிக்க வேண்டும். வேற காலையில் எப்பவுமே ஆவியில் வேக வைத்ததை சாப்பிட வேண்டும். அதே மாதிரி இரவும் ஆவியில் வேக வைத்ததை சாப்பிட, மத்தியான சாதம் சாப்பிடுவோம்
7: கண்டிப்பா.
8: இப்படி நம்மளுக்கு கண்ட்ரோல்ல கொண்டு போன. ஆனா அந்த நம்ம அதுக்கு பிறகு அந்த 40 வயசாலே பிரசவம் தெரியுது, அந்த மருந்தை தவறாமல் சாப்பிட வேண்டும். மறந்துரும், மருந்து போட எனக்கெல்லாம் மறந்துடும். சில
7: சமயம்
8: பால்ல மருந்து மத்தியானம் போட வேண்டியிருக்கும். அந்த மருந்தை நம்ம மறந்துட கூடாது. அதனால சாப்பிட்ட உடனே அந்த மருந்தை சாப்பிடணும் அப்படிங்கிற இதுமே நம்ம சாப்பிட்டு வந்து மருந்தை சாப்பிட வேணும். உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம சேர்த்து சரி ஆத்திருக்கீங்கன்னா அங்க அதுக்குள்ள ஹை ஆயிரும் பிபி
7: கண்டிப்பா,
8: சுகர் கூடிரும். இந்த மருந்தை ஒழுங்கா சாப்பிட வேண்டும் சார்.
7: கண்டிப்பா. உங்க நிகழ்ச்சி பங்கு உங்களுக்கு கடத்துக்கு அருமையா சொன்னீங்கம்மா, பாராட்டுக்கள். நன்றிம்மா, நன்றி
8: நன்றி நன்றி.
7: வணக்கம் தேநீர் நேரம். வணக்கம் தேநீர் நேரம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, நம்ம உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி, சொல்லுங்க.
9: காலையில் குளிர்ந்த நீராடுவது உடலுக்கு நல்லது. கீரை வகைகள், தானிய வகைகள், பழைய சாதம் இவை சாப்பிடுவது உடலுக்கு அழகும் வலுவும் கொடுக்கிறது. அப்புறம் உடற்பயிற்சி செய்வது அதிக உடல் உழைப்பு, உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. தியானம் செய்வது, சரியான வேளையில் சாப்பிடுவது, அடிக்கடி நீர் குடிப்பது, இந்த பழக்கங்கள் இருந்தாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த நோயும் நம்மை

0: அணுகாது.
1: சரிம்மா.
0: அப்புறம் மனம் நிம்மதியும் வேண்டும்.
1: ரொம்ப அருமையாக உங்களுக்கு கருத்துக்களை சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கு பாராட்டுகள். நன்றிம்மா, நன்றி.
0: நன்றிகள் பாரு.
1: வணக்கம், தேநீர் நேரம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்?
2: காய்கறி சோறு அதிகம் சேர்க்க விட காய்கறி சேர்த்தா உடம்பு நல்லதா இருக்கும். தேவைப்பட்டா சுகர் இல்லைன்னா பழங்க சாப்பிடலாம். அப்புறம் சர்க்கரை அதிகமா இருக்கக்கூடாது, சர்க்கரை கூட குறைக்கணும். கொழுப்பு சத்தானா கொழுப்பு வந்து குறைஞ்சிடும். அடுத்தது போதுமான தண்ணீர், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணீர் குடிச்சாலே நம்ம காயில் ஜாயிண்ட்ல இருந்து வலிய வராது.
1: தண்ணீர் குடிச்சா போதுங்கிறீங்க?
2: தண்ணி குடிச்சாலே கால் முட்டு கை முட்டுலாம் வலி கண்டிப்பா வராது. தினம் ஒரு 10-30 நிமிஷம் நடைபயிற்சி செய்யணும். அது பிறகு நடைபயிற்சியும் அதனால மன அழுத்தம் குறையுது. தியானம் செய்யணும், தியானம் முக்கியமா பண்ணுது.
1: ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க, பாராட்டுக்கள். நன்றி,
2: நன்றி.
1: வணக்கம், தேநீர் நேரம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. யாருமா?
3: வீட்டு தோட்டத்துல இயற்கை காய்கறி.
1: ஹலோ, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
3: பூதப்பாண்டி.
1: சரிம்மா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
3: இயற்கை காய்கறி எல்லாம் சாப்பிடணும் சார். வீட்டு தோட்டத்துல உள்ள காய்கறி, கீரை வகைகள் சாப்பிடணும்.
1: சரி.
3: ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்த்து சிறுதானிய வகைகளை எடுத்துடலாம். யோகா பயிற்சி பண்ணணும் சார்.
1: சரி.
3: தண்ணி, மண்பார தண்ணி நிறைய குடிக்கணும். பாதி சாப்பாடு பாதி
1: தண்ணீர் இருக்கணும். அரைவேறு சாப்பாடு அரைவேறு தண்ணி இருக்கணுங்கிறீங்க இல்லையா? சரி.
3: உடற்பயிற்சி பண்ணணும். நடைபயிற்சி, 1 மணிக்கு நடைபயிற்சி பண்ணணும்.
1: சரிம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்கள் அருமையா சொன்னீங்கம்மா, பாராட்டுகள். நன்றிம்மா, நன்றி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் இங்கேயும் ஒரு கங்கை. பாடலை பாடியிருப்பவர்கள் பி. சுசீலா, கங்கை அமரன்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். இன்றைய தேநீர் நேரத்தில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நாம் என்ன செய்யலாம் என்பது குறித்து நேர்லையில் நேயர்கள் பங்கேற்று பேசலாம். நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், தேநீர் நேரம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நான் மல்லிகா முளமுத்துன்னு பேசுறேன்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க. உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கோங்க, என்னென்ன பண்ணலாம் அதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க.
1: மருந்துனா வேண்டாம், யாக்குத்தி அச்சது அறிந்து உணின் எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து வைகரை புயல் எழுதுன்னு சொல்லிருக்காங்க. பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எழுந்திரணும். அப்படின்னாதான் நம்மள அமைதியான நேரத்துல யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் இந்த மாதிரி செய்ய முடியும். அப்பவே நம்ம உடம்பு ஃப்ரெஷ் ஆயிரும். அந்த நாளுக்குரிய வேலைகள் எல்லாத்தையும் சுறுசுறுப்பா செய்ய முடியும். சூரிய உதயத்துக்கு முன்னாலேயும் சாப்பிட கூடாது, பின்னாலையும் சாப்பிட கூடாது. சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகும்
0: சாப்பிட கூடாது. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிட கூடாதுங்கிறீங்க இல்லையா?
1: ஆமா, காலையில 6 மணிக்கு முன்னாலையும் சாப்பிட கூடாது, சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு. ஏன்னா முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, அதனாலதான் அவங்க ஆரோக்கியமா நீண்ட நாள் வாழ்ந்தாங்க.
0: சரி சரி.
1: எந்த உணவையும் சமைச்சு 3 மணி நேரத்துக்குள்ள
0: சாப்பிடணும்.
1: ஆமா, 3 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணும். அது மாதிரி அசைவம் சாப்பிடுறதுல இருந்தாச்சுன்னா, எந்த உயிரினமா இருந்தாலும் அது அதை சாவடிச்சு 3 மணி நேரத்துக்குள்ள சமைச்சு சாப்பிடணுமா. அதுக்கு பிறகுதான் அந்த உணவு வந்து விஷமாயிரும். அது மாதிரி காய்கறிகளையும் செடியிலிருந்து பறிச்சு 3 நாள் தான் வச்சிருக்கணும். அதுக்கு மேல வச்சிருந்தாச்சுன்னா அதுவும் வேணும், அது தின்னானது. இதே மாதிரிதான் பழங்களும் நம்ம வந்து அதே மாதிரிதான் செய்யணும். சாப்பிடுறது அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு எம்டி,
0: காலியா இருக்கணும்.
1: ஆமா, காலியா இருக்கணும். அப்பதான் அந்த உணவு வந்து அந்த வயிற்றுக்குள்ள புரண்டு நல்லா ஜீரணம் ஆகுறதுக்கு வழிவகை. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே நிறைய நிறைய ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதெல்லாம் சேரணும். சேரதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதனாலதான் காலையில சீக்கிரமா எழும்பி இந்த பயிற்சிகள் எல்லாம் செஞ்சுட்டோம்னா அதெல்லாம் கரெக்டா போகும். அப்ப வந்து நமக்கு வந்து எந்த நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா வளரும்.
0: சரிம்மா, ரொம்ப அருமையான நிகழ்ச்சியில பங்கேற்ற கருத்துக்களை சொன்னீங்க, பாராட்டுகள். நன்றிம்மா. நன்றி,
1: நன்றி.
0: வணக்கம், தேநீர் நேரம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரு, எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க.
2: ஜான் லட்சுமிபுரத்துல இருந்து.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறது நம்ம என்ன செய்யலாம்?
2: நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதாவது மனிதன் வாழ்வதற்கு அதாவது இரவு 8 மணிக்கு நேரம் தூக்கம் கட்டாயம் அவசியம். பகல் தூக்கம் தேவையில்லை. தூக்கம் நல்லா இருந்தாலே ரத்த கொதிப்பு, சுகர் ஒன்றும் வியாதி வராது. அது மாதிரி அவனை நல்ல ஒரு 3 லிட்டர் டெய்லி தண்ணி குடிக்கணும்.
0: தண்ணீர் குடிக்கணும்.
2: பழ வகைகள், இயற்கை

0: உணவு வகைகள் எல்லாம், அதாவது பேலன்ஸ் டயட் சொல்லுவாங்க இல்லையா,
1: இந்த
0: உணவுகளை
1: சாப்பிட்டு சரிவிகித உணவு,
0: ஆமா, அது நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். அது மாதிரி தேவையற்ற பேக்கரி ஐட்டம், எண்ணெயில பொரிச்ச உணவுகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். இந்த மாதிரி உடற்பயிற்சி, உடற்பயிற்சி நம்ம வீட்டு வேலை செய்தாலே போதும், வீடை கிளீன் பண்ணதும் காய்கறி தோட்டம் நடத்தாதே நல்ல உடற்பயிற்சி, வேர் வயசு இந்த மாதிரி வேலை செய்தாலே அது உடலுக்கு நல்ல உடற்பயிற்சி.
1: ரொம்ப
0: நல்ல தியானங்கள், நல்ல புக்குகள் படிக்கிறது, நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோடு நல்ல பேசுறது, நல்ல விஷயம் மன விட்டு சிரிச்சு பேசும்போது நம்ம மனதுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும். இப்படி நம்ம வாழ்ந்து
1: வணக்கம். தேநீர் நேரம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. உடம்பு ஆரோக்கியம் வச்சு என்ன பண்ணுங்க?
2: உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, உடற்பயிற்சி தேவை. அந்த உடற்பயிற்சிக்கு என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு உடற்பயிற்சியே தேவை. இளமையா நோய் அதாவது எவ்வளவு கடினமான வேலைகளை நான் மிதிவண்டியில போய் தான் பார்ப்பேன். மிதிவண்டியா எனக்கு தெரியுமாரி, ஆமா, அக்காரணத்துல மிதிவண்டி வைக்கும்போது உடம்புல உடம்புல உள்ள அத்தனை நரம்புகளும் எலும்புகளும் வேலை செய்யும், நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம். அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் சில இடங்கள் வீட்டுல பார்த்து குறைக்கும். ஓடுற ரோட்ட எல்லா நோய்க்குமே அது என்ன இறங்க காரணம் இந்த மிதிவண்டி.
1: சரி சார், அது ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சியா இருக்கும் இல்லையா?
2: எல்லா நோய் நொடிகளும் பறந்து போயிடுங்க.
1: சரி சார், நிகழ்ச்சி பங்கிட்டு கருத்துக்களை சொன்னீங்க, பாராட்டுக்கள். நன்றி சார், நன்றி. வணக்கம். தேநீர் நேரம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: ராஜேந்திரன்.
1: சொல்லுங்க சார், உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கலாம், என்ன பண்ணலாம் சொல்லுங்க.
3: உடலை ஆரோக்கியமாக வச்ச பல வழிகள் இருந்தாலும் முதலில் நல்ல சுகாதாரமான காற்றோட்டமான இடத்தில் வசிக்க வேண்டும். இரண்டாவது உணவுகளுக்கு மிகவும் அவசியம். அப்புறம் உப்பு சத்துக்களை கொஞ்சம் குறைக்கணும் உடம்புல. தண்ணீர் நிறைய குடிக்கலாம், பிரச்சனை அதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அப்புறம் எண்ணெய் பலகாரங்களை தவிர்ப்பது நல்லது.
1: சரி.
3: அப்புறம் நல்ல மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும், எப்போதும் ஒரு புன்சிரிப்பு முகத்தில் இருந்தால் ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உடம்புல.
1: சரி சார்.
3: டாக்டர்கிட்ட மருந்து வாங்க செல்லும் போது அதற்குண்டான நோய்களுக்கு தகுந்த போது மருந்தை சரியாக உட்கார வேண்டும். அப்புறம் அந்த சிறுதானியங்களை சாப்பிடுவது உடம்புக்கு
1: மன
3: மகிழ்ச்சி தரும். அதனால எல்லா விதைகளையும் கடைபிடி, இன்னும் நிறைய இருக்கு சொல்லிட்டே போலாம், ஆனா டைம் தெரியாது.
4: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜி மார்ட் ஃபர்னிச்சரின் மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ், எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், இஎம்ஐ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
8: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
9: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
8: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
10: இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாரு கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல

0: மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
1: பை கேர்ள்ஸ், எங்க போற? கேக்லியா? நோ ஷேரிங்.
0: ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: போன் 233-066.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்கரங்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
6: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி. பாடலை பாடியிருப்பவர்கள் ஜெயச்சந்திரன், பி. சுஷீலா.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
5: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடித்திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடித்திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: நிலையத்தில் இருக்கும் பொழுது 3:54 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், தேநீர் நேரம். வணக்கம், தேநீர் நேரம்.
5: ஹலோ, வணக்கம் பண்மலை. வணக்கம் சார்.
4: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
5: பூதபால்ல இருந்து முத்துலட்சுமி சார்.
4: சொல்லுங்கம்மா, உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதை பத்தின கருத்துக்களை சொல்லுங்க.
5: உடம்பு ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு நம்ம சுயமாகவே மருந்துகள் எடுக்க கூடாது.
4: இப்ப
5: நிறைய பேரு தலைவலி காசு எல்லாம் நேர மெடிக்கலுக்கு போவாங்க. அவங்க இருக்க பிரச்சனைகளை சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால ஆள்பட அவங்களுடைய உடல் நலம், குடல் அந்த மாதிரி கெடுதல் வரும். அடுத்து காலையில எந்திரிக்கலாம் சார். எந்திரிச்சு அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு நம்மளுடைய வேலைகள் என்ன, அதை பத்திதான் சிந்திக்கணும். நம்மளுடைய வீட்டு வேலை, பிள்ளைகள் வேலை, வீணாட்டு நம்ம மனசுல வேற காரியங்களை புகுத்தும் போது அது உடலையும் கூட என்ன செய்யணும், பாதிக்கலாம்.
4: கண்டிப்பா கண்டிப்பா,
5: அதுதான் முக்கியம். நம்ம உடலுக்கு வேண்டி சாப்பிடுவோம், தண்ணி குடிக்கும், கீரை சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிடுவோம்.
4: வணக்கம், தேநீர் நேரம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க.
6: நான் கிழக்காட்டுல இருந்து தேன்
4: பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
6: அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் சார். அண்டமே இப்ப வந்து பொலிஷனா தான் இருக்கு. அப்ப நம்ம அந்த பொலிஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னாச்சுன்னா அதிகாலையில கொஞ்சம் ஏதாவது பண்ணிடணும்.

0: கிட்டத்தால முக்கியமா என்னன்னு நம்மளுக்கு உடம்புக்கு அனைத்து உறுப்புகளுக்கும் செயல்படக்கூடியது நிச்சயம் சைக்கிள் தான். அப்ப வாரத்தில் ஒரு நாளாவது ஏதாவது குளங்கள்ல போய் கொஞ்சம் நீங்கணும், அல்லது ஒரு வாரத்துல ஒரு நாளாவது ஒரு 2 கிலோமீட்டராவது சைக்கிள் மதிக்கணும்.
1: சரி சரி.
0: இவ்வளவு அதை விட பெருசு என்னன்னா, இந்துக்கள் வந்து ஒரு தோப்பு கரணும், கிறிஸ்தவர்கள் வந்து முட்டு போட்டு ஜபம், முஸ்லீம்கள் வந்து நமாஸ்,
1: சரி,
0: இந்த மூணையும் ஒழுங்கா சேர்த்துட்டாலே போதும்.
1: கண்டிப்பா
0: நம்ம தோப்பு கரணம் போடுறதுல ஏறத்தாழ அனைத்து உறுப்புகளும் செயல்பட
1: ஆரம்பிச்சிடும். நிச்சயமா.
0: அதே மாதிரி அந்த முட்டு போட்டு ஜபம் பண்ணதுலயும் அதுலயும் அனைத்து உறுப்புகளும் அந்த ஜாயிண்ட்கள் எல்லா ஜாயிண்ட்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
1: சரி சரி சரி.
0: அப்புறம் நமாஸ் பண்ணது அதோட பெருசு.

0: சரி சரி சரி.
1: அப்புறம் நமாஸ் பண்ணது அதோட பெருசு. அப்ப இந்த இப்படி நம்ம அண்டத்தில் உள்ளதான் பண்ற மாதிரி அந்த அண்டம் வந்து போலீஸ் ஆயாச்சு. நம்ம அதுக்கு ஒரு ரெமடி என்னன்னா அதிகாலை ஒரு 5 மணிக்குள்ள, அதுக்குள்ள ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சியோ ஒரு சூரிய நமஸ்காரமோ ஒரு சின்ன சின்ன அசைவுகளோ பண்ணிட்டாலே உடல் ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும்.
0: சரி சார், நிச்சய பஞ்சகாரத்துக்குள்ள சொன்னீங்க, பாராட்டுக்கள். நன்றி சார், நன்றி.
1: நன்றி அம்மா, நன்றி.
0: வணக்கம். தேநீர் நேரம். மேலும் இன்னொரு பாடலின் படம் சூரசங்காரம். பாடலை பாடியிருப்பவர் சித்ரா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய தேநீர் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை MyGov இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர்

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகிற்கு எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் நேரிட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாஹத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியான் லியூக் மெண்டோங்கா முதலிடத்தில் உள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 4:03. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம். '2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இந்திய மொழி பாடப்புத்தகங்களை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு முக்கியமான முயற்சியாக பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம், இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் கல்வியில் பிராந்திய மொழிகளை மேம்படுத்துவதற்காக பள்ளி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வி பொருட்களை வழங்க உதவும். இதனால் மொழி இடைவெளியை குறைத்து மாணவர்கள் தங்கள் பாடங்களை நன்கு புரிந்து கொள்ளவும், வெவ்வேறு மொழியியல் பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் பயனடையவும் உதவும். மொழியியல் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கும் அதே வேளையில் கல்வியில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கும் அரசாங்கத்தின் உந்துதலுடன் இந்த திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. பாரதிய பாஷா புஸ்தக் திட்டமான இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் படிப்பு வளங்களை வழங்கும். இது அஸ்மிதா, ஆக்மெண்டிங் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இன் இந்தியன் லாங்குவேஜஸ் த்ரூ டிரான்ஸ்லேஷன் அண்ட் அகடமிக் ரைட்டிங். அதாவது மொழிபெயர்ப்பு மற்றும் கல்வி எழுத்து மூலம் இந்திய மொழிகளில் ஆய்வுப் பொருட்களை மேம்படுத்துதல் முயற்சியை நிறைவு செய்கிறது. இது அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய மொழிகளில் 22,000 புத்தகங்களை உருவாக்க உதவும். பள்ளிகள் மற்றும் உயர்கல்வியில் உள்ள பாடப்புத்தகங்கள், கற்றல் பொருட்கள் பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆன்லைனில் கிடைக்கும். இந்த திட்டம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனான பல்கலைக்கழக மானியக்குழு UGC மற்றும் கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாரதிய பாஷா சமிதி ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாக இருக்கும். இந்த திட்டமானது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், வணிகம், சமூக அறிவியல் போன்ற பாடங்களில் கவனம் செலுத்தும். டிஜிட்டல் வளங்கள் மற்றும் ஆய்வுப் பொருட்கள் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் மின் கற்றல் தளங்களான EPG பாட்சாலா, தீக்ஷா மற்றும் இந்திய தேசிய டிஜிட்டல் நூலகம் ஆகியவற்றில் கிடைக்கும். பல இந்திய மொழிகளில் டிஜிட்டல் கல்வி வளங்களை வழங்குவது மொழி சார்ந்த கல்வியை வலுப்படுத்தும். மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்கும் வாய்ப்பையும் வழங்கும். தாய்மொழி அல்லாத பிற மொழிகளில் சிக்கலான பாடங்களை புரிந்து கொள்ள சிரமப்படும் மாணவர்களுக்கு இது மிகவும் உதவும். இது மாணவர்கள்

தங்களுக்கு விருப்பமான மொழியில் உயர்கல்வியை தொடர வழிவகை செய்யும், வேலைவாய்ப்புகளை மேம்படுத்தும். பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம் இந்திய மொழிகளில் உயர்தர கல்வி பொருட்கள் மற்றும் புத்தகங்களை வழங்குவதனால் மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. டிஜிட்டல் கற்றல் புதுமைகளை ஊக்குவிக்கும் அதே வேளையில் பல்வேறு மொழியியல் பின்னணிகளைச் சேர்ந்த மாணவர்களிடையே மொழி இடைவெளியையும் இது குறைக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 50,000 அடல் டிங்கரிங் ஆய்வகங்களை அமைப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இளம் மனங்களிடையே ஆர்வத்தையும் அறிவியல் மனப்பான்மையையும் வளர்ப்பதற்கு இந்த திட்டம் உதவும். இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டத்தால் கற்றல் மற்றும் வெற்றிக்கு மொழி இனி ஒரு தடையாக இருக்காது.

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
2: கார்கில் விஜய் திவஸ் சிற்றுரை கேட்கலாம்.
3: நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக தங்கள் உயிரையும் தியாகம் செய்து நாட்டை காத்த வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் முக்கியமான நாள் கார்கில் விஜய் திவஸ் ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26 இந்தியா முழுவதும் கார்கில் விஜய் திவஸ் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் இந்திய ராணுவ வீரர்களின் துணிச்சல், தியாகம் மற்றும் நாட்டுப்பற்றை நினைவுபடுத்துகிறது. 1999 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே கார்கில் பகுதியில் போர் நடைபெற்றது. ஜம்மு மற்றும் காஷ்மீரின் கார்கில் மலைப்பகுதிகளில் பாகிஸ்தான் ஆதரவு படையினர் ரகசியமாக நுழைந்து முக்கிய இடங்களை கைப்பற்ற முயன்றனர். இதனை அறிந்த இந்திய ராணுவம் ஆபரேஷன் விஜய் என்ற நடவடிக்கையின் மூலம் எதிரிகளை எதிர்த்து வீரத்துடன் போராடியது. கார்கில் போர் மிகவும் கடினமானதாக இருந்தது. காரணம், அந்த பகுதி உயரமான மலைகளால் சூழப்பட்டிருந்தது. மிக குறைந்த வெப்பநிலை, பனிப்பொழிவு மற்றும் சவாலான சூழ்நிலைகளிலும் இந்திய வீரர்கள் தைரியமாக போராடினர். பல வீரர்கள் தங்கள் உயிரை நாட்டிற்காக அர்ப்பணித்தனர். இந்த போரில் பல வீரர்கள் தங்கள் அசாதாரண வீரத்தை காட்டினர். அவர்களில் கேப்டன் விக்ரம் பாத்ரா, மனோஜ்குமார் பாண்டே, கிரனடியர் யோகேந்திர சிங் யாதவ் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களின் வீரச் செயல்கள் இன்றும் மக்களால் பெருமையுடன் நினைவு கூறப்படுகின்றன. ஏதில் மாங்கே மோர் என்ற கேப்டன் விக்ரம் பாத்ராவின் வார்த்தைகள் இன்றும் நாட்டுப்பற்றின் அடையாளமாக கருதப்படுகின்றன. இறுதியாக ஜூலை 26, 1999 இந்திய ராணுவம் வெற்றியை பெற்று எதிரிகளை முழுமையாக வெளியேற்றியது. அதன் பிறகு அந்த வெற்றியை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் கார்கில் விஜய் திவஸ் கொண்டாடப்படுகிறது. கார்கில் விஜய் திவஸ் என்பது வெறும் நினைவு நாள் மட்டுமல்ல, அது நாட்டின் மீது அன்பு, ஒற்றுமை மற்றும் தியாகத்தின் அருமையை நமக்கு உணர்த்தும் நாளாகும். குடிமக்களாகிய நாம் வீரர்களின் தியாகத்தை மதித்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும். நாட்டை நேசித்து ஒழுக்கத்துடனும் பொறுப்புடனும் வாழ வேண்டும். நிறைவாக, நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த அனைத்து வீரர்களுக்கும் நமது மரியாதையையும் நன்றியையும் செலுத்துவோம். அவர்களின் தியாகம் என்றும் மறக்க முடியாதது.
2: கார்கில் விஜய் திவஸ் சிற்றுரை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 4:10. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
4: பழமொழியும் புதிய சிந்தனையும் வழங்குகிறார் செம்பொன்விலை கவிஞர் எம். சத்யநேசன் அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு பழமொழி, குண்டு செட்டியில் குதிரை ஓட்டுகிறான். சாதாரணமாக நாம் சொல்லுகின்ற பழமொழி தான் இது. நண்பர்கள் 4 உலக நடப்பு பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பரந்த எண்ணமும் உலக அனுபவமும் இல்லாமல் கிணற்று தவளை போல் வாழ்கின்ற ஒரு நபரை பற்றிய பேச்சு வந்தது. நண்பரில் ஒருவன் கூறினான், அவன் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுகின்ற நபராயிட்டே என்று. அதாவது, குறுகிய எண்ணமும் சிறிய அனுபவமும் கொண்டு வெளியுலக அனுபவம் இல்லாத ஒருதனை குறிக்க குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுகின்றான் என்ற பழமொழியை வழங்கப்படுகிறது. குண்டு சட்டி என்பது மண்ணாலாகிய வாயகின்ற ஒரு வகை பாண்டம். அலுமினிய எவர் சில்வர் பாத்திரங்கள் நடைமுறைக்கு வருவதற்கு முன் இவ்வகை சட்டிகளே பயன்பாட்டிற்கு உதவி வந்தன. இந்த குண்டு சட்டியில் குதிரையாகிய விலங்கை செலுத்துகிறான் அல்லது ஓட விடுகிறான். சட்டி வட்டமாக இருப்பதால் குதிரை வேறெங்கும் செல்லாது, வட்டமடித்துக் கொண்டே இருக்கும். அதாவது, செக்கு மாடு சுற்றி வரலாம், ஊர்வை சேராது என்பது போல. எனவே இப்பழமொழியின் பொருள் வெளிப்பாடு குறி

0: அதிக அளவில் உலக அனுபவமின்றி வாழ்கின்றான் என்பது. வள்ளுவர் கூற்றுப்படி சொன்னால் அரங்கிட்டி வட்டாடி என்று நிரம்பிய நூறின்றி கோட்டிக்கொடல். இதே கருத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் குண்டு சட்டியில் குதிரையை ஓட்டுவது போல என ஐகாரத்தை சேர்த்து பழமொழியை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் இப்பழமொழியை நாம் அப்படி வழங்குவதில்லை. மாறாக குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுகிறான் என்று ஐகாரம் இல்லாமல் வழங்குகின்றோம். அப்படியானால் இப்பொழுமொழிக்கு ஏற்புடைய பொருள்தான் என்ன? குண்டு செட்டி என்றால் மண்ணால் ஆகிய சிறிய சட்டிதான். குதிர் என்றால் மண்ணால் செய்த உயரமான தாளி. இப்பாண்டம் உயரமாகவும் அளவில் பெரிதாகவும் மேல் பகுதி குறுகலாகவும் நடுப்பகுதி அகன்றும் அடிப்பக்கம் சிறுத்தும் இருக்கும். அடிப்பாகத்தில் ஒரு துவாரம் காணப்படும். ஆள் உயரமான தாளியில் தானியங்களை சேமித்து வைத்து தேவைப்படும் போது அடிப்பக்கம் உள்ள துவாரம் வழியாக எடுத்து விடுவார்கள். எங்கப்பன் குதிருக்குள் இல்லை என்ற பழமொழியில் வரும் குதிர் இதுதான். குண்டு செட்டிக்கும் குதிருக்கும் பெருத்த வேறுபாடு உண்டு. இரண்டும் மண்ணால் செய்ததை தவிர குண்டு செட்டி அளவில் மிகச்சிறியது, தட்டையானது. ஆனால் குதிரோ அளவில் மிக பெரியது, உயரமானது. குண்டு செட்டியாகிய சிறிய பாத்திரத்தில் அவ்வளவு பெரிய குதிரை ஒரு காலமும் செலுத்த முடியாது. அது சாத்தியமானதும் அன்று. எனவே சிறிய குண்டு சட்டியில் பெரிய உருவமுடைய குதிராகிய பெரிய பாண்டத்தை ஓட்டுகின்றான் அல்லது நுழைக்கின்றான் என்றால் அவன் மிக பெரிய பொய்யன், அண்டப்புலகன், ஆகாச பொய்யன் என்று பொருள். எனவே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறான் என்ற பழமொழிக்கு ஏற்புடைய பொருள் குறுகிய அறிவுடையவன் அல்லது உலக அனுபவம் இல்லாதவன் என்பதை விட நடக்காத ஒன்றை நடப்பிப்பதாகவோ மகா பெரிய பொய் சொல்வதாகவும் கூறுகின்றான் என்பதே சிறந்த பொருளாகும். நேயர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன்.
1: இதுவரை கேட்டது பழமொழியும் புதிய சிந்தனையும். வழங்கியவர் செம்பொன்விளை கவிஞர் எம். சத்யநேசன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி SMS உங்கள் சாய்ஸ். நேயர்கள் SMS மூலமாக விரும்பி கேட்டுள்ள பாடல்களை பண்பலையில் நாம் எல்லோரும் கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடலாக வடசேரி முருகன் என்ற நேயரின் விருப்பமாக சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் மேலசங்கரன்குடி மணி என்ற நேயரின் விருப்பமாக நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு மனதின் குரல் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் கேட்கலாம். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் வெள்ளமடம் சாரதா என்ற நேயரின் விருப்பமாக உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல், மீனாட்சிபுரம் ஷைனி என்ற நேயரின் விருப்பமாக தூள் திரைப்படத்திலிருந்து.

0: மரபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் வெள்ளமோடி சிவா என்ற நேயரின் விருப்பமாக சொல்லாமலே திரைப்படத்திற்காக.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் காதல் கோட்டை திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நாகர்கோவில் நடராஜன்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல். மேற்கு சூரப்பள்ளம், சண்முகம், ஜெயந்தி ஆகிய நேயர்களின் விருப்பமாக சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவாக வடசேரி முத்து, ராமு, வேணி, சக்தி, ரத்னம் ஆகிய நேயர்களின் விருப்பமாக நாணயம் திரைப்பட பாடல்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளு தூக்கும் பிரிவில் இந்தியாவின் ரிஷிகாந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை மைகவ் இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகிற்கு எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.

0: ஹராரேயில் நடைபெற்று வரும் ஜிம்பாப்வேக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லூக் மெண்டோங்கா முதலிடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 5:03.

உற்றார் உறவினர்களின் வாழ்த்துக்கள் மழைபோல் பொழிய மலர் மாலை சூடும் மணநாளில் வாழ்த்துப் பாடலாய் அமைந்த இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் புலமைப்பித்தன் வரிகளில்

தனித்து நிற்கும்போதுதான் உணர்கிறோம் தனிமை மட்டுமே நிஜம் என்று. இல்லாத உறவு கையேங்கும் இந்த காவடி சிந்து, சிந்து வைரவி திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா பாடியது, இளையராஜா இசையில் வைரமுத்துவின் வரிகளில்

நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

நிலையத்தில் நேரம் 5:15. இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மக்களின் துயர் துடைத்து சொன்ன சொல்லை காப்பாற்றி சமமாய் நீதி கிடைக்கச் செய்த இந்த தலைவனுக்கு மகுடம் சூட்டும் பாடல்

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். 8903000505.

கரையோடு உறவாடும் அலை போல கடல் இருக்கும் வரை தொடரும் இந்த உறவு. நந்தவன தெரு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் என் சுரேந்தர், அருள்மொழி, உமாரமணன் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் ஆர் வி உதயகுமார்.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு மனதின் குரல் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் கேட்கலாம்.

எண்ணமெல்லாம் நீயாக வண்ண உலகில் மிதக்கும் மேகங்களாய் வானில் உலாவரும் கீதம். உயிரே திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி, எம் ஜி ஸ்ரீகுமார் பாடிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரகுமான், வரிகள் வைரமுத்து.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: பேச வந்த வார்த்தையும் ஓசையற்று போனது உன் விழிமொழியில். தொட்டி ஜெயா திரைப்படத்திற்காக கார்த்திக், பாம்பே ஜெயஸ்ரீ, அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் தாமரை.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழை சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் எஸ் முருகன் அவர்கள். அமுது சுரபி மிஷன் இந்திரதனுஷ் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நீலப்பச்சை பாசியின் பயன்பாடு. பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேர்கள்.

காத்திருந்த கனமான நிமிடமெல்லாம் காணாமல் போனது உன் ஒரு வார்த்தையில். ஐயா திரைப்படத்திற்காக கே கே சாதனா சர்கம் பாடிய பாடலுக்கு இசை பரத்வாஜ், வரிகள் பா விஜய்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார் கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். விட்டுவிட்டு துடிக்கும் இதயமும் விடாமல் துடிக்கிறது, யாரித்த பெண்தான் என்று. பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் பாடிய பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் நா முத்துக்குமார்.

ஏப்ரல் போடும் மழையில் உன் நினைவின் சாரல் என்னை நினைத்தே செல்கிறது. பாயும் புலி திரைப்படத்திற்காக திவ்யாகுமார், சாஷா திருப்பதி, டி இமான் பாடிய பாடலுக்கு இசை டி இமான், வரிகள் வைரமுத்து.

உலகமெல்லாம் ஆளும் ஆதி தமிழுக்கும் தமிழனுக்கும் பச்சத்தமிழ் உச்சிப்புகள் ஏறி சிறக்க வரும் இந்த தலைவனின் பாடல் கைலாஷ் கேர், சத்யபிரகாஷ், தீபக், பூஜா ஆகியோரின் குரல்களில் மெர்சல் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமான் இசையில் விவேக் வரிகளில் அமைந்த பாடல்.

0: நேர்களை கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். கேட்பதற்கு முன்,
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு,
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் சுங்கான் கடை நாகர்கோவில்.
4: உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
5: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
6: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
7: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
8: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
9: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்தியம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்தியம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
10: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
11: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
10: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: நேர்களை, நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையை

தொலைபேசி இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம் 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ மோகன். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சரம் எஸ் முருகன் அவர்கள். அமுத சுரபி மிஷன் இந்திரதனுஷ் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நீல பச்சை பாசியின் பயன்பாடு தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு மனதின் குரல் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் கேட்கலாம். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். 8:30 வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம், எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி, படைப்பு திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி. 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி, 10:05 ரவி வாசரிய அகில பாரத சங்கீத் சபாவில் விதுஷி வர்ஷா அகர்வால் அவர்களின் சந்தூர் இசை கேட்கலாம். 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க அற்புத மனிதர் அப்துல் கலாம் வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7 மணிக்கு வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 தென்குமரி தேனலை. தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள், நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாது கேளுங்கள் நேர்களை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

0: He assumed the charge as the education minister. Mr. Joshi was appointed to the post yesterday following the resignation of Dharmendra Pradhan. Mr. Joshi also continues to hold the portfolios of consumer affairs, food and public distribution, new and renewable energy. Soon after taking charge, he chaired a review meeting of the Education Ministry to assess the implementation of various schemes and key initiatives. Minister of State for Education Jayant Chaudhary and several senior ministry officials attended the meeting. The Indian embassy in Ukraine today said that it is closely monitoring the situation following the incident involving the cargo vessel MV Aegean Ragnar, which was struck at the port of Odisha yesterday. The embassy said that four Indian nationals were on board the vessel. It added that two of them have been confirmed safe, while information about the other two is still awaited. The embassy further said that search and rescue operations are underway and that it is in constant touch with the concerned authorities. At the ongoing Commonwealth Games, India's Rishikant Singh Chamban won the silver medal in the men's 60-kilogram weightlifting event in Glasgow today. Rishikant lifted 121 kg in the snatch, setting a new Commonwealth Games record before Malaysia's Muhammad Ani Kasdan equaled the mark. Malaysia's Muhammad Ani Kasdan clinched the gold medal with the Commonwealth Games record total of 273 kg. The silver medal is India's second medal at this year's Commonwealth Games and first in an able-bodied event. Earlier, para powerlifter Jandu Kumar opened India's medal account with the bronze in the men's heavyweight event. And in men's cricket, India have set a target of 193 runs for Zimbabwe in the third and the final T20 international of series in Harare. Opting to bat, India posted 192 for 5 wickets in their allotted 20 overs. Vaibhav Suryavanshi starred with bat, scoring 81 of 49 balls, while Ishan Kishan contributed 29 of 26 deliveries. For Zimbabwe, Brad Evans took 2 wickets. India made 2 changes to the playing 11, with Suryansh Hegde and Ashok Kumar replacing Shivam Dubey and Prince Yadav. And with that, we end this news bulletin.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற கொடுமையாய், இரவு பொழுதின் இனிமையாய், என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள். நாகர்கோவில் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இணைந்து நடத்தும் நிதி ஆப்கே நிகத் 2.9 மற்றும் சுவிதா சமாகம் எனும் குறைதீர்ப்பு முகாம் நாளை காலை 10 முதல் மாலை 4 வரை ரயில்வே இன்ஸ்டிடியூட் ரயில்வே சுகாதார பிரிவிற்கு அருகில் நாகர்கோவில் கோட்டா ரயில் நிலையம், நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் 629002 என்ற இடத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. ஜூலை மாதம் 2025 நிதி ஆப்கே நிகட் 2.0 கருப்பொருள், புதிய இபிஎஃப் திட்டம், விஸ்வாஸ் திட்டம், பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு ஊக்கத்திட்டம், புதிய சிஐடிஇஎஸ் செயல்பாடுகள். மேலும் இன்னும் 3 மாதங்களில் 58 வயதை அடையும் உறுப்பினர்கள் ஓய்வூதிய ஆவணங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான சந்தேகங்களை வைப்பு நிதி உங்கள் அருகில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் வெள்ளிச்சந்தை ஆ வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் மக்கள் தொடர்பு முகாமிற்கான முன்னோடி மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி வருகின்ற 29 தேதி புதன்கிழமை அன்று வெள்ளிச்சந்தை ஸ்ரீ பத்மநாபா திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு முகாம் ஆகஸ்ட் மாதம் 13 தேதி அன்று நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர், மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர், நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரால் காலை 10 முதல் மதியம் 1 வரை முன்னோடி மனுக்கள் பெறப்படவுள்ளது. எனவே வெள்ளிச்சந்தை ஆ வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரி 2026-2027 முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 ஆண்டு நேரடி மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு. நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 31 தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடி

வழியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித் தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சார்ந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓய்வூதியம் பெற பதிவு செய்யலாம் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் சுற்றுலா மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் பணிபுரியும் தகுதியுடைய அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 60 வயதை எட்டிய பின் மாதந்தோறும் 3,000 ரூபாய் உறுதியான ஓய்வூதியம் வழங்கும் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தில் 18 வயது முதல் 40 வயதுக்குட்பட்ட தகுதியுடைய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சேர்ந்து பயனடையலாம். சுற்றுலா வழிகாட்டிகள், ஒருங்கிணைப்பாளர்கள், வாகன ஓட்டுநர்கள் மற்றும் போக்குவரத்து சேவை வழங்குநர்கள், விடுதி மற்றும் விருந்தோம்பல் துறை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், கைவினை கலைஞர்கள், தெருவோர வியாபாரிகள், கைவினைப் பொருள் உற்பத்தியாளர்கள், உணவக மற்றும் உணவு சேவை வழங்குபவர்கள், மேலும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய பிற சேவைகளை வழங்குவோர் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யலாம். தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களுக்கும் தங்கள் ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கிக் கணக்கு புத்தகம் மற்றும் செல்போன் எண்ணுடன் அருகில் உள்ள பொது சேவை மையத்தை அணுகி இத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 6:15.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, வந்தே மாதரம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 மெல்லிசை கேட்கலாம். நேயர்களே, கேட்பதற்கு முன்
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
1: 4233066.
3: மற்றும்
4: நாகர்கோவில்
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
7: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
8: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
7: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
8: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
9: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
10: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
9: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
10: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
9: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
10: போன் 7358737358.
11: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
12: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ்பெற்ற நமது சத்யம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை நாகர்கோவில்.
13: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
0: மெல்லிசையில் இப்போது மனோன்மணி சங்கர்குமார் கல்யாணி பாடிய பாடல்.

0: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
1: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
6: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
7: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
8: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டிஜிமார்ட்னா சொல்ல வேணும். டிஜிமார்ட்டில் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். LED ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70% வரை தள்ளுபடி. மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு தள்ளுபடி. EMI மற்றும் அட்டகாசமான பரிசுகள். உங்கள் மனம் கவர்ந்த வீட்டு உபயோக பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்க நம்ம டிஜிமார்ட்டுக்கு வாங்க. இடம் ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட்டக்கலை.
9: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
10: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
11: என்னடி எங்க வரணும்?
12: அக்கா, திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேல ஃப்ரீயா கொடுத்தாங்கக்கா. ஆமா, செய்கூலி எவ்வளவு? ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
13: வா வா, சீக்கிரம் போகலாம்.
14: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
15: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
16: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
15: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
16: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
17: நாகர்கோவில்.

0: சோபாவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு மனதின் குரல் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் கேட்கலாம்.
2: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
2: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
3: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
1: மெல்லிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்

0: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மன் கி பாத் உரை மூலம் மக்களின் சேவைகளையும் சாதனைகளையும் பிரதமர் உலகறிய செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷிகாந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின் மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள்.
0: பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம்.

0: வாருங்கள்.
1: விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
0: நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். பி வி சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983 ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது.
1: இதேபோல் அறிவியல் ஒலிம்பியாடிலும் நமது மாணவர்கள் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார்.
0: நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள்.
1: கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார்.
0: மனம் நிறை நாட்டு மக்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். August 15 என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் August 15 முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை MyGov தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று வேலூர் அருகே சங்கரன்பாளையத்தில் பிரதமர் ஆற்றிய மன் கி பாத் உரையை பொதுமக்களோடு இணைந்து கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கார்கில் வெற்றி தினத்தை கொண்டாடுகின்ற இன்றைக்கு கார்கில் வெற்றி தினத்தில் பங்களித்த ராணுவ வீரர்களுக்கும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதோடு அவர்களுடைய வீரத்தை போற்றும் விதமாக உலகிற்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதே போல கிளாஸ்கோவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த போட்டியில் நம்மளுடைய பாரதத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்களுடைய பங்களிப்பை பற்றியுள்ள, அதே மாதிரி ஜப்பான் பேட்மிண்டன் போட்டியில் நம்மளுடைய சகோதரி பி வி சிந்து அவர்களுடைய வெற்றியை பற்றி இன்றைக்கு பேசுகிறோம். அதுபோல ஒவ்வொரு பகுதியிலும் மரம் நடுவதனுடைய அவசியம், நீரை சேமிப்பதனுடைய அவசியம், உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்கின்ற அல்லது உள்ளூர் பொருட்களை சந்தைப்படுத்துதல், மகளிர் சுய உதவிக்குழுவினுடைய பொருட்களை வெளி உலகத்திற்கு எடுத்து செல்வது, இப்படி இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியானது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நேரடியாக நம்மளுடைய தேசத்தினுடைய குடிமக்களுடன் கலந்து கொண்டு அவர்களுடைய சாதனைகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி நுகர்பொருள் வாணிப கிடங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நியாய விலை கடைகளில் முக அங்கீகாரம் மூலம் பொருட்களை வழங்கும் முறை பரிசோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும்

0: என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்தில் 74 மீனவர்களுக்கு செயற்கைக்கோள் தொலைபேசிகளை வழங்கி அவர் பேசினார். மீனவர்களின் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையிலேயே இந்த தொலைபேசிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைரேகையை புதுப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நகர்ப்புற வனப்பகுதியை உருவாக்கும் பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனைகளின் போது 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷிகாந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 60 கிலோ பளுதூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 200 மீட்டர் தொடர் நீச்சல் பிரிவில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லூக் மெண்டோங்கா முதலிடத்தில் உள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா மீண்டும் முதலிடத்தை பிடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மன் கி பாத் உரை மூலம் மக்களின் சேவைகளையும் சாதனைகளையும் பிரதமர் உலகறிய செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷிகாந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. திரை இசை கேட்கலாம் நேர்களே. முதலாவதாக கோடம்பாக்கம் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா, ஹரிணி பாடிய பாடலுக்கு இசை சிற்பி, வரிகள் விஜய் சாகர்,

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
3: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: திரையிசையில் அடுத்ததாக தாஸ் திரைப்படத்திற்காக ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் பா விஜய்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும்

0: ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோயில்.
0: போன் 233-066.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
5: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
6: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
7: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
8: திரை இசையில் அடுத்ததாக வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திற்காக கார்த்திக் சின்மயி பாடிய பாடல். இசை வி. செல்வகணேஷ், வரிகள் ந. முத்துக்குமார்.

0: நிறைவு பெற்றது திரை இசை.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7 மணி. என்னிசை நேரம் கேட்பதற்கு முன்,
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
3: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
2: போன் 233-066.
4: நாகர்கோவில்
1: GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
6: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
7: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
0: இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் இப்போது விஷ்ணுபிரியா பாடிய பாடல் கேட்கலாம்.

0: 7:10 ஆகாஷ்வாணி வேலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ மோகன்.
1: மத்திய மாநில அரசுகள் இயற்கை வேளாண்மை சாகுபடிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து விவசாயிகளை ஊக்குவித்து வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாரத பாரம்பரிய காய்கறிகள் மற்றும் விதை திருவிழா நடைபெற்றது. இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 2000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். திருவிழாவில் விதை பாதுகாவலர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டது. இயற்கை வேளாண்மை சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் பாரம்பரிய காய்கறி வகைகள், பழங்கள், பூக்கள், மூலிகை செடிகள், கிழங்கு வகைகள், கீரை வகைகள் என 8-க்கும் மேற்பட்ட விதை ரகங்கள் மற்றும் 300-க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதனை விவசாயிகள் பார்வையிட்டு அதிக அளவில் வாங்கி சென்றனர். விவசாயிகள் இயற்கை வேளாண்மை மற்றும் அங்கக வேளாண்மையை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி திரு சங்கர் தெரிவித்தார்.
2: மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மையை வந்து விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலியமா அவங்களுக்கு வந்து என்னென்ன பயன்பாடுகள் இருக்கும் அப்படிங்கறது வந்து நிறைய திட்டங்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்கு. காய்கறிகள் வந்து உரங்கள் போடாமையே வந்து பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மையில எப்படி எல்லாம் வளர்த்தலாம், எந்த மாதிரி லாபம் ஈட்டலாம், அந்த மாதிரியான புதிய தொழில்நுட்பங்களை நாங்க கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நஞ்சு இல்லாத விவசாயம், அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஆரோக்கியமான காய்கறிகளை உற்பத்தி செய்யறது எப்படிங்கறது வந்து நாங்க இந்த விழாவில் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
1: இயற்கை விவசாய திரு இளங்கோவன் கூறும்பொழுது
3: பாரம்பரிய விதைகள் வந்து காட்டுக்காக வந்திருக்கிறோம். இங்க நம்ம மட்டும் வந்து 300 ரகமான பாரம்பரிய நெல் விதைகளை வந்து நாங்க வந்து பாதுகாத்து வரோம். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இங்க கண்காட்சிக்கு பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து காட்சிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கிறோம்.
1: இளைஞர்கள் மற்றும் மாணவரிடையே போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் வேலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் அண்மையில் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரீலா அலெக்ஸ் கொடியசைத்து துவக்கி வைத்து போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டனர். பின்னர் போதைக்கு அடிமையாவதை தவிர்க்கவும் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் என்ற முழக்கத்துடன் மாரத்தான் ஓட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர்,
4: நீங்க மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எப்படி ஹெல்த் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம மைண்ட டைவர்ட் பண்ணி ஹெல்தி லைஃப் வாழணும் அப்படின்ட்டு யூ ஆல் ஹாவ் டு ஸ்டாண்ட் அஸ் அன் அம்பாசிடர். ஓகே, சோ வி ஆல் ஹாவ் டு சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் வி ஆல் ஹாவ் டு வர்க் டுவர்ட்ஸ் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு.
1: நபார்டு வங்கி மற்றும் தனியார் அறக்கட்டளை சார்பில் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே தேவரிஷி குப்பம் கிராமத்தில் எல் நினோ மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை நபார்டு வங்கியின் தமிழ்நாடு தலைமை பொது மேலாளர் மனோஜ் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய

0: நபார்டு வங்கியின் வேலூர் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் திரு ஸ்ரீபாதராஜன்.
1: நார்மலா நபார்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஐடிஎஃப் ஃபண்ட்னு ஒரு ஃபண்ட் இருக்கு, கிராம கட்டமைப்பு நிதி. சோ இது வந்து நபார்டு வங்கி சார்பா மாநில அரசாங்கத்துக்கும் அரசாங்கம் சார்ந்த நிதி நிறுவனங்களுக்கும் போற கடன். நீங்க வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இல்ல டபிள்யூஆர்டி வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், சிஎஸ்சி மாதிரி கார்பரேஷன்ஸ் ஆகட்டும், சோ இதுக்கு வந்து நபார்டு வங்கி மூலமா கடன் தந்து இது போல செயல் திட்டங்களுக்காக இது பண்ணது. வேலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1996ல இருந்து இந்த ஸ்கீம் போயிட்டு இருக்கு. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நபார்டுல இருந்து வேலூர் மாவட்டத்துக்கு மட்டும் இந்த நீர் மேலாண்மை சம்பந்தமா நபார்டு வந்து கிட்டத்தட்ட 494 கோடி கடனா கொடுத்துருக்கு, வெறும் நீர் மேலாண்மைக்கு மட்டும். இது போக மற்ற ஆக்டிவிட்டிஸும் கொடுப்பாங்க. இதன் மூலமா எங்க நபார்டு ரெக்கார்டு படி கிட்டத்தட்ட 180,000 ஹெக்டேர் பரப்பளவு நீர் மேலாண்மைக்கோ பயன்பட்டு வந்திருக்கு. நம்ம கேவி குப்பம் பிளாக் வந்து ஆபரேஷனல் பிளாக்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து மத்திய அரசாங்கத்தோட நீத்தி ஆயோக்னால தமிழ்நாடு முழுக்க ஒரு 16 பிளாக் வந்து ஆஸ்பிரேஷனல் பிளாக்னு இது பண்ணிருக்காங்க. ஆஸ்பிரேஷனல் பிளாக்னா கொஞ்சம் பின்தங்கிய பிளாக்னு அர்த்தம், அதாவது இவங்களுக்கு இன்னும் வளர்ச்சி தேவை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், அதனாலதான் ஆஸ்பிரேஷனல் பிளாக்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா கேவி குப்பம், ஆற்காடு, திமிரி, இது மூணு தான் வந்து ஆஸ்பிரேஷனல் பிளாக்கா இருக்கு. சோ 16 பிளாக்ல 3 பிளாக் இங்க. இந்த ப்ராஜெக்டோட ரிசல்ட்டுக்கு ஏத்த மாதிரி இதை வந்து பெரிய லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நபார்டு மூலமா செயல் திட்டங்கள் எடுக்கப்படும்.
2: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ மோகன். ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி தமிழில் செய்திகள் தொடரும். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு பாகிஸ்தான் செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 193 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் இருந்து பங்கேற்ற 400க்கும் மேற்பட்ட இளையோருடன் காணொலி வாயிலாக உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கிராமங்களின் வளர்ச்சி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எல்லைப்பகுதிகளில் உள்ள கிராமங்கள் முந்தைய ஆட்சிக் காலத்தில் புறக்கணிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தற்போது அப்பகுதிகளில் வளர்ச்சியை உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப்பகுதிகளில் உள்ள கிராம மக்களின் நாட்டுப்பற்று போற்றுதலுக்குரியது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இதனிடையே இந்த திட்டத்தின் கீழ் காஷ்மீர் சென்றது மறக்க இயலாத அனுபவத்தை வழங்கியதாக தமிழகத்தின் திண்டுக்கலைச் சேர்ந்த மாணவி காவ்யா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: நான் வந்து காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டியூட்ல படிச்சிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 15 பார்ட்டிசிபென்ட் வந்து செலக்ட் ஆயிருந்தோம். விச் இஸ் வைப்ரன்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்காக 15 மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கேம்புக்கு போயிருந்தோம். பேஸ் கேம்ப் வந்து ரெக்காங் புயோல வந்து இருந்துச்சு. 3 டேஸ் வந்து அந்த கிளைமேட்டை அடாப்ட் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணாங்க. ஒரு 7 டேஸ் கேம்ப் வந்து டோட்டலா வந்து ஒரு 25 வில்லேஜஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களோட கல்ச்சர்ஸ் பத்தி நிறைய கத்துக்கிட்டோம். ஐடிபிபி கேம்ப்ஸ் வந்து நிறைய அட்டன் பண்ணோம். இந்தோ திபெத்தியன் பார்டர் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வரதன் மூலமா மாணவர்களுக்கு வந்து சவுத்ல இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து பார்டர் வில்லேஜ் பத்தி நமக்கு அவ்வளவு தெரியாது. இப்ப நம்ம போய் அங்க விசிட் பண்ணும்போது நம்ம நிறைய கத்துக்கலாம். சோ பார்டர்ஸ் வந்து இப்படி ப்ரொடெக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ற மை பாரத்க்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி.
2: பாகிஸ்தான் தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி இன்று லடாக்கின் திராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடியை இந்தியா கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவிற்கு தீங்கு விளைவிக்க பாகிஸ்தான் முயற்சித்தால் அவர்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பதிலடி கிடைக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக புதிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ள

0: ஏற்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தமக்கு கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறையை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டதாக திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளாத வகையில் வருமானவரித்துறை அதிகாரிகள் தங்களது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று மும்பையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வருமானவரி அலுவலக வளாகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எரிசக்தி துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் எரிசக்தி துறையில் இந்தியா வலிமை மிக்க நாடாக உருவெடுக்கும் என்றும் திரு ஹர்தீப்சிங் புரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்காக புதுதில்லியில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் பங்கேற்று அவர் பேசினார். அவை நெறிமுறைகள் குறித்து அமைச்சர் விரிவாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாமின் வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து கேட்டறிந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக பிரதமர் இன்று தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாதிப்பு குறித்து கேட்டறிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அசாம் முதலமைச்சருடன் பிரதமர் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதையும் திரு சர்பானந்த சோனோவால் சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று மணிப்பூர் ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லா கூறியுள்ளார். இன்று இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மணிப்பூரில் அமைதியும் நல்லிணக்கமும் நீடிக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு அஜய்குமார் பல்லா கேட்டுக் கொண்டார். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் அரசு போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கூறியுள்ளார். இன்று ஜெய்ப்பூரில் 144 புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் மக்களுக்கு குறைந்த செலவில் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கர்நாடக சட்டப்பேரவைக்கு அடுத்த 2 ஆண்டுகளில் நடைபெறவுள்ள தேர்தலில் தாம் போட்டியிட போவதில்லை என்று அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். மாண்டியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வயது மூப்பு காரணமாக தாம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் அரசியலில் ஆக்கப்பூர்வமாக தொடர்ந்து பணியாற்றப் போவதாகவும் திரு சித்தராமையா தெளிவுபடுத்தினார். மகாராஷ்டிராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் இதுவரை 87% விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதுவரை 60% விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கன்வார் யாத்திரைக்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீரட் மண்டலத்தில் மட்டும் 4 தற்காலிக காவல் நிலையங்களும் 56 தற்காலிக சோதனை சாவடிகளும் ஏற்படுத்தப்படும் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யாத்திரை தொடங்குவதற்கு 4 நாட்களுக்கு முன்னர் இவை செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: காஷ்மீரில் 4000-க்கும் மேற்பட்டோர் இன்று அமர்நாத் யாத்திரைக்காக புறப்பட்டுச் சென்றனர். ஜம்மு முகாமிலிருந்து 166 வாகனங்களில் பலத்த பாதுகாப்புக்கு இடையே அவர்கள் புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 20 பேர் காயமடைந்துள்ளனர். பஞ்சாப் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஜிம்பாப்வே சற்றுமுன் வரை 8.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 81 ரன் குவித்தார். பிராட் எவன்ஸ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டிக்கான இந்திய அணி சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள 3 தீவிர பயிற்சி முகாமில் பங்கேற்கவுள்ளது. இப்போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லுக் மெண்டோன்கா முதலிடத்தில் உள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு பாகிஸ்தான் செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 193 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
5: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
6: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
7: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
8: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: நெற்பயிரில் துத்தநாகத்தின் அவசியம் குறித்த அறிவிப்பு. நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் துத்தநாகம் மிக முக்கியமானது. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இன்தோல் அசிட்டிக் ஆசிட் போன்ற பயிர் ஊக்கிகளை உற்பத்தி செய்ய துத்தநாகம் உதவுகிறது. இலைகளில் பச்சையம் உற்பத்தி மற்றும் ஒளி சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. தூர் விடுதலையும் கதிர்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கிறது. நெல்லில் துத்தநாக குறைபாடு ஏற்பட்டால் பயிரின் அடி இலைகளின் நடு நரம்பு பகுதி வெளுத்து காணப்படும். அடி இலைகளில் பழுப்பு நிற திட்டுகள் ஏற்பட்டு இலை அளவு சுருங்கிவிடும். பயிர் வளர்ச்சி குறைந்து பதர்போல் காட்சியளிக்கும். பொது பரிந்துரையாக ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் அல்லது மக்கிய தொழு உரத்துடன் கலந்து அடி உரமாக இட வேண்டும். தவறும் பட்சத்தில் நரவு செய்த 30 முதல் 45 நாட்களுக்குள், அதாவது முன் பருவ வளர்ச்சி காலத்தில், 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். அல்லது 1 கிலோ துத்தநாக சல்பேட்டை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து நடவு செய்து 30 முதல் 45 நாட்களுக்குள் இலை மீது தெளிக்கலாம். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரத்தில் ஈரப்பதம் இருக்கும்போது தெளிக்க வேண்டும். இலையில் கலவை எளிதாக ஒட்டிக்கொள்ள கஞ்சியை கலந்து தெளிக்கலாம். வேளாண் விரிவாக்க மையங்களில் விற்பனை செய்யப்படும் நெல் நுண்ணூட்ட கலவையை ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து நெல் வயலில் இடுவதன் மூலம் துத்தநாக குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம் என பூதப்பாண்டி வேளாண்மை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் எஸ் முருகன் அவர்கள். அமுத சுரபி மிஷன் இந்திர தனுஷ் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நீல பச்சை பாசியின் பயன்பாடு. பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
1: நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நாம் செய்யும் தொழிலில் 1000 தடைக்கற்கள் வந்துவிடும். நம்மை சாதிக்க விடாமல் இருக்க தடைக்கற்களை வாழ்க்கையின் படிக்கற்களாக மாற்ற முயல்வோம். உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இனி வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் எஸ் முருகன் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: சொல்லுங்க சார், நீ முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: எஸ் முருகன், நான் ஒரு சிறு பாரம்பரிய விவசாயி. திருப்பை சாரம் எனது சொந்த ஊர் திருப்பை சாரம். என் வயது 66. இளம் பருவத்தில இருந்தே விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
3: இப்போ நீங்க பாரம்பரியமா விவசாயம் தான் சொன்னீங்க, ஆரம்ப காலத்துல என்னென்ன விவசாயம் பண்ணீங்க அதை பற்றி சொல்லுங்க.
4: ஆரம்ப காலத்துல நாற்றங்கள் சம்பா பொன்னி வசனமண்டா இதெல்லாம் பயிர் செய்துட்டு இருந்தாங்க. ஹைபிரிட் வர போய் பொன்மணி 5x16 டிபிஎஸ் 5x20 அதே மாதிரி டிகேஎம் 9 இதே மாதிரி உயர் ரக நெல் விளைச்சல் வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சு.
3: கன்னிப்பூ அது வந்து என்ன நெல் ரகங்கள் வந்து அதுக்கு தேர்ந்தெடுத்து போடுவீங்க?
4: இப்ப நான் போட்டிருக்கிறது வந்து டிபிஎஸ் 5 அது போக 5x21 இந்த ரெண்டு ரகங்கள். 5x16 பயிர் பண்ணிட்டு இருந்தேன். 5x16 சாயக்கூடிய தன்மை இருந்ததுனால டிபிஎஸ் 5 5x21 புதுசா அறிமுகப்படுத்திருக்கோடைய நெல்.
3: இதுக்கு முன்னாடி நீங்க போட்ட கும்பப்பூவுக்கு என்ன நெல் போட்டு நீங்க வந்து அதை அறுவடை பண்ணீங்க?
4: டிபிஎஸ் 3 அறுவடை பண்ணிருந்தேன்.
3: டிபிஎஸ் 5 அடுத்த பருவத்துக்கு,
4: அடுத்த டிபிஎஸ் 5 பண்ணிருக்கேன், கார் பருவத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன்.
3: இப்போ நீங்க வந்து நெல் மட்டும்தான் விவசாயம் பண்றீங்களா, இதை தாண்டி வேற என்னென்ன விவசாயம் பண்றீங்க?
4: வாழை தென்னை இந்த ரெண்டு விவசாயம் பண்ணிட்டு
3: இருக்கு. மொத்தம் எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க?
4: மொத்தம் 3.5
3: 3 ஏக்கர்
4: வாழையும் ஒரே பருவத்துல வச்சது. ரசக்கத்திலயும் 2 பருவம் பண்ணி எடுத்தாச்சு.
3: இனிமேல் அதுல போட
4: முடியாது. போட்டா தென்னையே பாதிக்கும். சோப்புக்குன் உண்டு, கருவண்டு, காண்டாமிருகம் உண்டு, இதெல்லாம் வந்து தாக்குதல் வந்து தென்னைக்கு கூடுதல் ஆகும். அதனால வாழைய அதுல போடுறது இல்ல. எடுத்துட்டு
3: ஒரு பயிரோட காய்கறி போடலாமா?
4: இனிமேல் காய்கறி போடலாம்.
3: போடலாம். இப்ப வந்து தென்னை ஓரளவுக்கு கொஞ்சம் தான் ஒரு இலைகள்
4: வருடங்களுக்கு மேல
3: ஓரளவுக்கு நல்ல பருவமா வந்துடும்.
4: நல்ல பெரிய முதலையாட்டே வந்தாச்சு.
3: ஒரு ஏக்கரை பொறுத்த அளவுல நமக்கு வந்து எத்தனை தென்னை மரங்கள் விதைக்கும்?
4: 1 சென்ட்டுக்கு 1 மரம் 1 ஏக்கர் 100 வைக்கலாம். முக்கோண முறையில சதுர முறையில அப்படி வச்சா நான் வச்சிருக்கேன் 100 மரம் வச்சிருக்கேன். 25x25 போட்டு வச்சிருக்கேன்.
3: 1 சென்ட்டுக்கான ஒண்ணுதான் வைக்க முடியும்?
4: ஒண்ணுதான் வைக்க முடியும்.
3: ஏன்னா அவ்வளவு போதுமான இடைவெளி
4: இருந்தா நெருங்கி ரொம்ப நெருங்கி இருந்தா பூச்சி தாக்குதல் அதிகமாகும், காய் உற்பத்தி குறையும். அதனால 25x25 வந்து அடியில.
3: இப்ப நீங்க வந்து அதுக்கு கூட ஊடு பயிர் வந்து நான் வாழை போட்டேன்னு சொன்னீங்க. வாழை ரசக்கதலையும் மட்டும்தான் போட்டீங்களா, வேற ஏதாவது வெரைட்டி போட்டீங்க?
4: ரசக்கதலையும் மந்தன் சக்கப்பேயன் இதெல்லாம் கலப்பாட்டு போட்டிருந்து ரசக்கதலி தான் கூடுதல்
3: போட்டிருந்தேன்,
4: நிறைய போட்டிருந்து.
3: இப்ப 1 ஏக்கர்ல வாழை மரம் வந்து தென்னைக்கு ஊடு பயிரை எவ்வளவு வைக்கலாம்?
4: 600 இது வைக்கலாம்.
3: நீங்க

0: 700 வச்சீங்க,
1: 700 வச்சேன்.
0: 700 வச்சா நம்மளுக்கு அத்தனையுமே நம்மளுக்கு வந்து ஒரு பலனை தரக்கூடியதா இருக்குமா? அதுல ஏதாவது கேடுகள் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு?
1: 700 வரும்னு சொல்ல முடியாது, பெரிய கொலை சின்ன கொலை அப்படி வரும். அதுல நம்ம பராமரிப்பு பொறுத்து இருக்கு, 700 கொண்டு வந்துடலாம். பராமரிப்பு நல்லபடியாட்டு நம்ம பராமரிச்சா 700 கண்ணுமே கொண்டு.
0: பராமரிப்புனா என்ன மாதிரி பராமரிப்பு நீங்க கொடுக்கறீங்க?
1: கன்று தேர்வு, கன்று தேர்வுல இருந்து அதுக்கப்புறம் கன்று குழி வெட்டி, ஒண்ணுக்கு ஒண்ணு குழி வெட்டி, ஏன்னா இது வந்து வயல்ல வச்சதுனால மண் நிரத்தி வச்சதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு குழி வெட்டி, அதுக்கப்புறம் அது பிறடான் அந்த குருணை மருந்து இட்டு, அதுக்கப்புறம் வாழை கன்றை தேர்வு பண்ணி அதை நட்டு, அதை பூச்சி தாக்குதல் இல்லாம 3வது மாதத்துக்கு பிறகு கொத்தி வட்டம் பிடிச்சி, 3 மாதத்துக்கு பிறகு யூரியா பொட்டாஸ் ஃபேக்டம்பஸ் இந்த மூணையும் கலந்து சிறு அதுக்கு தேவையான அளவு எத்தனை கிராம் அந்த வாழை பருவத்தை பொறுத்து அதுக்கு 3வது மாதம் ஒரு உரம், 4வது மாதம் கொடுக்கணும், அப்புறம் 5வது மாதம் இயற்கை சாணி உரம் கொடுக்கணும், அது பிறகு 1 மாசத்துக்கு ஒருக்க கெமிக்கல் யூரியா பொட்டாஸ் சூப்பர் பாஸ்பேட் தேவையான அளவு கொடுத்து, இதில் பூச்சி தாக்குதல் இருந்துன்னா அதுக்கு தேவையான மருந்துகளை பூச்சியை பார்த்து நம்ம மருந்தை தெளிச்சுக்கணும். இதில் பூச்சி எதுவும் தாக்குதல் இல்லை,
0: அதனால பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க இந்த ரசகதளி, சக்கப்பையன், மொந்தன் இதெல்லாம் போட்டேன்னு சொன்னீங்க, இதெல்லாம் எத்தனை மாத கால பயிர்?
1: இதெல்லாம் 12 மாதம் ஒரு வருஷம், 10 மாசம் 12 மாசம். இதுல கன்றுகள் வந்து ஒரே தரத்து கன்றுனா ஒரே ஈவனா ஒரே தரத்துல ஈல்டுக்கு வந்துடும், பருவத்துக்கு வந்துடும். ஒரு 3-5 அப்படி லேட் ஆகி கன்று தேர்வு இருந்தனா அது கொஞ்சம் பருவம் பிந்தி முந்தி தான் வரும்.
0: ஆனா ஏகதேசம் எல்லாமே ஒரு 10 மாதத்துல ஒதுங்கி,
1: ஒரு வருஷம் ஆயிரும்.
0: கதளி வந்து நம்மளுக்கு 10 மாசம்
1: பத்து மாசம் தான், 10 மாசத்துல கன்று தேர்வு பாக்கணும்ல.
0: அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி சிலது
1: 3வது கன்று
0: கொஞ்சம் சீக்கிரம் வரும், சிலது கொஞ்சம்
1: லேட் ஆகும்.
0: இப்போ நீங்க கன்று தேர்வு எப்படி பண்றீங்க?
1: கன்று தேர்வு நான் விலைக்கு வாங்கினதுதான், அதுல என்ன எனக்கு அதுல கொஞ்சம் நீங்க கேட்ட மாதிரி கொஞ்சம் கன்று தேர்வு பண்ணது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் தடவை அனுபவம் இல்லாம வெளியே இருந்து வாங்கினதுனால கொஞ்சம் பாதிப்பு தான்.
0: இந்த தடவை வந்து உங்களுக்கு
1: 2வது தடவை அதுல உள்ளது திரும்ப நான் தேர்வு பண்ணி போட்டதுனால கொஞ்சம்
0: ஓரளவு
1: கிடைச்சிட்டு. இதுல ரொம்ப முக்கியமா இதுல இப்ப வேளாண்மை இதுல கேவிகேல என்னன்னா கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில ஒரு நுண்ணோட்டம் வாழைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து 5வது மாசம் 7வது மாசம் என்ன பண்ணணும்னா ஒரு ஏக்கருக்கு தேவையான நுண்ணோட்ட கலவைய சோப் ஆயில் கலந்து வாழையில காலையில ஸ்ப்ரே பண்ணணும். 2 தடவை பண்ணா அந்த திரைச்சியாட்டு அந்த காய் வரும், 2வது தடவை அந்த பழங்களுக்கு எந்த கேடும் வர்றது கிடையாது. அது தேவையான அளவு 1 ஏக்கருக்கு 1 கிலோ தேவையான அளவு அடிச்சுக்கணும், காலையில அடிக்கணும்.
0: அதை
1: அடிச்சு நல்லா
0: இருந்துச்சு. இப்போ நார்மலா வந்து ஒரு வாழை கொலை, இப்போ ரசகதளி கொலை நம்ம வந்து வெட்டுறோம்னா அது வந்து எத்தனை கிலோ வெயிட் இருந்தானே ஒரு நல்ல கொலை? அது
1: 14 கிலோ 15 கிலோ இருக்கணும். முதல் தடவை 14 கிலோ 15 கிலோ இருந்து, அடுத்த வாட்டி அந்த அளவு இல்லை.
0: ஏன்னா அது ஒரே இதை பயிரை நம்ம போடும்,
1: பயிர் போடுறதுனால வளம் வந்து குறவா தான் இருக்கும்.
0: ஆனா முதல் தடவை நல்ல ஈல்டு,
1: நல்ல ஈல்டு இருந்து நல்ல விலையும் இருந்து,
0: விலையும் இருந்து நீங்க கொடுக்கும் போது அந்த சமயத்துல
1: அந்த அளவு நல்ல விலையும் இருந்து.
0: இப்போ அந்த சில கொலைகளை நம்ம பார்க்கும் போதே அந்த விவசாயிகள் வந்து அந்த இதை வந்து வாங்கணும் அப்படின்னு நமக்கு
1: ஆர்வம், அந்த திரச்சியான காயாட்டு
0: பார்த்தா அதே மாதிரி உங்க தோட்டத்துல
1: இருந்துச்சு.
0: இப்ப பொதுவாவே ஒரு வாழைய பொறுத்த அளவுல எப்படி எப்படி நம்ம அதை வந்து கவனிப்பு முறைகள் கொடுத்தா ஒரு நல்ல கொலை நம்ம எடுக்கலாம்?
1: முக்கியமா என்னன்னா கன்று தேர்வு தான். அதுக்கு பிறகு பராமரிப்புங்கிறது தினசரி காலையில அந்த வாழை மரத்தை நம்ம போய் பார்த்தரணும். தென்னையோ எந்த பயிருமே நம்ம காலையில தினசரி போய் பார்த்து அதுக்கு என்ன இது இருக்கு, சூரிய உதயத்துக்கு அந்த நேரத்துல பார்த்தாதான் அந்த பயிருக்கு என்ன இது செய்யணும் உள்ளது தெரியும். அதே மாதிரி உரங்களும் கரெக்டாக 1 மாசத்துலேருந்து 7 மாசத்துக்குள்ளால அந்த உரத்தை வச்சு முடிச்சிடணும். 7வது மாசத்துக்கு பின்னாடி எந்த கெமிக்கலும் நம்ம அதுக்கு வச்சா பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி பொட்டாஸ் தேவைப்படும். பொட்டாஸ் வந்து கூடுதல் வச்சா வாழைக்கு காய்கள் வந்து நல்ல இதாக இருக்கும், அதிகமான காய்கள் வந்து வெடிக்கும்.
0: பொட்டாஸ் நிறைய
1: வச்சா வெடிக்கும்.
0: ஆனால் தேவையான அளவுக்கு தான்,
1: தேவையான அளவுக்கு இந்த மண் சாயில் வந்து நம்ம முதல் ஆராய்ச்சி பண்ணணும்.
0: என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் கொடுத்தது
1: இந்த மண்ணில வந்து என்னன்னா பொட்டாசியம் குறைவு, அந்த பொட்டாசியம் கூடுதல் யூஸ்
0: பண்ணு. ஆனா சாதாரணமா பொட்டாசியம் மண்ணில இருக்கும்போது நம்ம கூடுதலா யூஸ் பண்ணா நீங்க சொன்ன மாதிரி காய் வெடிக்கிறதுக்கான
1: வாய்ப்புகள் வந்து கூடுதல்.
0: ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகல?
1: இல்ல, ஆயிடுச்சு. கொஞ்சம் போடக்கூடிய ஆளு கொஞ்சம் கூடுதலா போட்டுருவா வேலையாளு, அதே மாதிரி ஆயிடுச்சு.
0: அப்ப நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆல்ரெடி பண்ணதுனால உங்களுக்கு அந்த
1: தெரிஞ்சு.

0: நினச்சிட்டு தெரிஞ்சிட்டு.
1: அதுக்கப்புறம் நீங்கள் அதை போடதை நிறுத்திட்டீங்க?
0: போடவே நிறுத்திட்டு, அது ரொம்ப திரச்சியான காய் வரக்கூடிய சமயம் அறுவடைக்கு ஒரு வாரம் லேட்டானாலும் அடிச்சிடும் காய்.
1: ஓ, அப்படினாலும் போயிடும்?
0: போயிடும்.
1: அப்போ அந்த அதெல்லாம் கவனமாக
0: விலையில்லை, ரெண்டு ஒரு வாரம் அடுத்த சந்தைக்கு நம்ம விட்டலான்னு இருந்தால் காய் வெடிச்சிரும்.
1: அதெல்லாம் பார்த்து தான் பண்ணும்.
0: பார்த்து தான்.
1: இப்போ தண்ணி அடைக்கிறதெல்லாம் எப்படி கொடுக்குறீங்க?
0: தண்ணி வந்து கால் போட்டுருக்கு, 8 அடிக்கு ஒரு கால் போட்டு அதுக்குள்ள தண்ணி பாசனம், கால நேரடி பாசனம் இல்லாதனால மோட்டர் வச்சிருக்கோம், அதை பாசனம் பம்பிங் தான்.
1: கோடை காலத்தை பொறுத்த அளவில் உங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு இருந்தா?
0: நான் பழையத்துக்கு பக்கம் இருக்கிறதுனால பம்பிங் பண்ணிட்டேன், மோட்டர் டில்லர்ல பம்பு மாட்டி தண்ணி எடுத்து அடிச்சு.
1: அதனால பிரச்சனை
0: இல்ல, பிரச்சனைனா பண செலவு.
1: ஆனா வாழைய பொறுத்த அளவுல நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து எவ்வளவு நாளைக்கு ஒருக்க கொடுக்கணும்?
0: தேவையான அளவு காலில் தண்ணி, ஈரம் நிலத்துல ஈரம் இருக்கணும். அதிகமான தண்ணி இருந்தா வாழையில மஞ்சள் நோய் அடிக்க ஆரம்பிச்சிடும். வடிகால் வசதி
1: இருக்கணும், ஆனா இருக்கக்கூடாது,
0: இருக்கக்கூடாது. காய்ச்சலும் பாய்ச்சலும் மட்டும் இருந்துட்டு இருக்கணும். அதிகமான தண்ணியும் இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாம தரையும் காயக்கூடாது. காய்ச்சாச்சுன்னா வேர் காய்ச்சுன்னா அதே மாதிரி ஆள் உள்ள நடந்து போவது அதிகம் கூடாது. அந்த வேர் வந்து சவுட்டுப்பட்டு அந்த மிதியடி பட்டுட்டுன்னா வேர் வந்து ஓட்டம் இருக்காது, அதனால மண் இருக்கனால பாதிக்கும்.
1: இப்போ நீங்க வந்து ஒரு கன்று தேர்வு பண்ணி அந்த கன்று நடும் போது கிழங்குக்கு பாதிப்பு வராத அளவுக்கு நீங்க வந்து அதை எப்படி ஆரம்பத்துல பராமரிச்சு அதை வந்து எடுக்கிறீங்க? அதை பற்றி
0: வாழைக்கன்றை எடுத்து சீவி அதுல பிருடான் சாணி கரைசல்ல இல்லைன்னா மண்ணுல உள்ள கரைசல்ல கலக்கி அதுல முக்கி அதுல இருந்து எடுத்து நட்டா கண்ணு நல்ல கண்ணு தேர்வு பண்ணலாம் வாழையில.
1: சிலவங்க வந்து சுண்ணாம்ப நீட்டி அதை கூட அந்த இதுக்குள்ளாடி போடுவேன்னு சொல்லுவாங்க, அது கூட அந்த பூச்சி தாக்குதல் வராம இருக்கும் அப்படின்னு.
0: நான் இதுதான் பண்ணிட்டு இருந்தேன், அதனால சுண்ணாம்பு நான் போடாததான் நான் சொல்ல முடியாது.
1: இல்ல, அப்படியும் விவசாயி சொல்லி இருக்காங்க, நாங்க வந்து சுண்ணாம்பும் போடுவோம், அப்ப அதனாலயே நமக்கு வந்து அந்த நீட்டு சுண்ணாம்பு இருக்கு,
0: நீட்டு சுண்ணாம்பு
1: அது போட்டாலும் அந்த பூச்சி தாக்குதல் வந்து ஸ்டார்டிங்ல வராம தடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க. இப்போ நீங்க சொன்னீங்க அது போட்டதுக்கு பிறகு திருப்பி தண்ணி எல்லாம் எப்படி அடைக்கணும்? இதே போல காய்ச்சலும் பாய்ச்சலுமா தான் ஸ்டார்டிங்ல அடைக்கணுமா இல்லன்னா எப்படி அடைக்கிறீங்க? கன்று நட்டதுக்கு பிறகு
0: மண்ணுக்குடைய தன்மையை பொறுத்து நீர்ப்பாசனம் பண்ணிவிட வேண்டியது. சில களிமண் இருக்கும், வண்டல் மண் இருக்கும், சரல் மண் இருக்கும். மண்ணு நம்ம தன்மை என்ன இருக்கோ அந்த இடங்களுக்கு பொறுத்து நம்ம தண்ணி பாய்ச்சல் பாய்ச்சிக்கணும்.
1: சில மண்ணு வந்து ஈரப்பதம், அதனால ஒரு வாரத்துக்கு ஒரு கப் அடைச்சா
0: 15 நாளைக்கு ஒரு அடைச்சாலும்
1: அப்படி கூட அடைக்கலாம்.
0: அடைக்கலாம். ரொம்ப நெருக்கம் ஆயிடுச்சுன்னா சூரிய ஒளிபடாதனால தண்ணி அதிகம் தேவையும் இருக்காது.
1: காயாம பார்த்து நம்மளுக்கு ஈரப்பதம் குறையக்கூடிய டைம்ல நம்ம அடைக்கலாம்,
0: பாசனம் பண்ணிடலாம்.
1: அதனால பிரச்சனை இல்ல,
0: பிரச்சனை இல்லை.
1: அந்த மண்ணினுடைய தன்மையை பொறுத்து நம்ம தண்ணி
0: பாய்ச்சிக்கணும்.
1: அதுக்கப்புறம் உரம் வந்து நீங்க சொன்னீங்க, எத்தனை வாட்டி நீங்க கொடுக்கணும்னு சொன்னீங்க?
0: 3, 5, 6, 7 மாதத்துக்குள்ளால முடிச்சு.
1: 3 தடவை 5 தடவை அதுக்கப்புறம் வைக்க வேண்டாம்.
0: அதுக்கப்புறம் தார் உருவாகக்கூடிய சமயம் வச்சிடணும். அதுக்கு பிறகு தேவைப்பட்ட அந்த காய் திரச்சியா வர்றதுக்கு பொட்டாஸ் வளம் குறைஞ்ச இதுல பொட்டாஸ் வைப்பேன்.
1: வியாபாரியெல்லாம்
0: அதுதான் வச்சுட்டு இருக்கான், நான் வந்து அது தேவையான அளவு வைக்கல, கேட்டுக்கிட்டு தான் வச்சிருந்தேன். துறை இருந்ததுனால பக்கத்துல அந்த துறையை கேட்டு நான் பண்ணிக்கிட்டு.
1: இப்போ நீங்க வந்து வாழை முன்னாடியே போட்ட அனுபவம் இருக்கா? இல்ல,
0: இதுதான் முதல் தடவை போட்டிருந்தேன்.
1: முதல் தடவை போட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம்
0: அனுபவம் கிடைச்சு.
1: நீங்க யாருக்கிட்ட இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு இது தெளிவுபடுத்தீங்க?
0: வேளாண்மை பொறியியல் துறை, அந்த வேளாண்மை அறிவியல் நிறையம், அப்புறம் ஏஓ எங்க ஊர்ல விரிவாக்க அலுவலர் அவரு நேரடியான தோட்டத்தை வந்து பார்த்து அவரு பண்ணாரு. கேவிகேல அந்த மேடம் அவங்க வந்து தென்னை வாழை அதையும் பார்த்து அவங்களுடைய அறிவு.
1: இப்போ நீங்க வந்து வேளாண் அறிவியல் நிலையத்துல சில பல பயிற்சிகள் கொடுப்பாங்க, அந்த பயிற்சிகள் எல்லாம் கலந்துகிட்ட அனுபவங்கள் எல்லாம் இருக்கா?
0: அனுபவம் உண்டு.
1: என்னென்ன பயிற்சிகளை கலந்துகிட்டீங்க?
0: தேவையானது தென்னை நெல், இந்த பழப்பயிருக்கு போவது கிடையாது, தேனி வளர்ப்பு இதுக்கெல்லாம் எல்லாம் மற்றபடி உள்ள நெல் தென்னை நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பயிர்கள் இருக்கக்கூடிய பயிர்கள்
1: அதுல என்ன
0: அந்த இதுக்குதான் அவங்களும் கூடுவா, நாங்களும் அதுக்குதான் போவோம்.
1: அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்க தோட்டத்திலயும் வயல்கள்ல நீங்க பண்ணி இருக்கீங்க? அவங்க சொன்ன அறிவுரையின் பேர்ல
0: இப்ப இந்த நுண்ணோட்டம் சொன்னமில்ல, அது அவங்க அறிவுரை பேர்ல பண்ணிருக்கேன். அப்புறம் அந்த வாழை பாய்ச்சதுக்கு நோய் தாக்குதலுக்கு அவங்க வந்து சொன்ன அந்த அறிவுரை, தென்னையிலே தாக்குதல் இருந்தா நேரடி கொண்டு பயிரப்ப கொண்டு காணிப்பேன், அதுக்கு அவங்க சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி இதுகள்லாம்
1: பண்ணிட்டு இருக்கேன். நீங்க உரம் கொடுக்கறது வந்து வாழைக்கு மட்டும் உரம் கொடுத்தா போறோமோ அந்த உரத்தையே தென்னையும் எடுத்துக்கிடுமா?
0: தென்னை எடுத்து
1: இல்லைன்னா தென்னைக்கு நீங்க தனியா உரம் வைப்பீங்களா? எப்படி வைப்பீங்க?
0: இனிமேல் தான் தென்னைக்கே உரம் வைக்கணும். இதுவரை வாழைக்கு வச்ச உரம் தான் தென்னை எடுத்து சாப்பிட்டு வளர்ந்துருக்கு. இனிமேல் தான் தென்னைக்கும்
1: தனியா
0: தென்னை அனுபவம் உண்டு. பெரிய தென்னை வேற தென்னை தொகுப்புல வச்ச அனுபவம் உண்டு.
1: தென்னை வச்சிருக்கேன். ஆமா. இப்ப தென்னையை பொறுத்த அளவுல நம்ம கவனிப்பு முறைகள் எப்படி கொடுக்கணும்?
0: தென்னையை பொறுத்த அளவுல என்ன பண்ணா 2 முறை உரம் வைக்கணும். தென்மேற்கு பருவமில்ல, வடகிழக்கு பருவமில்ல, ரெண்டு பருவத்துக்கு செயற்கை உரம் வைக்கணுமானா தென்னை தடியிலேருந்து 3 அடி தள்ளி வட்டப்பாத்தி அமைச்சு அதில் தேவையான இயற்கை உரம் சாணி குளை இதுகளை போட்டு 1 கிலோ யூரியா, 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு, 2 கிலோ பொட்டாஷ் இதை போட்டு மண்ணை விட்டு மூடி வைக்கலாம், ஆட்டுக்கடை வைக்கலாம். இது போக இந்த உழவு பண்ணி பண்ணணும். இது

0: பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா அதுக்கு தக்கன உள்ள ட்ரீட்மெண்ட்டுகள் பண்ணணும். இப்போ நம்ம மாவட்டத்தில் என்னன்னா இந்த வெள்ளை செம்பான் ஜலந்தி இது வந்து கூடுதல் தாக்குதல்னால தென்னையில் அதிகம் காய் உற்பத்தி ரொம்ப குறவு, இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து பூச்சி தாக்குதலும் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொன்னீங்க, உங்கள் தோப்பை பொறுத்த அளவில் உங்களுக்கு பூச்சி தாக்குதல் வந்து அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க.
0: இதுவரை எனக்கு இருக்கக்கூடிய பெரிய தென்னையில் இதுவரை பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லை. செம்பான் ஜலந்தி இந்த மாதிரி இதுகள் அதுக்கு ஒன்றும் பண்ணலை. வெள்ளை எங்கள் தோப்பில் இந்த ஏரியாலேயே இல்லை, எங்கள் பகுதியிலேயே வெள்ளை அதிகம் வந்து பாதிப்பு இல்லை. அப்படி இருந்த மரங்கள் பக்கத்தில் ஒரு தோப்பில் இருந்து அந்த மரம் எல்லாம் அழிச்சிட்டோம். அதனால் இந்த ஹைபிரிடில் தான் இது வந்து கூடுதல் பாதிக்கும். நாட்டு மரங்களில் வந்து அதிகம் பாதிப்புக்கு ஆகலை. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நாட்டு மரம் தான், இப்போ நட்டிருக்கிறத நாட்டு மரம் தான். இது ஒரு 13 சென்டில் இருக்கக்கூடிய அதுவும் நாட்டு மரம் தான்.
1: அதனால் எங்கே போய் அந்த கன்று வாங்கினீங்க?
0: கன்று வந்து சுவாசபுரம் கேவிகே அங்கே தான் அந்த நாட்டு ரகம் வாங்கினேன். அதை ஒரு மூணு சார்ட்ட
1: இப்போ அந்த கன்று ஒரு கன்று நம்மளுக்கு என்ன விலைக்கு தராங்க?
0: 60 ரூபாய்க்கு இருந்தோம்.
1: அது உங்களுக்கு எல்லா கன்றுமே நல்ல தரமான கன்றா தான்?
0: 100 கன்று நல்ல தரமான கன்று தான். எந்த கன்றுமே பழுது, தேவையான கன்றுகள் காக்கா மூக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பருவத்தில் நட்ட கன்று,
1: அதனால நமக்கு பிரச்சனை இல்லை.
0: ரெண்டு இலை இருக்கும், அந்த பருவத்தில் நட்டதுனால அதிகம்
1: பாதிப்பு வரலாம். அல்லது நம்ம எந்த பருவத்தில் நடுவோம்?
0: நார்மலா ஒரு வருஷம் அந்த மாதிரி நடுவோம். சில இணுக்கோல் அடிச்ச ஆளுகள் நடக்கூடிய தெரியாம சில ஆளுகள் நடும். காக்கா மூக்கு பருவம்னா எந்த அதிகம் பாதிப்பு ஊசி செய்து எடுத்து பாச்சா உருண்டை திம்மீருடன் இதெல்லாம் மட்டை இடுக்குகள்ல போடுவேன். அதனால கொஞ்சம் பாதிப்பு வந்து குறவா இருக்கு.
1: அது வந்து எந்த பருவத்துல வந்து அந்த காண்டாமிருக வண்டு வந்து தாக்குதல் இருக்கு?
0: 1.5 வயசு 1.5 வயசுலேருந்து 5 வயசு வர பெரிய தண்ணம்ல வர வந்து வந்துடும். அதில் காண்டாமிருக வண்டோடு சோப்பு கொண்டு வண்டு தான் நமக்கு தெரியாது, அதுவும் பெரும் பாதிப்பு. அது தடியில் ஓட்டப்போட்டு அந்த பண்ணிடும். அது
1: இந்த ஹைபிரிட் மரங்கள் வந்து நம்மளுக்கு எந்த பருவத்தில் நம்மளுக்கு வந்து பலன் தரும்? இந்த நாட்டு மரங்கள் அதுலேருந்து எத்தனை வருடங்கள் வந்து நம்மளுக்கு லேட் ஆகும்?
0: 2 வருடங்கள் நாட்டு ரகம் வந்து லேட் ஆகும். 5 லேருந்து 6 வர ஆயிரும். இது வந்து 4வது வருடங்கள்லாம் பருவத்துக்கு வந்துடும். இது குறைஞ்ச வருஷத்துல நிறைய பலன் தந்துடும். இது கூடுதல் வருஷம் கூடுதல் நிறைய பலன் கிடைக்கும்.
1: 2 வருஷம் தான்,
0: 3 வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சு. TNT எல்லாம் 4 வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சிடும்.
1: நீங்க ஹைபிரிட் போட்டிருக்கீங்களா?
0: இல்ல, போடல.
1: எல்லாமே நாட்டு மரம்
0: தான். எல்லாம் நாட்டு மரம் தான் தந்தது. நாட்டு மரம் தான் அது நல்லது. அந்த ஓலையை பார்க்கல அது அப்படித்தான் தெரியும். ஹைபிரிட் இந்த TNT எல்லாம் கட்ட மரமா இருக்கும், ஓலை வந்து கட்டையாட்டு இருக்கு. இது வந்து நீளத்துல இணுக்கு வந்து ரொம்ப விட்டு விட்டு இருக்கிறதுனால இது நாட்டு மரம் தான்.
1: இப்போ நீங்க வந்து அதுனா 6 வருஷத்துலதான் காய்க்கவே ஆரம்பிக்கும், காய்ப்பு பலனுக்கே
0: வரும். 5 வருஷம் 6 வருஷம்
1: 6 வருஷம் ஆயிரும். நீங்க நல்ல ஒரு பராமரிப்பு கொடுத்தா ஒரு தென்னை மரத்துல எத்தனை தடவை நம்ம ஈல்டு எடுக்கலாம்?
0: 5 லிருந்து 6 வருஷத்துக்கு
1: எடுக்கலாம். 5 6 தடவை
0: 2 10 5 வருஷம் 5 விட்டு வெட்டலாம். 1 வருஷத்துக்கு
1: 5 விட்டு வெட்டலாம். நல்ல பருவம் பண்ணா
0: நல்ல பருவம். 6 வெட்டலாம் வெட்டினா கூலி வந்து கூடுதல், அதனால வெட்டு கிடையாது.
1: 5 தான் வெட்டுதான். 2 மாசத்துக்கு ஒருக்க வெட்டுவாங்க.
0: 2 மாசத்துல லேட் பண்ணி தான் வெட்டுது. கூலி கூடுதல், 2ஆம் தரம் விலைய இது பண்ணி வெட்டுதுதான்.
1: இப்போ வந்து 5 வருஷத்துல நம்ம வெட்டும் போது நம்மளுக்கு 1 ஏக்கர்ல நார்மலா வந்து நம்மளுக்கு எவ்வளவு ஒரு வருமானம் வாய்ப்பு இருக்கு கிடைக்கிறதுக்கு?
0: தேசமா ஒரு வெட்டுக்கு 1500 கவரம் நல்லா பராமரிச்ச தோப்புல வந்து கிடைக்கும்.
1: 1500 காய் கிடைக்கும்.
0: கிடைக்கும். இப்போ என்கிட்ட இருக்க 13 சென்ட்ல 500 காய் ஒரு வெட்டுக்கு 450, 350, 500 காய் வெட்டிட்டு இருக்கேன்.
1: அப்ப அந்த 3 கொலை பராமரிப்பு கொடுத்துருக்கீங்க.
0: 3 கொலை வெட்டும் 12 சென்ட்.
1: இப்ப நீங்க சொன்னீங்க தென்னைக்கு உடுப்பெயர் வாழை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. 2 ஒரே பருவத்தில் நட்டு நான் அதுல இருந்து நீங்க வந்து வாழைய 2 பருவத்துக்கு நீங்க முடிச்சிட்டு அதுக்கு பிறகு தென்னைய நீங்க வளர்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த 2 வருட காலம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து தென்னை மரம் அந்த அளவுக்கு இலை விடாது. அப்ப நம்மளுக்கு வந்து வாழைய உடுப்பெயரா போட்டா நம்மளுக்கு அதுலயும் ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்பலையில சொன்னீங்க. கண்டிப்பா இது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் திருப்பதி சாரம் எஸ் முருகன் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.

0: அமுத சுரபி.
1: இனி மிஷன் இந்திரதனுஷ் உரையாடல் கேட்கலாம்.
2: தம்பி, தம்பிட்ட ஒரு விஷயம் முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சேன். அடிக்கடி பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படி இப்படின்னு சொல்ற, அதெல்லாம் சரிதான். ஆனா நம்முடைய அரசு சொன்ன மாதிரி தடுப்பூசிகள் நிறைய போட வேண்டி இருக்கு. அந்த தடுப்பூசிகள்லாம் பிறந்ததுல இருந்து ஒரு 10-15 வயசு வரைக்கும் தடுப்பூசிகள் கால அட்டைவணை வந்து நம்முடைய அரசு வந்து சுகாதாரத்துறை நிறுவனம் மூலமா செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தம்பி கரெக்டா எடுத்துட்டு இருக்கே எப்படி?
3: ஏக்கா, தடுப்பூசி அக்கா, அது நான் பிறந்த முதலேருந்தே ஒரு அட்டை தந்திருந்தாக்கா, அது மூலம் அந்தந்த மாதத்துல போட உள்ள தடுப்பூசியெல்லாம் கரெக்டா போட்டுட்டு இப்போ வந்து 2.5 வயசாச்சு. 1.5 வயசுக்கு ஒரு தடுப்பூசி போட்டாச்சு, இனி வந்து 3-5 வயசு இந்த மாதிரி தடுப்பூசிகள் எல்லாம் போடுறதுக்கு அந்த அட்டவணை தந்திருக்காங்க. அதன்படி நான் முறையாட்ட அந்த தடுப்பூசி போட்டுட்டு இருக்கேன்.
2: ஆமா தம்பி, கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கரெக்டா பாலூட்டக்கூடிய தாய்மார்ல இருந்து அந்த குழந்தை பிறந்து அந்த 1 வயது வரைக்கும் கரெக்டா நம்மளுடைய தடுப்பூசிகளை போடணும். 1 வயது மட்டும் இல்லப்பா, 1 வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த தடுப்பூசிகளும், அதாவது ஒவ்வொரு கால அட்டவணையிலும் நம்மளோட சுகாதாரத்துறை நிறுவனம் வந்து சொல்லி இருக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணணும். இதுக்காக தான் நம்மளுடைய மத்திய அரசு வந்து மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் அந்த விடுபட்ட அந்த தடுப்பூசியை போட்டு உங்களுடைய சுகாதாரத்தை உறுதி செய்வதற்கான அந்த முயற்சியை எடுத்திருக்காங்க. இது எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன்னா, December 25, 2024 இருந்தே இந்த திட்டங்கள் வந்து தொடங்கி செயல்படுத்திட்டு வர்றாங்கப்பா.
3: கண்டிப்பாக்கா, இந்த மாதிரி தடுப்பூசி வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம முறையாட்டு போடணும். ஏன் தெரியுமாக்கா, முன்னாடி காலத்துல வந்து இந்த போலியோ வந்து தாக்குதல் வந்து அதிகமா இருக்குது. அதை ஒழிக்கிறதுக்கு வந்து இந்திய அரசாங்கம் வந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்து இன்னைக்கு அந்த போலியோ வந்து ஒழிச்சிட்டாங்க. அதே போலதான் வந்து இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தடுப்பூசி போடும்போது நிறைய நோய்கள் இருக்கு. இது டெட்டனஸ், வைட்டமின் பி, ஏ, சத்து குறைபாடு இருக்கு. இந்த மாதிரி குறைபாடை வந்து போக்குறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி தடுப்பூசிகளை வந்து ஆரம்ப சுகாதாரம் மூலம் கொடுக்கறாங்க. அதே போல அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மூலம் இந்த மாதிரி தடுப்பூசிகளை கொடுத்து அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை வந்து இன்னைக்கு பாதுகாத்துட்டு இருக்காங்க.
2: நீ சொல்றது கரெக்ட் தான் தம்பி. காசு நோய், போலியோ, ஹெப்படைட்டிஸ் பி, டிப்தியா, கக்குவான், இருமல், ரணஜன்னி, தட்டம்மை, மூளை காய்ச்சல், நிமோனியா, இந்த மாதிரியான 12 வகையான தடுப்பூசிகள் வந்து இலவசமா நம்மளுடைய சுகாதாரத்துறை நிறுவனம் மூலமாகவும் போடுறாங்க, நம்முடைய அரசு மருத்துவமனைகள்லயும் போடுறாங்க. இதற்கான கால அட்டைவணையும் அவங்க கரெக்டா கொடுத்துடுறாங்க. பல்வேறு காரணங்களால ஒரு சாதாரணமா வழக்கமா நம்மளுடைய தடுப்பூசியை போட முடியாத இடங்கள் அல்லது போட முடியாத அந்த தாய்மார்கள் அவங்களுக்கு எல்லாமே அந்த விடுபட்ட அந்த ஊசி தடுப்பூசிகளை போடுறதுக்கான அந்த காலை வரையறையில அவங்க வந்து ஒரு தனி கவனம் செலுத்துறாங்க. அதனாலதான் இந்த திட்டத்தை வந்து இந்திரதனுஷ் மிஷன், இந்திரதனுஷ் திட்டம்னு சொல்றாங்க. பொதுவாவே இந்த இந்திரதனுஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7 வண்ணங்கள் கொண்ட ஒரு வானவில் தொகுப்பு. இந்த 7 வண்ணங்கள் வந்து எதுக்குன்னா, 7 வகையான உயிர்கொல்லி நோய்கள் வராம தடுக்கிறதுக்கான ஒரு அருமையான திட்டத்தை நம்முடைய அரசு வந்து செயல்படுத்தி அதை மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த செய்து அவங்களுக்கான அந்த முயற்சிகளை அவங்க எடுத்துட்டு இருக்காங்கப்பா.
3: கண்டிப்பா ஏன்றி மக்கள், இப்ப வந்து ஆரம்ப சுகாதாரம் மூலம் வந்து அந்த விழிப்புணர்வு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, வந்து அங்கன்வாடி மையங்கள் கூட வந்து இந்த மாதிரி தடுப்பூசி திட்டங்களை வந்து கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு போட்டிருக்காங்க. அதே போல பார்க்கும்போது இந்த குழந்தைகளுக்கு வந்து முறையாட்டு 6 மாசத்துக்கு வரைக்கும் வந்து நம்ம அந்த கிருமிக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த மருந்து கொடுக்கணும். அப்ப அந்த குழந்தைகளுக்கு அந்த மருந்து கொடுக்காம அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்குன்னு கூட சொல்லலாம்.
2: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா நம்முடைய அரசு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பரவக்கூடிய அந்த நோய்களை தடுக்கும் வகையில அந்தந்த மாதங்களுக்கு பிறந்த குழந்தைகள் முதல் கர்ப்பிணி பெண்கள் வரைக்கும் அந்த விடுபட்டு போன அந்த தடுப்பூசிகளை போடுறதுக்கான விஷயங்களை நெறிமுறைப்படுத்தி அதற்கான செயல்பாடுகளை அவங்க ஒவ்வொரு கிராமம் தோறும் மாவட்டம் தோறும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய மாவட்டங்கள்ல, நிறைய கிராமங்கள்ல எல்லாம் இந்த மாதிரியான அந்த விஷயங்கள் வந்து கரெக்டா போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான். அதனால அந்த இடங்கள்ல அந்த அரசு வந்து செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டங்களை கரெக்டா கொண்டு சேர்க்கிறதுக்கான அந்த விஷயங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் நம்முடைய மத்திய அரசு வந்து மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை கொண்டு வந்து இது அருமையா மக்கள் மத்தியில செயல்படுத்திட்டு இருக்காங்க.
3: கண்டிப்பா சொல்லலாம்க்கா. ஏன் தெரியுமாக்கா, இப்ப நீங்க கூட சொன்னீங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த தடுப்பூசி போடுறாங்க, அது வந்து நம்ம முறையா போட்டுருக்கோம். அதே போலதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அந்த தடுப்பூசிகள் போடுறாங்க. இப்ப அந்த கர்ப்பிணி பெண்கள் அந்த தடுப்பூசி போடாம அந்த குழந்தை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக பிறக்கும். அதே போல அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியும் நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும் கூட சொல்லலாமா?
2: கண்டிப்பா தம்பி. அதனால தான் நம்முடைய அரசு வந்து இந்த மாதிரி இந்திரதனுஷ் மிஷன் இந்தியா 5.0 அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பல்வேறு திட்டங்களை பல்வேறு கட்டங்களாக அவங்க தொடர்ந்து செயல்படுத்தி வர்றாங்க. தமிழ்நாட்டில் இதை பல்வேறு கட்டங்களாக தீவிரமான முறையில் நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி நம்ம நாட்டிலேயே

0: இறப்பு இல்லாத மாவட்டமாட்டு, அதாவது பிறந்த குழந்தைகள் முதல் கர்ப்பிணி பெண்கள் வரைக்கும் இறப்பே இல்லாத மாவட்டமா நம்மளுடைய மாவட்டம் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுத்து நம்முடைய அரசு வந்து இந்தியா முழுவதும் செயல்படுத்திட்டு வராங்க. அது தமிழகத்திலையும் நல்ல முறையில் நடந்து அது வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம்லப்பா.
1: கண்டிப்பா சொல்லலாம்.
2: இதுவரை மிஷன் இந்திரதனுஷ் உரையாடல் கேட்டீர்கள்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் நீல பச்சை பாசியின் பயன்பாடு குறித்த தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகுமார் அவர்கள்.
4: நீலப்பச்சை பாசி ஒரு பாசி இனம். அந்த பாசி இனம் நம்மளோட கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் பரவலாக காணப்படுகிறது. அந்த பாசி வளர்றதுக்கு தேவையான நீர்நிலைகள் இங்கே அதிகமாகவே இருக்கிறதுனால இங்கே ஈஸியாக வளரும். அந்த நீலப்பச்சை பாசி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைச்சத்து அப்படிங்கிற ஒரு சத்தை காத்திலேருந்து பிரித்து எடுத்து பிளான்ட்டுக்கோ இல்லை மண்ணிலேயே நிலைநிறுத்துறது தான் அந்த நீலப்பச்சை பாசியோட வேலை. இந்த நீலப்பச்சை பாசி நம்ம நெற்பயிருக்கு கொடுக்கும்போது தலைச்சத்து பற்றாக்குறை அப்படின்னு வரப்போறதே கிடையாது. நம்ம யூரியா அப்ளை பண்ணுற விகிதத்தையும் குறைச்சிக்கலாம், 25% வரை குறைக்க முடியும் இந்த நீல பச்சை பாசி போடும் பொழுது. இது விவசாயிகளுக்கு மிக பயனுள்ளதாக அமையும்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
5: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார், அமைப்பு டிஎல் ஜேக்கப்,

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நித்தம் உடைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நித்தம் உழைப்பால் நில

0: நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ, பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ.
1: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, காளான் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பொன்மனை பி பிரியா அவர்கள், அமுத சுரபி ரைசோபியம் வழங்கும் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று தேர்வு தகவல்களை தருகிறார் திக்கணங்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எம் அனிஷ் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
2: இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ. சரி, கார்டையும் பின்னையும் கொடு.
3: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
2: பை கேர்ள்ஸ், எங்க போற கேக்லையா? நோ ஷேரிங்.
3: RBI சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை 26 அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது ராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில், அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவு கொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை 14 தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைடு ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது ராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75% அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன்.

மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள், ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983ஆம் ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்துவிட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே,
அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலை

நிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 ஆண்டிலே நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும் போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நிலப்பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கிக் கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலரிணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு 2.5 கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் காவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே
மக்களிடம் விசேஷம்.

முக்கியமான அடையாளத்தை அமைத்துக் கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000க்கும் அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடுகட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீளுருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்கச் செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தைக்கு வரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த

முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோ கிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள் நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள்.
போச்சம்பள்ளி வகையின்

அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால், சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளிப் பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏனென்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங் பிரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் வர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சாங் பிரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் வர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும்

0: ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக் கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள், ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள், உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு, சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். சில நொடிகளில் தொடரும்.
3: ஆகாஷவாணி வானொலி நாடக விழாவில் இன்று திருச்சிராப்பள்ளி வானொலி படைத்தளிக்கும் தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் புராண நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், மழபாடி ராஜாராம். இந்நாடகத்தில் நடிப்பவர்கள் ஸ்ரீராமராக புதுக்கோட்டை எஸ் ராஜகுமார், சீதாதேவியாக ஆர் கே ரேவதி, வால்மீகியாக எம் வி சிதம்பரம், வசிஷ்டராக வி விஸ்வேஸ்வரன், லக்ஷ்மணனாக எஸ் சந்திரஜோதி, சத்ருகுணனாக எம் எஸ் ரமணி, ஒற்றனாக வி ராஜகோபாலன், சிறுவர்கள் லவனாக ஏ சுபகார்த்திக், குசனாக ஏ சுபாஷ். தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் புராண நாடகம்.
4: சீதே, இந்த சந்தியா வேளை மனதுக்கு எத்தனை இதமாய் இருக்கிறது பார்த்தாயா?
5: ஆம் பிரபு, சுவையான கனிகளோடு சூடாக இனிப்புகளையும் தயார் செய்து உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன். பசியாருங்கள் சுவாமி.
4: உன் கரம் பட்டதால் உணவின் சுவை இன்னும் கூடுகிறதே சீதா. உன்னை நான் எப்போதும் மலர்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டே இருக்கத்தான் அவளாக உள்ளது.
5: ஆம் பிரபு, இப்போது இருக்கும் இந்த மகிழ்ச்சியான மனநிலையும், எப்போதும் நான் உங்கள் அருகிலேயே இருக்கும் பாக்கியமும் பெற்றால் இந்த பிறவியின் பயனை அடைந்து விட்டதாகத்தானே அர்த்தம். இது அல்லாது வேறு என்ன வேண்டும் எனக்கு?
4: ஆமாம், உன் வதனத்தில் ஏன் இத்தனை பொலிவு? ரகுவம்சம் தழைக்கும் அழகோ? இந்த நேரத்தில் உனது மன எண்ணங்களை மறைக்காமல் என்னிடம் சொல், அதை நான் உடனே நிறைவேற்றுகிறேன்.
5: சுவாமி, கர்ப்பகாலம் முழுவதும் வனத்தில் இருக்கும் ரிஷிகள், முனிவர்கள், அவர்களுடைய மனைவியருக்கும் நான் சேவை செய்ய வேண்டும் என்பதே என்னவா? பிறக்கப் போகும் அழலை செல்வங்கள் சிறந்த பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் வளர்வதற்கு அதுவே ஆதாரமாக அமைந்திடும்.
4: சித்தமிருந்தால் அது நிச்சயம் நடக்கும் சீதே.
6: வணங்குகிறேன் அண்ணா.
4: தம்பி லக்ஷ்மணா, வணக்கத்தில் ஏன் இத்தனை கோபம்?
6: ஆம் அண்ணா, உடனே உங்கள் உத்தரவு வேண்டும்.
4: காரணம் தெரியாமல் உத்தரவிடுவது சரியா? வழியில் அவந்திகனை சந்தித்தாயோ?
6: ஆம் அண்ணா, ராமராஜ்யத்தில் தங்களை குறை கூறும் தைரியம், பிரிந்து போன தன் மனைவியை ஏற்க மறுக்கும் துணிவெழுப்பவன், தாங்கள் அன்னியார் சீதாதேவியை இலங்கை சிறைவாசி

0: விமர்சித்திற்கு பிறகு ஏற்றுக்கொண்டதை விமர்சித்திருக்கிறார். இவர்களை எப்படி விட்டு வைப்பது?
1: அமைதி கொள் லக்ஷ்மணா, அவன் தன் தரப்பு நியாயத்தை கூறியிருக்கிறான்.
0: அண்ணா, இது சரியா? எப்படி இத்தனை அமைதியாய் பொறுமையாய் இதனை எதிர்கொள்கிறீர்கள்?
1: தம்பி, இது ராமராஜ்யம், மக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கும் ராஜ்யம்.
0: எப்படி அண்ணா? குடிமகன் ஒருவன் மன்னரையே குறை கூறும் அளவிற்கா?
1: அதை ஏற்று ஆய்ந்து நீதி வழுவாமல் நடப்பதுதானே ஆட்சிக்கு பெருமை சேர்க்கும் லக்ஷ்மணா. அதனால்
0: என்ன அண்ணா?
1: நான் ஒரு முடிவெடுத்துள்ளேன், அதை நீயும் என் கட்டளையாக ஏற்க வேண்டும்.
0: உத்தரவிடுங்கள் அண்ணா, காத்திருக்கிறேன்.
1: லக்ஷ்மணா, நான் என் மனைவியை உனது அன்னியார் சீதாதேவியை கானகம் அனுப்ப முடிவு செய்துள்ளேன்.
0: அண்ணா, இது என்ன கொடுமை அண்ணா? யாரோ ஒரு அறியா மூடன் சொன்ன சொல்லுக்காக தாங்கள் அன்னியாரை பிரிவதா? இதை ஒரு காலம் நான் ஏற்க மாட்டேன்.
1: தம்பி லக்ஷ்மணா, நீ என் உயிர் நிகர்த்தவன், என்னை முழுமையாக அறிந்தவன், என் நீதி பரிபாலனத்தில் நம்பிக்கை உள்ளவன். சீதாவை பிரிவது எனக்கு ஏற்புடையது என்றா நினைக்கிறாய்? எனக்கு இந்த பிரிவு மகிழ்ச்சி தரும் என்றா எண்ணுகிறாய்?
0: ஆனாலும் இது மிக கடினமான முடிவு. இதை என் அன்னையை ஒத்த சீதாதேவியார் எப்படி ஏற்றுக்கொள்வார்? கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யக்கூடாதா அண்ணா? மிகவும் தாழ்மையாய் வேண்டுகிறேன்.
1: ராமராஜ்யத்தில் நீதியே நிலைத்திருக்கும் லக்ஷ்மணா. அரசராக இருந்தாலும் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் நீதி அனைவருக்கும் சமமானது. இன்று மாலையே நீ சீதாவை ரதத்தில் அழைத்துச் சென்று கானகத்தில் விட்டுவா. இது அயோத்திய அரசரின் கட்டளை.
0: அண்ணா!
1: என் அருமை சீதா, நீ என்னிடம் கேட்ட வரத்தை பெற்றுவிட்டாய். நீ விரும்பியபடியே பிறக்கப் போகும் இஷ்வாகு குல வாரிசனை ரிஷிகளின் பார்வையில் செம்மையாக வளர்த்துவா. இந்த பிரிவை ஏற்றுக்கொள் சீதா.
2: இறைவா, இது என்ன சோதனை? இந்த அமலை இரவு நேரத்தில் கானகத்தில் தன்னந்தனியலாக விலங்குகளும் பறவைகளும் மழை வரும் அறிகுறி அறிந்து இடி மின்னலுக்கு பயந்து கூட்டில் அடங்கும் வேளையில் நாட்டை விட்டு இங்கு வனத்தில் தஞ்சமடைந்திருக்கிறேனே. எனக்கு ஏதாவது வழி தென்படுமா? யாராவது உதவிக்கு வருவார்களா? சிறிது தூரம் இப்படியே நடந்து செல்வோம். அதோ சிம்சுபா மரம், அசோக வனத்தில் இருந்த சிம்சுபா மரத்தில்தான் வாயுகுமாரன் ராமதூதன் தன்னைத்தானே ஒழித்துக் கொண்டு எனக்கும் திரிஜடைக்குமான உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தான். மிகவும் களைப்பாக இருக்கிறது. இந்த மரத்தின் அடியில் உட்காரலாம்.
3: குருவே, அருகில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது, கவனித்தீர்களா?
4: ஆமாம் ஆமாம், நானும் தான் கவனித்தேன்.
3: இது பெண்ணின் குரல் தானா அல்லது மாயாவியின் குரலா?
4: சுபமேகலை, நான் வேடனாக இருந்துதான் வால்மீகி ஆனேன். வனத்தில் கேட்கும் ஒவ்வொரு ஒலியும் எனக்கு நன்கு பரிச்சயம்.
3: சற்று அருகில் சென்று பார்க்கட்டுமா குருவே?
4: சுபமேகலை, வா, இப்போது சென்று யார் என்று பார்ப்போம்.
2: யார் நீங்கள் இருவரும் இந்த அடர்ந்த வனத்தில்?
3: முதலில் நீ யார் என்று சொல். உண்மையிலேயே பெண் தானா இல்லை பெண் வேடத்தில் வந்திருக்கும் மாயாவியா?
2: எல்லாம் விதியின் விளையாட்டு. நான் ஜனகரின் மகள், இக்ஷ்வாகு குடும்பத்தின் மூத்த மருமகள், அயோத்தி அரசரின் பட்டத்து ராணி சீதை.
3: என்ன, தாங்கள் சீதையா? மிக்க மகிழ்ச்சி. எமது குரு எழுதும் ராம காவியத்தின் நாயகன் ஸ்ரீராமனின் நாயகி தர்ம பத்தினி சீதையா தாங்கள்? வணங்குகிறேன் தாயே.
4: சுபமேகலை, மழை நின்றுவிட்டது. வைதேகியை அழைத்துக் கொண்டு ஆசிரமத்திற்கு செல்வோம்.
2: தங்களின் தோற்றம் மகரிஷி போல் இருக்கின்றது. தாங்கள் யார் என்று கூறவில்லையே.
4: என் பெயர் வால்மீகி. தசரத குமாரன் ஸ்ரீராமனின் புகழை காவியமாக எட்டி

0: இவர் சுபமேகலை, என் சிஷ்யை, எனது ஆசிரமவாசி.
1: பிரஜைகளின் தீர்ப்பை இறைவனின் ஆணையாக ஏற்று அரசாட்சி செய்து வரும் ரகுவம்சத்தின் அரசர் என்னை வனவாசத்திற்கு அனுப்பிவிட்டார்.
0: கவலைப்படாதே ஜானகி, சரியான இடத்திற்குத்தான் நீ வந்திருக்கிறாய் அம்மா.
1: என்ன சொல்கிறீர்கள் முனி சிரேஷ்டரே?
0: கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்திற்காக தன் தாய் வீட்டுக்கு செல்வார்கள், முடியாவிட்டால் சகோதரன் வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும். நீ வந்திருப்பது நைமிசாரண்யம். நீ உன் சகோதரன் வீட்டிற்கு பிள்ளை பேருக்காக வந்திருக்கின்றாய். இல்லை இல்லை, நம் தாய் தான் உன்னை அனுப்பியிருக்கிறாள் இங்கே. புரிகிறதா?
1: புரியவில்லை குருவே.
0: சீதை பூமி தாயின் புதல்வி, நான் பூமி தாயின் மகன். அப்படி என்றால் நானும் சீதையும் அண்ணன் தங்கைதானே. குழந்தை பேற்றிற்காக தங்கை சீதை சகோதரன் வால்மீகி வீட்டிற்கு வந்திருக்கிறாள். இப்போது புரிகிறதா?
1: புரிந்துவிட்டது சகோதரரே. வாருங்கள், போகலாம். இறைவன் என்னை சரியான இடத்திற்குத்தான் அனுப்பியுள்ளான்.
0: மகிழ்ச்சி. சுபமேகலை, தங்கை சீதையை காப்பது உன் பொறுப்பு. குழந்தை பெருகாலம் சீதையை பத்திரமாக பார்த்துக்கொள்.

0: தம்பி லக்ஷ்மணா.
1: அண்ணா,
0: எனக்கு ராஜசூய யாகம் செய்யலாம் என்று எண்ணம், உன் கருத்து என்ன?
1: அண்ணா, அடியேனை மன்னிக்க வேண்டும். ராஜசூய யாகம் மேற்கொண்டால் அண்டை நாட்டினரோடு சண்டையிட்டு பகை வளர்க்க நேரிடும். அதனால் தாங்கள் அஸ்வமேத யாகம் வளர்க்கலாம் என்பது என்னுடைய எண்ணம்.
0: உன் கருத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான்.
1: ஆமண்ணா, ராமராஜ்யம் விரிவடைய வேண்டும். தாங்கள் அதன் ஒப்பிலா சக்கரவர்த்தியாக முடிசூட வேண்டும். உலகம் முழுவதும் தர்மம் தழைக்க வேண்டும்.
2: அயோத்தி மாமன்னருக்கு வணக்கம். பிரம்மரிஷி வசிஷ்ட பெருமான் வந்து கொண்டிருக்கிறார்.
0: ஆஹா, மகிழ்ந்தேன் மகிழ்ந்தேன். அவரை வரவேற்க நானே வருகிறேன். இஷ்வாகு குல அரசர்களின் குலகுருவும் எனது ஆன்மீக வழிகாட்டியுமான பிரம்மரிஷி வசிஷ்டர் பெருமானை வணங்கி வரவேற்கிறேன். தங்களின் வருகையில் அயோத்தி ஆசி பெற்றது. தயவு செய்து அமர வேண்டும்.
3: ரகுவம்சத்தில் உதித்த தசரத ராமா, உனக்கு மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். உன் முகவாட்டம் நீ உன் மனைவியைப் பிரிந்த துயரை காட்டுகிறது. ராமா, ஒன்றை நீ நினைவில் கொள்ள வேண்டும். நீ மகாவிஷ்ணுவின் அவதாரம். மானுட உருவெடுத்து பூமியில் வந்திருக்கிறாய். இந்த உலக விதிகளுக்கு கட்டுப்பட்டவன் நீ. ஆனால் உன் தனிப்பட்ட சோகம் நாட்டில் தர்ம பரிபாலனத்தை பாதித்துவிடக்கூடாது. அதனால் உன் பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்திக்காகவும் உன் அரசின் எல்லைகளை விரிவுபடுத்தி உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டவும் நீ அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும்.
0: தன்யனானேன் குருவே. நானும் லக்ஷ்மணனும் அது குறித்துத்தான் பேசிக் கொண்டிருந்தோம்.
3: ஆனால் ராமா, உயர்ந்த வேத விதிகளின்படி எந்த யாகத்தையும் கணவன் மட்டும் தனியாக செய்யக்கூடாது. உடன் அவன் மனைவியும் இருக்க வேண்டும்.
0: குருவே,
3: அதனால் நீ மறுமணம் செய்ய வேண்டும்.
0: என்ன? மன்னிக்க வேண்டும் மகரிஷி. நான் ஏகபத்தினி விரதன். என் ஊனிலும் உயிரிலும் கலந்திருக்கும் ஒரே பெண் என் மனைவி சீதா பிராட்டி மட்டுமே. குருவே, அப்படி மறுமணம் நிர்பந்தமானால் நான் இந்த யாக முயற்சியை கைவிடுகிறேன். யாகத்தை விட மனைவியின் மீதான என் அன்பு மிகப்பெரியது.
3: ரகுபுங்கவா, கலங்காதே. உபாயம் ஒன்று சொல்கிறேன். சீதாதேவியின் திருவுருவம் ஒன்றை சுத்த பொன்னால் செய்து அதை உன் அருகில் அமர்த்தி அஸ்வமேத யாகத்தினை வெற்றிகரமாய் நிறைவேற்று. அனுகிரகம் பெறுவாய். நான் விடைபெறுகிறேன்.
0: நமஸ்கரிக்கிறோம் குருவே.
3: ஆயுஷ்மான் பவா, ஆயுஷ்மான் பவா.
0: லக்ஷ்மணா, அஸ்வமேத யாகத்திற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்.
4: அம்மா சீதை, அங்கே பார். லவணியும் கசனியும் எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் பார். அவர்கள் வில்லில் நான் ஏற்றி அம்பையும் நேர்த்தியையும் பாருமா.

0: ரகுவம்ச குலக்குழந்தைகள் அல்லவா அவர்கள்?
1: அண்ணா, உங்களோடு தங்கியிருந்த இந்த 9 ஆண்டுகள் கனவை போல கடந்து விட்டன. லவனும் குசனும் கல்வி கேள்வி வாழ்வீச்சு வில்வித்தை என்று வீரம் செறிந்து ஆயக்கலைகள் அனைத்தையும் கற்று எல்லாவற்றிலும் நிகரற்றவர்களாய் விளங்குகிறார்கள். தாய் மாமன் வளர்ப்பு அப்படி.
0: மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. இவர்களின் முன்னேற்றத்தில் தாயாகிய உன் பங்கு அளப்பரியது.
1: நைமி சாரண்யத்தில் நம் செல்வங்கள் அயோத்தி மாமன்னர் தந்தை ஸ்ரீராமர் அவரது பராக்கிரமத்தை பரிசுத்தமான வாழ்வை நீதி வழுவாது அறநெறியில் நடக்கும் அவரது ஆட்சியை பற்றி நீங்கள் எழுதும் பெரும் காப்பியத்தை பயின்று பயிற்சி பெற்று இத்தனை அழகாய் பாடுகிறார்கள்.
0: குஷா, இருவரும் இங்கே வாருங்கள்.
2: நமஸ்காரம் தாத்தா.
1: குரு என்று அழைத்து நமஸ்கரியுங்கள்.
0: ஜானகி, குரு என்பதை விட தாத்தா என்று அழைப்பதுதான் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. சரி, நேற்று நாம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பற்றி கற்றுக்கொண்ட பகுதியை பாடுங்கள் பார்க்கலாம்.
3: அயோத்தியும் மிதிலையும் இணைந்ததால் ராமகாதை வந்ததே.
4: ராமர் சீதை என்றாலே பிரபஞ்சம் நன்கு அறியுமே.
3: அன்னையர் மூவர் அவர்தம் குமாரர் நால்வரே.
4: கௌசல்யின் மூத்த நல்முத்து ராமரே.
3: பரதனும் தர்மிஷ்டன் கைகேயியின் புத்திரனே.
4: சுபத்திரையின் மணிவயிற்றில் லட்சுமண சத்ருகன் தோன்றினரே.

0: குசா, அங்கே மிக உயரத்தில் தெரிகிறதே அந்த இலக்கு. அதை ஒரு கண்ணை மூடிய வண்ணம் தாக்க வேண்டும். முடியுமா உன்னால்?
1: இதுதானா பாரியன் திறமையை?
0: அருமை அருமை, உன் கவன குவியம் அசாத்தியம். நீ நான் ஏற்றும் அழகே அழகு.
1: நீ மட்டும் சளைத்தவனா? தேவதா அஸ்திரங்களையும் பிரம்மாஸ்திரங்களையும் எய்வதில் உனக்கு நிகர் நீதான். லவா, குதிரை ஒன்று கணைக்கும் மொழி கேட்கிறதா உனக்கு? இந்த குதிரை கணைப்பை நம் நைமசாரினத்தில் இதுவரை கேட்டதில்லை. புதிதாயிருக்கிறது. வா, போய் பார்ப்போம். லவா, எத்தனை அழகு இந்த வெண்ணிற குதிரை! என்ன கம்பீரம்! நெற்றியில் தங்க பட்டயம். என்ன எழுதியிருக்கிறது படி?
0: இது அசுவமேத யாக குதிரையாம். இது சென்று திரும்பும் இடமெல்லாம் அயோத்தி அரசிற்கு சொந்தமாம். ஏற்காதவர்கள் இந்த குதிரையை சிறைபிடித்து பின் அயோத்தி படைகளோடு போரிட வேண்டுமாம். இதுதான் ராஜநீதியா?
1: இந்த நைமிசாரண்யம் ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் சொந்தமானது. இயற்கை அன்னையின் வாழிடம். எந்த மன்னரும் உரிமை கோர முடியாது. இந்த அத்துமீறலை நாம் அனுமதிக்க முடியாது. அதோ தெரிகிற அந்த அரச மரத்தில் அஸ்வமேத யாக குதிரையை கட்டி வைப்போம். வா
0: வா, போகலாம்.
2: என்ன இது? ஆரண்யத்திற்குள் சென்ற இந்த யாக குதிரை இன்னும் திரும்பவில்லையே. காலம் கடந்து போகிறது. சரி, சென்று பார்த்து வருவோம்.
3: என்ன இது? குதிரை அரச மரத்தில் அல்லவா கட்டப்பட்டுள்ளது? இதை செய்தது யார்? அயோத்தி மாமன்னரின் அஸ்வமேதையாக குதிரையை தொட எவனுக்கு தைரியம் வந்தது? யாரடா அது? வெளியே வா!
0: குதிரையை கட்டியது நாங்கள் தான். தாங்கள் யாரோ? இந்த குதிரைக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு?
3: அடே, மரவுரி தரித்த காட்டு சிறுவர்களே, நான் இந்த அஸ்வமேத யாக குதிரையை காத்து வரும் படைகளின் தலைவன் சத்துருக்கணன். என் அம்புக்கு இரையாகும் முன் அந்த குதிரையை அவிழ்த்து விடுங்கள்.
1: முடியாது. அதிகார பேராசை கொண்டு எவன் ஒருவன் தர்மத்தின் எல்லையை மீறுகிறானோ அவன் பலம் எதுவானாலும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். இதுதான் நாங்கள் எங்கள் குருவிடம்

0: கற்ற முதல் பாடம்.
1: யாரடா அந்த குரு?
2: அடக்கு உன் நாவை.
3: மகரிஷி வால்மீகியின் சீடர்கள் நாங்கள். எங்கள் குருவை நீ அவமதித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. போய் உங்கள் மன்னரிடம் சொல், உலகத்தின் அரசர்கள் எல்லாம் அவருக்கு அடிபணிந்தாலும் இந்த தபோவனம் அடிபணியாது.
1: திமிர் பிடித்த அற்பர்களே, பேச்சு எதற்கு? என் அம்புக்கு பதில் சொல்லுங்கள்.
0: நாங்களும் தயார் குருவே நமக. இதோ எங்கள் பாணம்.
4: என்ன அருமையான நேர்த்தியான போர்த்திறன்! இந்த சிறுவர்களின் ஆற்றலை குறைத்து மதிப்பிட்டு விட்டேனோ?
1: அதோ அதோ ஒரு தேவதாஸ்திரம் என்னை தாக்க வருகின்றதே. நான் எய்வதற்குள் என்னை தாக்கிவிடுமோ? அம்மா!
5: அயோத்தி மன்னருக்கு வணக்கம். அவசர செய்தியோடு ஒற்றன் ஒருவன் வந்திருக்கிறான்.
6: வரச்சொல்.
7: வணங்குகிறேன் பிரபுவே.
6: அப்படி என்ன அவசர செய்தி கொண்டு வந்துள்ளாய்?
7: அரசே, நம் அஸ்வமேதையாக குதிரை சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது.
6: என்ன?
7: மன்னிக்க வேண்டும் மகா பிரபு. கங்கை கரையை ஒட்டிய நைமசாரண்யத்தில் இரண்டு சிறுவர்கள் இந்த மா பாதகத்தை செய்திருக்கிறார்கள்.
6: அயோத்தி அரசனுக்கு எதிராக இரண்டு சிறுவர்களா? நம்ப முடியவில்லை. சத்ருகுணன் அவர்களை எதிர்த்து போரிடவில்லையா?
7: மகா பிரபு, நான் எப்படி சொல்வேன்? அவர்கள் சத்ருகுணனை போரில் மூச்சை அடை செய்து விட்டார்கள்.
6: என்ன?
7: மற்றொரு இளவல் லக்ஷ்மணனும் அவர்களோடு பேசி போரிட்டு பலன் இல்லாமல் போனது.
6: நிறுத்து! என்ன இது? ராமராஜ்யத்திற்கு இப்படி ஒரு சோதனையா? அப்படிப்பட்ட அசகாய சூரர்களா அந்த சிறுவர்கள்? அவர்களை நானே நேரில் சந்திக்கிறேன். யாரங்கே? புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யச் சொல்லுங்கள்.

0: உஷா, அங்கே பார், தேர் ஒன்று வருகிறது.
1: ஆம்லவா, அதில் வருபவர் யாரோ மன்னரை போல தெரிகிறார். ஆஹா, அவர் முகத்தில் எத்தனை அமைதி, எத்தனை அழகு! தெய்வப்பிறவி போலல்லவா காட்சி தருகிறார்.
0: அவர் தேரிலிருந்து இறங்கி நம்மை நோக்கிதான் வருகிறார்.
1: ஐயா, நமஸ்கரிக்கிறோம். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்?
2: என்ன, இந்த சிறுவர்களா அஸ்வத்தை சிறைப்பிடித்து என் தம்பியரையும் வீழ்த்தியவர்கள்? இவர்களின் சாயல் சீதாதேவியை ஒத்துள்ளதே. இனம் புரியாத அன்பு இவர்கள் மேல் தலைப்படுகிறது. எதனால்? என் கண்களில் என்னை அறியாமல் நீர் சுரக்கிறதே.
0: ஐயா, தாங்கள் ஏதோ ஒரு தேசத்தின் மன்னரை போல் தெரிகிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா?
2: குழந்தைகளே, உங்கள் இருவருக்கும் இந்த இள வயதிலேயே இத்தனை விவேகமா, இவ்வளவு வீரமா? ஆமாம், இந்த வித்தைகளையெல்லாம் யாரிடம் கற்றீர்கள்?
1: ஐயா, நாங்கள் பிரம்ம ரிஷி வால்மீகியின் சீடர்கள். அவர் எங்கள் தாத்தா, அவரிடமே கற்றோம்.
0: அது மட்டுமல்லாமல், வால்மீகி முனிவர் அயோத்தியின் மகா பிரபு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் நேர்மையான ஆட்சியை, வலுவாத நீதி பரிபாலனத்தை, மாண்புயர் பண்புகளை ஸ்ரீ ராமச்சந்திர காவியமாக எழுதி வருகிறார். அதையும் பயின்று வருகிறோம்.
2: ஓ, அப்படியா? சரி, தங்களின் பெற்றோர்கள் யார்?
0: ஐயா, தந்தையை நாங்கள் கண்டதில்லை.
1: எங்கள் தாய் பூமி புத்திரி ஜெகதாம்பிகா சீதாதேவி.
2: என்ன, சீதாதேவியா? அப்படி என்றால் என் பிள்ளைகளா இவர்கள்? ரகுவம்சத்தின் வாரிசுகளா? ஸ்ரீராமர் சீதாதேவியின் புத்திரர்களா? இந்த சிறு வயதில் அளவற்று ஞானமும் அளப்பரிய ஆற்றலும் மிச்சத்தக்க வீரமும் கொண்ட மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருக்கிறார்களே. குழந்தைகளே, நான் அயோத்தி மன்னன் ஸ்ரீராமன். நீங்கள் சிறைப்பிடித்து இருக்கும் அஸ்வமேத யாக குதிரை என்னுடையது. நீங்கள் போரிட்டு வீழ்த்தியவர்கள் என் தம்பிகள்.

0: மகாபிரபு நமஸ்கரிக்கிறோம். நாங்கள் வணங்கும் எங்கள் ஆதர்ச நாயகன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியா நீங்கள்?
1: பிரபோ, சிறுவர்கள் நாங்கள் அறியாமல் செய்த பிழையை நீங்கள் பொறுத்தருள வேண்டும்.
0: அதோ எங்கள் தாய் சீதாதேவியும் எங்கள் தாத்தா மகரிஷி வால்மீகியும் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
2: சீதே, சீதே, என் மகிழ்ச்சியின் எல்லையை நான் எப்படி விவரிப்பது? இன்று உண்மை மட்டுமல்ல, நம் பிள்ளைகளையும் கண்டேன்.
3: மகாபிரபு, மகாபிரபு, தாமரை மலரத்து தங்கள் பாதங்களை வணங்குகிறேன். தங்களை நேரில் காணும் பாக்கியம் வாழ்நாளில் கிட்டாமலேயே போகுமோ என அஞ்சு இருந்தேன். இன்று விமோச்சனம் கிடைத்தது. இதோ இந்த லவனும் குசனும் அயோத்தி மாமன்னர் ஸ்ரீராமர் தங்களின் வாரிசுகளே.
2: சீதே,
4: ஸ்ரீ ராமச்சந்திரா, இந்த வால்மீகி முனிவரின் ஆசிகள் உனக்கு உரித்தாகட்டும். உமது வருகையால் இந்த அரண்யம் புனிதம் பெற்றது. உன் மனைவியையும் அன்பு பிள்ளைகளையும் அஸ்வமேத யாக குதிரையையும் அழைத்துச் சென்று அயோத்தியில் அஸ்வமேத யாகத்தை சிறப்பாக நடத்தி ராமராஜ்யத்தை விரிவாக்கி உலகில் தர்மத்தை தழைக்கச் செய்.
2: நமஸ்கரிக்கிறேன் குருவே.
4: மங்களம் உண்டாகட்டும். ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ.
5: வானொலி நாடக விழாவில் நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சிராப்பள்ளி வானொலி படைத்தளித்த தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் புராண நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், மழபாடி ராஜாராம். இந்நாடகத்தில் நடித்தவர்கள் ஸ்ரீராமராக புதுக்கோட்டை எஸ் ராஜகுமார், சீதாதேவியாக ஆர் கே ரேவதி, வால்மீகியாக எம் வி சிதம்பரம், வசிஷ்டராக வி விஸ்வேஸ்வரன், லக்ஷ்மணனாக எஸ் சந்திரஜோதி, சத்ருகுணனாக எம் எஸ் ரமணி, ஒற்றனாக வி ராஜகோபாலன், சிறுவர்கள் லவனாக ஏ சுபகார்த்திக், குசனாக ஏ சுபாஷ், அமைப்பில் உதவி தனலட்சுமி மயில்வாகனன், அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன், படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.
6: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
7: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட ஆறு வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட நான்கு வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
8: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
9: 1800-425-111.
8: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
9: 9498-34-5350.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGN CS.

கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: Singh bagged silver in men's 60kg category at Commonwealth Games. And in men's cricket, India beat Zimbabwe by 35 runs in the third T20 match to win the series 3-0 in Harare. And that's all in the news at 9. Good night.
1: மதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:15. நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி பவனி வரும் குமரி நிலா. இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றொரு எண் 290 722. முன் இணைப்பு எண் 0465 2. அலைபேசி எண் 8903257309. நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம்.
4: வணக்கம்
3: நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
4: இந்த பாடல கூட குருவிகளை உயரப்படுத்த மருந்துகள் எங்களை
3: பாடல் கேட்கலாம். நன்றி.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: எச்சரிக்கையாயிருங்க.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: பவனி வரும் குமரி நில நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? லில்லிமாக்கு இன்னைக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
5: படம் வந்து திருப்தி செல்வன். பாடல்
4: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி.
5: நன்றி.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
2: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
3: பவானி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுகுடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
3: வணக்கம் ஐயா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
4: எனக்கு வந்து 1959 வருடம் வெளிவந்த திரைப்படம் கண் திறந்தது. இதுல ஒரு தத்துவ பாடல்மா.
3: சரிசனை
4: பார்த்து உன்னையும் பார்த்தா மாற்றம் இல்லை பாருடா, இந்த மனசுல பட்டத நான் சொல்றேன்டான ஒரு தத்துவ பாடல்மா. ஒரு இனியான பாடல் இந்த இரவு நேரத்தில் நேரலுக்காக வேண்டிய எனக்காக வேண்டிய தாங்கம்மா.
3: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி.
4: வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றி.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: நிகழ்ச்சியின் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல்? சரி, பாடல் கேட்டலாமா?
4: கேட்கலாம்.
3: நன்றி.

0: வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்லாம் ஆஃபர் போட்டிருப்பாங்க.
2: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
1: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
0: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் 9:35. இந்த நிகழ்ச்சி பவனி வரும் குமரி நிலா. நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். சரி, இன்னைக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
4: எனக்கு அடிமைத்தின் படத்துல இருந்து
3: சரி பாடல் கேட்டலாம். நன்றி.
4: நன்றி மேடம்.

அறிவார்.

0: வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
1: போன் 233-066.
3: பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
4: அன்பான இரவு வணக்கம் மேடம்.
3: இரவு வணக்கம் உங்களுக்கு. உங்களுடைய பெயர் சொல்லுங்க.
4: என்ன
3: படத்துல இருந்து என்ன பாடல்?
4: படம் வந்து அகத்தியர். அந்த படத்துல இருந்து தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற அருமையான பாடலை இந்த இரவு நேரத்தில் கேட்டு.
3: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி.
4: நன்றி. வணக்கம் மேடம்.

0: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
1: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில் சிங்காங்கடை.
2: பவானி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. மதுரையில இருந்து பேசுறீங்களா? ஓகே ஓகே, சரி. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
3: நல்லதொரு குடும்பம் திரைப்படம்.
2: சரி, பாடல் கேட்கலாமா?
3: தேங்க்யூ சார்.
2: நன்றி.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: இரவு வணக்கம். நான் தருமபுரி மாவட்டத்துல இருந்து பீமராஜன் தாசர்மா.
1: சரி, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
2: 1974 வெளிவந்த படம் சிவகாமியின் செல்வன்.
1: சரி,
2: அந்த படத்திலிருந்து இனியவளே என்று பாடி வந்து என்ற அற்புதமான பாடலை இரவு நேரத்தில் அனைவரும் குடும்ப பாடல கேட்கலாம்.
1: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
2: நன்றிமா. நன்றி.

0: அல்லது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494684458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி பவானி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: மார்த்தாண்டம் வெட்டுமணி, ராஜசேகரன் அட்வொகேட்.
1: சரிங்க.
2: திரைப்படம் மேடம், திரைப்படம் வந்து இருவர் உள்ளம்.
1: சரி.
2: பாடல் வந்து புத்தி சீகாமணி பெற்ற பிள்ளை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்.
1: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி.
2: நன்றி மேடம், நன்றி.

0: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நிறைவு பெற்றது நேயர்களே, பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் கண்ணமல் காயத்ரி. இன்னும் சில நொடிகளில் ரவி வாசரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் விதுஷி வர்ஷா அகர்வால் அவர்களின் சந்தூர் இசை கேட்கலாம்.

0: கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4

திரைப்படத்திலிருந்து நாகூர் அனிஃபா மனோ பாடியது. பாடலை இயற்றியவர் பெரிசூடன், இசை இளையராஜா. கலங்கரை விளக்கமாய் நீ ஓடமாய் நான் எப்போது கரை சேர்வோம் ஏக்கத்தில்.

ஒலித்த பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து ஆதித்யன் இசையில் கார்த்திக் பாடியது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் செம்பருத்தி.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. நீ அருகில் இருந்தால் போதும், நகர்ந்து செல்லும் நாட்கள் கூட வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார், இசை இளையராஜா. எண்ணத்தை சொல்லிவிட்டேன், நீ என்ன செய்ய போகிறாய்? செய்ததெல்லாம் போதும், இதயம் பட்ட காயம் போதும், அதற்கு மருந்துதான் வேண்டும். மறந்தும் என்னை மறந்துவிடாதே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இயற்றி இசையமைத்து பாடியது, உடன் பாடியுள்ளார் எஸ் ஜானகி. உன் மொழி கேட்டால் போதும், இதயத்தில் சிறகு விரிக்கும்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. எங்கோ வெகு தூரத்தில் இருந்தாலும் நினைவுகள் எல்லாம் எப்போதும் உன்னை சுற்றியே.

அடுத்த பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து. இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் சுனந்தா பாடியது. இது குழந்தையின் தாலாட்டு, அதில் மயங்கியது அன்னையின் மனம்.

தொடரும் பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் வாலி ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போன்ஸ்லே பாடியது. இதயத்தில் மகிழ்ச்சி தங்கியிருந்தால், எப்போதும் இன்பம் குடியிருந்தால், எல்லாம் சிறகு விரித்து பறக்கும் தானே. எண்ணங்களும்

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து. கே ஜே யேசுதாஸ் சொர்ணலதா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. காத்திருக்கும் நேரமெல்லாம் கற்கண்டாய் இனிக்கிறது, காரணம் உன் வருகையை எதிர்பார்ப்பதாலா?

அடுத்த பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து, வாலி ஏற்றி இளையராஜா இசையமைத்து பாடியது. உடன் பாடியுள்ளார் எஸ் ஜானகி. எண்ணத்தை சொல்லிவிட்டால் போதுமா, எப்போது நீ சொல்வாய்? ஏட்டினில் எழுத்தினில் கொடுக்கவில்லை, என் இதயத்தில் வடித்து வைத்துள்ளேன்.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க முத்துக்குமார், செங்கல்பட்டு ரமணி வில்வம், தியாகராய நகர் ரங்கராஜன், தேனி ஹரிராம், வீரராகவன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், முரளிதரன் விழுப்புரம், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அமராவதி புதூர் பிரேம்நாத், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், ஹேமலதா, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், பாபு முள்ளக்காடு. நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், இசை இளையராஜா.

0: Mê lại.
1: நேரலை நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி.

வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 101 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே.

நேர்லே, இப்போது முதல் ஒரு மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

காதல் மேலே ஆணையிட்டு கையேந்தினேன். பெண்ணை பெத்த பெரியோரே என்னை பாருங்க, காதல் பித்தனாகி போன மச்சான் தன்

நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க லைலா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேர்லே, இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நிலையத்தில் நேரம் 4:50. நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது பக்த மார்க்கண்டேயா திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வி. நாகையா, பி. லீலா பாடியது.

நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய.

அடுத்து தெய்வம் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி எம் சௌந்தரராஜன் பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

அடுத்து தெய்வம் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி எம் சௌந்தரராஜன் பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

நேர்லே திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருவது பொண்ணுக்கேத்த புருஷன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஸ்வர்ணலதா பாடியது.

0: நேர்லே, நாம் இதுவரை திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மேல்சாணாங்குப்பம் MGM சரவணன், MGM வாசுதேவன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா PR கணேசன் அவர்கள் தவில். சித்தி விநாயகம் மோகன கல்யாணி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதித்த ஆளும்

அடுத்து தேவதேவ கலையாமைத்தே சுவாதி திருநாள் கீர்த்தனை மாயாமாளவ கவுள ராகம் ரூபகதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மேல்சாணாங்குப்பம் MGM சரவணன், MGM வாசுதேவன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா PR கணேசன் அவர்கள் தவில்.
1: நாம் இதுவரை பொங்கும் மங்கலம் கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் ராமேஸ்வரம் ராமநாத சுப்பிரபாதம்.